0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 25 நாள், பராபவ வருடம் ஆவணி மாதம் 30 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 16 நாள் புதன்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே துவங்குகிறது. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.

இனிமையாக பேசி இல்லை என்று சொல்லாது பொருள் உதவி செய்யும் அரசன் புகழோடு இந்த உலகில் தான் நினைப்பதையெல்லாம் சாதிப்பான். குறள் எண் 387, அதிகாரம் இறைமாட்சி.

0: இனிமையாக பேசி இல்லை என்று சொல்லாது பொருள் உதவி செய்யும் அரசன் புகழோடு இந்த உலகில் தான் நினைப்பதையெல்லாம் சாதிப்பான். குறள் எண் 387, அதிகாரம் இறை மாட்சி.
1: நேரம் காலை 5:55. ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனி கேட்க இருக்கின்றோம் நமது வானொலியில் இன்று இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று செப்டம்பர் 16 புதன்கிழமை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதை வழங்குகிறார் முனைவர் ரா குணசீலன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து, தேனி சென்டக் வேளாண் அறிவியல் மையம் மன இயல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், சென்னைஞ்சலாக 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். 7:00 அறிவோம் 1000, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னைஞ்சலாக. ஏழு 25 நலமாய் வாழ, இதில் முதுகு தண்டுவடத்திற்கான இயன்முறை பயிற்சிகள் குறித்து தகவல்கள் தருகிறார் இயன்முறை மருத்துவர் ஏ அரசகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 7:45 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சியாக பூமியின் குடை சர்வதேச ஓசோன் படல பாதுகாப்பு தினத்தை ஒட்டி சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். 8:00 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக 8:30 மதுரை தென்றல், 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சலாக, இதில் ஜெய விக்னேஸ்வர் அவர்களின் மேண்டோலின் இசை, ஸ்வத்திகாஸ்ரீ அவர்களின் வயலின் இசை, ஷியாம் சுந்தர் அவர்களின் மிருதங்க இசை, பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் காஞ்சிரா இசை. 10:00 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சியாக ஆஹா அறிவியல், தெற்கு நாடுகளுக்கான அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்திற்கான சர்வதேச தினத்தையொட்டி சிறப்புரை வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். பத்து 10:25 எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுரை தென்றல், 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை, இதில் செம்மாங்குடி ஆர் ஸ்ரீனிவாச ஐயர் அவர்களின் பாட்டு, 12:40 தமிழ் செய்திகள் சென்னைஞ்சலாக, 12:50 மெல்லிசை சென்னைஞ்சல், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லிஞ்சலாக, 1:10 என் உயிர் தோழி, இதில் வாங்க பேசலாம் பகுதியில் சுகாதாரத்தில் தொடங்கி சாதனையை நோக்கி, இதில் தொழில் முனைவோராகவும் மருந்தக

நிபுணராகவும் செயல்பட்டு வரும் உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். அதனை தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு, அதனை தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் பகுதியில் பருத்தி பற்றிய தகவல்கள், உங்களுக்காக பகுதியில் ஆரோக்கியமான உணவு, இதில் சிறுதானிய தோசை தயாரிக்கும் முறை குறித்து செய்முறை தகவல் வழங்குபவர் சிறுதானிய உணவு தயாரிப்பாளர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி ஏஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலிஞ்சலாக, 2:15 மதுரை தென்றல், 2:40 விளையாட்டு அரங்கம் சென்னை ஜலாக. இதில் நீச்சல் விளையாட்டு வீரர் ஹெச் சுதர்சன் அவர்களுடன் நேர்முகம் பகுதி 1 கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. 3 பகல் ஒலிபரப்பு இனிமையாக நிறைவு பெற்று மாலை 5:27 குரளமுதம் 387 தொடங்கும் நிகழ்ச்சிகளாக, மாலை 5:30 மதுரை தென்றல், 6 நிகழ்ச்சி நேரமும், 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலிஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள் இதில் மனுநீதி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், 6:30 மாலை செய்திகள் சென்னையில், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மதுரை தென்றல், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் சுமன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் பகுதியில் நாற்றுப்பண்ணை உற்பத்தி குறித்து மதுரை தத்தநேரி நாற்று உற்பத்தியாளர் அர்ச்சனா அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். நேர்முகத்தில் உடன் பங்கேற்கிறார் ஆர் பி பரிமலா தேவி அவர்கள். இரவு 8 ஜப்பானில் நடைபெறவுள்ள 2026 26 ஆசிய கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக, 8:30 இது நம்ப ஏரியா. இதில் வாழ்க்கை குறித்த தகவல்கள் வழங்குகிறார் மாணவி அபிநயா. இயற்கை விவசாயம் மற்றும் ஆரோக்கிய வாழ்வு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் மோனிஷ் பிரியா ஆகியோர். 8:45 மதுரை தென்றல், 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக, 9:30 அரங்கிசை சென்னை அஞ்சல். இதில் ஜே டி ஜெயராஜ் கிருஷ்ணன் மற்றும் ஜெயஸ்ரீ ஜெயராஜா இரட்டை அருவினை, திருவனந்தபுரம் வி பாலாஜி மிருதங்கம், ஏ சங்கர் அவர்களின் கதம். 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 நிகழ்ச்சி நேரமும், 11:50 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லிஞ்சலாக, 11:10 ஒளிபரப்பு இனிமையாக நிறைவு பெற்று மறுநாள் காலை 5:45 ஒளிபரப்பு துவங்கும். இவையாவும் நமது வானொலியில் இன்று இனி விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை கேட்டும் இன்றைய நிகழ்ச்சிகள். நேரம் 6 ஆகாஷ்வாணி மதுரை, மதியலை 1669 கிலோஹெர்ட்ஸ்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சையம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மா பாலம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தளவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னகுளி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம்: மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.

0: റേഡിയോ ലിസണേഴ്സൊക്കെ എല്ലാവർക്കും എന്നോട് വാഴ്ത്തുക്കൾ. താങ്ക് യു.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டாக எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமாக செஞ்சு நிதானமாக கிளம்பி நிதானமாக சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: பறவைகளும் விலங்குகளும் மனிதர்கள் போல பேசுவதில்லை என்றாலும் அவை வெளிப்படுத்தும் மொழிகளுக்குள் புரிதல் நிகழ்கிறது. மனிதரின் மொழிகளில் பல வகை உண்டு. இருவர் இருவேறு மொழிகளில் உரையாடும் போது அவர்களுக்குள் தவறான புரிதல் ஏற்படுவது இயல்பு. ஆனால் ஒரு மொழியை நன்றாக அறிந்த இருவர் உரையாடும் போதும் தவறான புரிதல் தோன்றுவதற்கு பல காரணங்கள் உண்டு. அறிவு, அனுபவம், ஆர்வம், தேடல் என பல்வேறு பண்புகளால் புரிதல் என்பது ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறது. சொல்லாமலேயே புரிந்து கொள்வோர் உண்டு, சொல்லியும் புரியாதவர்கள் உண்டு. ஒருவர் பேசும் வார்த்தைகளை மட்டும் வைத்து அவரது கருத்தை முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது. அவரது உடல் மொழியை உற்று நோக்கும் போது மட்டுமே அவரது உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். கண்கள் இரண்டும் பேசும்போது வார்த்தைகளால் எந்த பயனும் இல்லை என அன்புடையவர்களின் கண்களே பேசிக்கொள்ளும் என்றார் திருவள்ளுவர். குரு தரிசனத்தில் பாரதியார் பேசுவதில் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்றார். பேசிக்கொண்டே இருக்கிறோம், பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மற்றவர்கள் பேசுவதை கேட்பதை விட நமக்குள் நாமே பேசிக் கொண்டிருக்கிறோம். பேச்சு நிற்க வேண்டும், கேள்விகள் நிற்க வேண்டும், மௌனம் வர வேண்டும். மௌனம் ஞான வரம்பு என்றார் ஔவையார். மௌனம் ஞானத்தின் எல்லை. கருத்து வேறுபட்டு சண்டையிடுவோர் சத்தமாக பேசுவதன் காரணம் இருவரும் ஒருவர் பேசும் வார்த்தைகளை இன்னொருவர் கேட்பதில்லை, தம் கருத்தை முன்னிலைப்படுத்தவே விரும்புகின்றனர். புரிந்து கொள்ள தயாராக இல்லாதவர்கள் அடுத்தவர் பார்க்கும் பார்வையின் பொருள் என்ன என்று உணர விரும்பாதவர்களுக்குள் புரிதல் நிகழ வாய்ப்பு ஏற்படுவதில்லை. அன்பானவர்கள் தவறாக பேசினாலும் ஏற்றுக்கொள்ளும் மனம் அன்பில்லாதவர்கள் சரியாக பேசினாலும் குறைகாணவே முயல்கிறது. அன்பின் மொழி அறிந்தவர்களுக்குள் வார்த்தைகள் தேவையில்லை. சில நேரங்களில் சக மனிதர்கள் பேசும் வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் நாம் அந்த வார்த்தைகளின் உள்நோக்கத்தை புரிந்து கொள்ள தவறுகிறோம். தவறான புரிதல் என்பது உறவுகளை, நட்பை, பணிச்சூழலை சிக்கலாக்குகிறது. சொற்களை தவறில்லாமல் சரியான பொருள் அறியும் ஆற்றல் படைத்தவர் முன் பேசும்போது நல்லறிஞரின் கல்வித்திறம் அனைவருக்கும் விளங்கும். அதே நேரம் அறிவார்ந்த அவையில் பேசுவோர் அறிவில்லாதவர்கள் முன் பேசாமை நன்று. அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். தெரிந்ததை புரியுமாறு

0: கூறி தெரியாததை கேட்டு அறிக என உரைத்த திருவள்ளுவர், தான் அறிந்ததே சரி என எண்ணுபவரிடம் பேசுவதால் பயனில்லை என்றார். புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் இரு மடங்காக புரிந்து கொள்வது மனித இயல்பு. தவறான புரிதல்களும் அவசர முடிவுகளுமே மனித உறவுகளுக்கிடையே பெரிய சுவர்களை எழுப்புகின்றன. ஆனால் ஆழமான புரிதல் எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளையும் எளிதாக்கிவிடும். மனித மனங்களையும் உலகின் இயல்பையும் ஆராய்ந்து தெளிவு பெறுவதே உண்மையான அறிவு. பிறரை புரிந்து கொள்வது நமக்கு நிதானத்தையும், நம்மை நாமே புரிந்து கொள்வது நமக்கு தளராத நம்பிக்கையும் தருகிறது. சுய புரிதல் கொண்ட மனிதன் தோல்விகளைக் கண்டு அஞ்சுவதில்லை, அதை தன் வளர்ச்சி படியாகவே மாற்றிக்கொள்கிறான். ஒவ்வொருவரும் தாம் சொல்வதுதான் சரி என்று நம்புகிறோம். நம்மை போலவே அடுத்தவருக்கும் சிந்தனை இருக்கிறது, அவரின் பார்வை கூட சரியானதாக இருக்கலாம் என்பதை ஏற்க மறுக்கிறோம். புரிதல் என்னும் திறன் ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறது. புத்தருக்கு போதி மரத்தில் ஞானம் கிடைத்தது, போதி மரத்தால் அல்ல. புரிதல் என்பது வெளிப்புற சூழலால் மட்டுமே நிகழ்ந்து விடுவதில்லை, அது அகத்தின் முதிர்ச்சியாலும் சுய தேடலினாலும் தோன்றுகிறது. புரிந்து கொள்ளப்படாத வார்த்தைகளே மனிதர்களுக்கிடையே பெரும் சுவர்களை எழுப்புகின்றன. புரிந்து கொள்ளப்பட்ட மௌனங்களே பாலங்களை அமைக்கின்றன. கல்வி நிலையங்களில் ஆசிரியர் சொல்வதை எல்லா மாணவர்களும் புரிந்து கொள்வதில்லை, அதனால்தான் மதிப்பெண்கள் வேறுபடுகின்றன. ஆசிரியர் பேசும் சொற்களின் மதிப்பை புரிந்து கொண்ட மாணவர்கள் எங்கோ பெரிய உயரங்களை அடைகின்றனர். புரியாத, புரிந்து கொள்ள முயற்சிக்காத மாணவர்கள் தங்கள் இலக்குகளை அடைவதில் தடைகளை எதிர்கொள்கின்றனர். கல்வி நிலையங்களைப் போன்றே அன்றாட வாழ்விலும் சக மனிதர்களை அவர்களின் வார்த்தைகளை மட்டுமின்றி அவர்களின் உணர்வுகளையும் நோக்கத்தையும் புரிந்து கொள்ளும் போது உறவுகள் மேம்படுகின்றன. இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றது, அது நம் சிந்தனையையே பிரதிபலிக்கிறது. உரையாடலில் உண்மையான புரிதல் என்பது வெறும் வார்த்தைகளை மட்டும் கேட்பதில் இல்லை, முழுமையான அமைதியோடு கவனிப்பதிலும் அவர்களின் உடல் மொழியோடு உள் உணர்வுகளையும் புரிந்து கொள்வதில்தான் நிறைவடைகிறது. என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று புலம்புவதை விடுத்து பிறரை புரிந்து கொள்ளும் அக முதிர்ச்சியை பெறுவதே மனித வாழ்வை இனிமையாக்கும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ரா. குணசீலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: நேரம் காலை 6:16 ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்க இருக்கின்றோம். இந்த அற்புதமான காலை பொழுதை மேலும் பக்தி மனம் கமழச் செய்ய இதோ பக்தி மாலை.

0: நேரம் காலை 6:35. இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 30 புதன்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 18 வெள்ளிக்கிழமை கால்நடை பண்ணை களப்பயிற்சியும், 19 சனிக்கிழமை தேனி வளர்ப்பு பயிற்சியும் நடைபெற உள்ளது. காலை 10 முதல் மாலை 4 வரை நடைபெறும் இந்த இலவச நேரடி பயிற்சி வகுப்பிற்கு முன்பதிவு அவசியம். நீங்கள் பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 56 16. ஆர்வமுடையோர் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, நெல் விதைப்பு செய்வதற்கு முன் நெல் விதைகளில் முளைப்பு திறன், புற தூய்மை, பிறரக கலப்பின்மை மற்றும் மகசூல் அதிகரிக்கும் திறனுள்ள சான்று பெற்ற மற்றும் குறுகிய கால ரகங்களான கோ 51, கோ 55, ADT 45, ADT 53, TKM 15, TRY 5 போன்ற ரகங்களை வாங்கி விதைப்பு செய்யுங்கள். இவை 110 முதல் 115 நாட்களில் விளைச்சலுக்கு வரும். மேலும் போதுமான அளவு நெல் விதைகள் தற்போது ராமநாதபுரம் மாவட்ட வேளாண்மை விரிவாக்க மையங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வாங்கி பயனடையுமாறு பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, நேரடி நெல் விதைப்பு முறை என்பது நாற்றங்கால் தயார் செய்து நடுவதற்கு பதிலாக நெல் விதைகளை நேரடியாக வயலில் விதைத்து சாகுபடி செய்யும் நவீன மற்றும் நீரை மிச்சப்படுத்தும் முறையாகும். அதாவது, முந்தைய பயிர் அறுவடைக்கு பிறகு வயலை 2 முதல் 3 முறை நன்றாக உழவு செய்ய வேண்டும். மண்ணில் தேவையான ஈரப்பதம் இருக்கும் போது உழவு செய்து வயலை சமன் செய்ய வேண்டும். இதற்கு 1 ஏக்கருக்கு சுமார் 30 கிலோ நெல் விதைகள் தேவைப்படும். நேரடி விதைப்பு கருவிகள் அல்லது டிராக்டர் கருவி மூலம் 2 முதல் 3 சென்டிமீட்டர் ஆழத்தில் வரிசையாக விதைகளை விதைக்கலாம். இவற்றின் நன்மைகள் என்னவென்றால், பாரம்பரிய நடவு முறைக்கு தேவையான அதிகப்படியான தண்ணீர் மற்றும் ஆள்பலம் இதில் மிச்சமாகிறது. மண்ணின் கட்டமைப்பு பாதுகாக்கப்பட்டு அடுத்த பயிருக்கு செழிப்பான சூழல் அமைகிறது. பயிரின் வேர்கள் ஆழமாக சென்று செடி நன்றாக வளர உதவுகிறது. களை மேலாண்மையில்

0: நேரடி விதைப்பு முறையில் களைகள் அதிகம் வளர வாய்ப்புள்ளது. விதைத்த சில நாட்களில் பரிந்துரைக்கப்பட்ட களைக்குலிகளை பயன்படுத்துவது அவசியமாகும். கோனோவீடர் கருவிகளை பயன்படுத்தியும் களைகளை கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு தேனி மாவட்டம் காமாச்சிபுரம் சென்டக் வேளாண் அறிவியல் மைய செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாச்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் நம்ம விவசாயிகள் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இப்ப நம்ம எல்லாருமே வந்து சமைக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேங்காய் பால் எடுப்போம். ஸோ தேங்காய் பால் எடுக்கும் போது தேங்காய் பாலை எடுத்துட்டு இந்த மீதி உள்ள சக்கையை வந்து எல்லாருமே யூஸ்வலா காமனா என்ன பண்ணுவோம், தூக்கி வந்து தூரதான் போடுவோம். ஒரு 90% பெண்கள் வந்து அப்படிதான் பண்ணுவோம். பட் தேங்காய் பால் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மீதி உள்ள சக்கை இருக்கு இல்லைங்களா, அதை நீங்க வந்து காய வச்சு சூரிய ஒளியிலையோ இல்ல உங்ககிட்ட வந்து மின் உலர்த்தி இருக்கா இல்ல சூரிய உலர்த்தி இருக்கா

0: சமைக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேங்காய் பால் எடுப்போம். ஸோ தேங்காய் பால் எடுக்கும் போது தேங்காய் பாலை எடுத்துட்டு இந்த மீதி உள்ள சக்கையை வந்து எல்லாருமே யூஸ்வலா காமனா என்ன பண்ணுவோம், தூக்கி வந்து தூர தான் போடுவோம். ஒரு 90% பெண்கள் வந்து அப்படிதான் பண்ணுவோம். பட் தேங்காய் பால் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மீதி உள்ள சக்கை இருக்கு இல்லைங்களா, அதை நீங்க வந்து காய வச்சு சூரிய ஒளியிலயோ இல்ல உங்ககிட்ட வந்து மின் உலர்த்தி இருக்கா இல்ல சூரிய உலர்த்தி இருக்கா இதுலயே வந்து நல்லா காய வச்சு நல்லா பவுடர் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க பொரியலுக்கோ இல்ல புளிக்குழம்புக்கோ இல்ல வந்து ஏதாவது ஒரு கீரைக்கோ இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். அதுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொமேஸ்னு சொல்லுவோம். இது என்னன்னா இது வந்து டெசிகேட்டட் கோக்கர்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேங்காயில இருந்து ஒரு தடவை பால் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து ட்ரை பண்ணி டெசிகேட்டட் கோக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்காயில நீங்க பால் எடுக்காம நீங்க காய வச்சிட்டீங்கன்னா அது ஒரு 15 வரைக்கும் வச்சுக்கலாம். தேங்காயில இருந்து ஒரு டைம் பால் எடுத்துட்டு நல்லா காய வச்சு அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் காற்று புகாத ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 1 வரைக்கும் நீங்க வந்து உடனடியா நம்ம பயன்படுத்துற மாதிரி நம்ம சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் நம்ம வீட்டிலேயே வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டத்துல வந்து ஒரு 8 வட்டாரங்கள் வந்து இருக்குது. ஒவ்வொரு வட்டாரத்திலயுமே நம்ம வந்து ஒரு ஒரு உழவர் ஆர்வலர் குழு செயல்பட்டு வருகிறது. இப்ப எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க FPO சொல்றாங்க இல்லையா, உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி நிறுவனங்கள். அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்திய அரசு வந்து நிறைய விதமான பல்வேறு விதமான திட்டங்கள் வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக நம்மளும் வந்து ஒரு FPO வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த FPO பேர் பாத்தீங்கன்னா லவாய்சியர் கலெக்டிவ் ஃபார்மிங் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட், அதாவது லவாய்சியர் கூட்டு பண்ணைய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். இது வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெண்கள் தொழில் முனைவோர் ஒரு 300 பேரை வந்து சேர்த்து ஒரு கூட்டமைப்பு அமைச்சு அவங்களுக்குன்னு நிறைய விதமான தொழில்நுட்பங்கள் வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் வழங்கி அவங்கள வந்து தொழில் முனைவோரா மாத்தி அவங்களுக்கு இப்ப விற்பனை பண்றதுக்கு ஒரு விற்பனை அங்காடியையும் நம்ம தேனி மாவட்டத்தில் அரண்மனை புதூர்ல நம்ம ஏற்படுத்தி இருக்கோம். ஸோ அந்த விற்பனை அங்காடி மூலமா அவங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வந்து எவ்வளோ தொழில்நுட்பங்கள் வந்தாலுமே சந்தைப்படுத்துதல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வந்து சவாலாக இருக்குது. ஸோ அந்த சந்தைப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு அவுட்லெட் ஒரு சேல்ஸ் அவுட்லெட் விற்பனை கூடமும் ஒன்று ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அது போக நிறைய விதமான பயிற்சிகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது எப்படி வந்து ஒரு ஆன்லைனில் எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், நம்ம அந்த ஆன்லைனில் விற்பனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய திறமையை வந்து எப்படி வளர்த்துக்கலாம், ஸோ அந்த மாதிரி உள்ள பயிற்சிகளும் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தில் மூலமாக வழங்கிட்டு இருக்கோம். இந்த பேச்சை வந்து கேட்டுட்டு இருக்க எல்லாருமே நினைப்பீங்க நாமளும் ஒரு தொழில் பண்ணணும், நாம யாரை தொடர்பு கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வேளாண் அறிவியல் மையத்தை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா இன்னைக்கு பல்வேறு விதமான நிறுவனங்கள் பல்வேறு விதமான பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறதுனால ஸோ நம்ம விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நீங்க என்ன தொழில்நுட்பங்கள்னாலும் நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு வேளாண் செயல்முறை விளக்கமா கொண்டு போவோம். 30% வந்து அவங்களுக்கு வந்து தொழில்நுட்பங்களை சொல்லி கொடுப்போம். அதாவது எப்படின்னா ட்ரைனிங்கா லெக்சரா எடுப்போம் இல்லையா, விரிவாக்கமா சொல்லி கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒரு 30% எப்படி சதவீதம் என்ன சொல்லுவோம்னா அவங்களுக்கு அந்த தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்றத சொல்லி கொடுத்துருவோம். மீதி உள்ள 70% வந்து அவங்களை கண்டுணர்வு முகாமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாதித்த தொழில் நிறுவனங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியே செயல் விளக்கம் பண்ணி கொடுக்கும் போது அவங்க ஈஸியா அந்த தொழில்களை கத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் அடுத்து என்ன, ஏன்னா பயிற்சி வந்து எல்லாருமே கோவிட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய வந்து ஆன்லைன்ல நிறைய பயிற்சிகள் எல்லாம் வழங்குறாங்க.
1: இதுவரை இன்றைய இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனைகள் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
2: அதாவது அவர் என்ன சொல்ல

0: சொல்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கையை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா.
0: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்க.
3: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை ஜிலாக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவும் சிரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் சுவாச தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் சுதந்திரமான நிலைப்பாடு மற்றும் சுயாட்சி நம்பிக்கையிலிருந்து ஏற்பட்டுள்ள பன்முகத்தன்மை காரணமாக எழுச்சி பெறுவது உறுதி என்று கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சியால் இந்தியாவின் திறன்கள் மற்றும் உலக அளவிலான தாக்கங்கள் ஸ்திரத்தன்மையுடன் நீடிப்பதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தனியார் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து சமஸ்கிருத AI மாதிரியை சென்னையில் வெளியிட்டு அவர் பேசினார். மாறிவரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப அனைத்து மொழிகளும் மேம்பாடு அடைய வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். மொழிகளில் இடம்பெற்றுள்ள சிறப்பு அம்சங்களை இதுபோன்ற நவீன தொழில்நுட்பங்களுடன் இணைந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டார். RSS அமைப்பின் 100-ஆண்டு கால அர்ப்பணிப்பை ஆவணப்படுத்தும் வகையில் அந்த அமைப்பின் சேவைகள் குறித்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் புத்தகம் அமைந்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். RSS அமைப்பின் 100-ஆண்டு கால சேவைகள் குறித்த புத்தகத்தை புதுதில்லியில் நேற்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்றதை சமூக வலைதளத்தில் டாக்டர் எல் முருகன் பதிவிட்டுள்ளார். RSS அமைப்பு தேசத்திற்கும் சமூகத்திற்கும் மாற்றிய சேவைகளையும் அதன் பணிகளையும் அறிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் முக்கியமான படைப்பாக அமைந்துள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தனிநபர்களுக்கு இடையேயான UPI பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வணிகர்களுக்கான 2000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கும் சிறு வணிகர்களுக்கு கட்டணம் ஏதுமின்றியும் UPI பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிகர்களிடம் செய்யப்படும் பரிவர்த்தனைகள் 96% அளவிற்கும் எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகாது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. மனுக்கள் மீதான பரிசீலனை

0: நாளை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் இடதுசாரி கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சுகந்தியும் தாராபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் லக்ஷ்மணனும் போட்டியிடுகின்றனர். தமிழகத்தில் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக 10 தொழிற்பேட்டைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். கோவை சிட்கோ தொழிற்பேட்டையை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷுடன் இணைந்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். பெண்களுக்கான தொழிற்பேட்டைகள் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்று திரு மதன் ராஜா கூறினார். பேட்டியின்போது உடனிருந்த அமைச்சர் திரு விக்னேஷ் டாஸ்மாக் மதுபான கடைகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் 24 மணி நேரத்தில் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் சுவாசத் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுவாசத் தொற்று பரவலை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்து வருவதாக கூறினார். என்றாலும் காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் இருந்தால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பதுடன் குழந்தைகளுக்கு காய்ச்சல் அறிகுறி இருந்தால் பள்ளிகளுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் டெங்கு காய்ச்சல் சிகிச்சைக்கான வசதிகள் இருப்பதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவராக திரு செஞ்சி கதிரவன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். கடந்த மார்ச் 30ஆம் தேதி நடைபெற்ற பார் கவுன்சில் உறுப்பினர்களுக்கான தேர்தலில் 23 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். 2 பெண் உறுப்பினர்களை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்தது. இந்நிலையில் பார் கவுன்சில் தலைவர் துணைத் தலைவர் பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று நடைபெற்றது. தலைவர் பதவிக்கு திரு செஞ்சி கதிரவனும் துணைத் தலைவர் பதவிக்கு திரு பாலமுருகன் மற்றும் அகில இந்திய பார் கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கு திரு அமல்ராஜ் ஆகியோர் மட்டுமே மனு தாக்கல் செய்ததால் அவர்கள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். இருவரி செய்திகள். நேபாளத்தில் அண்மையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1399 அதிகரித்துள்ளது. பங்களாதேஷில் கடந்த 2024ஆம் ஆண்டு வன்முறையை ஏவிவிட்டதாக அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த 7 பேருக்கு மரண தண்டனை விதித்து சர்வதேச தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. மாநிலங்களவைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற குழுவினர் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுனில் நடைபெறும் காமன்வெல்த் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்தவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அகர்தலாவிலிருந்து நேற்று மாலை தில்லி புறப்பட்ட விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக லக்னோ விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ரேவதி நேற்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்ட எல்லையான சித்திரங்கோடு சோதனைச் சாவடியில் காவல் கண்காணிப்பாளர் திரு அன்சுல் நாகர் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே போதை மற்றும் புகையிலைப் பொருட்கள் விற்பனை குறித்து தெரியவந்தால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். தென்காசி நகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் நேற்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள சிற்றாற்றில் கரைக்கப்பட்டன. சென்னை தாம்பரம் நகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் டெண்டர் முறைகேடு புகாரை தொடர்ந்து ஆணையர் திரு பாலச்சந்தர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். தமிழகத்தின் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சி, திருப்பூர், பெரம்பலூர், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது.

சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.3 ஓவரிலேயே 3 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர்களான சஞ்சு சாம்சன் அபாரமாக ஆடி 57 ரன்னும் அபிஷேக் சர்மா 39 ரன்னும் சேர்த்தனர். இஷான் கிஷன் 38 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் ஏற்கனவே வென்றுள்ள இந்தியா நேற்றைய வெற்றியின் மூலம் 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் சுவாசத் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 6:55.
3: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.
4: நம்ம எல்லாருக்கும் இயற்கைனா சுற்றுச்சூழல்னா என்ன அப்படின்னு தெரியும். அப்புறம் என்ன புதுமையாக அது இருக்க போது, நம்ம அனைவரும் ஒரு சிலு சிலு சிலு சிலுன்னு காற்று அடிக்குது, அதில் இரு சக்கர வாகனத்தில் போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு எவ்வளோ குளுமையாக இருக்கும், வெயில் சுற்றடிக்கிற ஒரு வெயிலில் ஒரு இடத்த கடந்து போகிறோம். அப்போ எங்கேயாவது மரம் இருக்காதா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா. இயற்கை நம் கூடவே பயணிக்கும். பண்டைய தமிழர்கள்லாம் இயற்கையோடு இயற்கையாகவே வாழ்ந்தனர். அவங்கெல்லாம் அவங்களோட வாழ்வு முறையிலையும் சரி, உணவுலேயும் சரி, உடையிலையும் சரி, இருப்பிடத்துலேயும் சரி, தொழில் முறையிலையும் சரி, வழிபாடு முறைகள்லையும் சரி, எல்லாத்துலேயும் இயற்கையோட கலந்தே இருந்தாங்க. நவீன உலகத்தில் நாம் எல்லாருமே கடைபிடிக்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே உடல் மனசு இது ரெண்டும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். எங்கெங்கே நம்ம உடலும் மனசும் அமைதியாக இருக்கும், சிறு குழந்தை நம்ம பக்கத்தில் வந்து நம்ம மூக்கருகில் வந்து ஒரு முத்தம் இட்டாலோ எவ்வளவு ஆனந்தம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதே நம் பெற்ற பிள்ளை ஒரு இடத்துல பேசுகிறப்ப மற்றவர்கள் அவர்களை பாராட்டினா எவ்வளவு ஆனந்தம் இருக்குமோ அவ்வளவு ஆனந்தம் இயற்கையோட மடியில் இருக்குங்க. இயற்கையோட மடி அப்படின்னா என்ன? திருக்குறளில் சொல்லியிருக்கிற ஏதாவது இயற்கை வாழ்வு சம்பந்தப்பட்டதா, நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்கிறதா, இல்லை வான் சிறப்பு மழையோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறதா? இல்லைங்க, அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட இணைந்து இருக்கக்கூடிய இயற்கையை ரசிக்கிறதுக்கு பேர் தாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. அதை பாதுகாக்கணும் அப்படின்னா ரசிக்க ஆரம்பித்தாலே பாதுகாக்க ஆரம்பிச்சிருவோம். தமிழர்களோட மரபில் அறிவு மிகுதிங்க. நம்மளுக்கு எல்லாம் முன்னோர்களாக இருக்கக்கூடிய தமிழர்களோட அறிவு எப்படி தெரியுமா? ஒரு இடத்துல நீர்நிலைகள் வரும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக சாதாரண விதிகளை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. அவர்களோட அறிவை நம்ம அசாத்தியமாக பார்க்க வேண்டிய நிலைமையில இப்போ இருக்கும். அகத்தியரோட மலை மக்கள் சார்பு இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுல நம்ம முனைப்போடு இருக்கோம். சங்க இலக்கியத்தில் இயற்கையோட வாழ்வு பற்றி நிறைய பேசியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஐந்திணைகள் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. மலையும் மலை சார்ந்த மக்களும் தேன் சேகரித்து வாழ்ந்தாங்க, கிழங்கு வகைகளை உண்ணாங்க அப்படின்னு அவங்களோட வாழ்க்கை முறையை நம்ம படிச்சிருக்கோம். முல்லை காடுகளும் காடு சார்ந்த இடத்துலையும் மாடு மேய்த்தல், பால் உணவுப் பொருட்களை விற்று வாணிபம் செய்து வளர்ந்தார்கள். மருதம் நிலை மக்கள் வயலும் வயல் சார்ந்த நிலமும் கொஞ்சம் பசுமையாக இருக்கக்கூடிய இடம், விவசாயிகள், நெல் சாகுபடி, உணவு உற்பத்தி

0: இயற்கை சார்ந்தே இருந்தாங்க. நெய்தல் மக்கள் கூட கடல் சார்ந்த பகுதிகள், மீனவர்கள், மீன்பிடிப்பு, உப்பு உற்பத்தி அதிலெல்லாம் இருந்தாங்க. இயற்கையோட இயற்கையாக இணைந்ததுனால இவங்களோட தானியங்கள் எல்லாம் அவங்களோட சக்திகளாக மாறிச்சு. நெல், கம்பம், சோளம், திணை, சாமை இவைகளெல்லாம் அவங்க இயற்கையான உணவுகளாக உண்டார்கள். காய்கறிகள் எல்லாம் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. பழங்களில் வாழை, மாம்பழம், பலா, கொய்யா இவைகளை சாப்பிட்டார்கள். பருப்பு வகைகளில் பாசி பருப்பு, துவரம் பருப்பு, கடலை பருப்பு இவைகளையும் உணவாக எடுத்துக்கிட்டாங்க. ரசாயன உரங்கள் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. பூச்சிக்கொல்லிகள் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. காலநிலைக்கு தகுந்த மாதிரி உணவு உட்கொண்டார்கள். உடைகளும் பருத்தி உடைகள், பட்டு உடைகள், கம்பளி உடைகளை உடுத்தியிருந்தாங்க. இயற்கையோடு இயற்கையாக இருந்த காரணத்தினால மகிழ்ச்சியாக இருந்தாங்க. நாமும் இயற்கையோடு இயற்கையாகவே ஆனந்தமாக இருப்போம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.

அன்பான பண்பான பாசமான நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் வணக்கம் வணக்கம். நேரம் காலை 7 மணி. நீங்கள் கேட்டு ரசிப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோ ஹெட்ஸ். கற்ற கல்வி கரை கண்டாலும் நாளும் கற்கும் உலகமே பொது அறிவு. நேயர்களே, உங்கள் பொது அறிவை மேம்படுத்த ஊன்றுகோலாக இருக்கும் அறிவோம் 1000 பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். செப்டம்பர் 16 இன்று இந்தியாவின் நைட்டிங்கேல் என பாராட்டப்பட்ட புகழ்பெற்ற கர்நாடக இசை பாடகியும் பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் இசை கலைஞருமான எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் மதுரையில் இதே நாளில் 1916 பிறந்தார்.

சந்தோஷமான காலை பொழுதில் செவியலுக்கு விருந்தளிக்கவும் மனதிற்கு புத்துணர்ச்சியூட்டவும் மதுரத் தென்றலில் நிறங்களின் தொகுப்பாய் வண்ணங்களை வரிசைப்படுத்தும் பாடல் நம் எண்ணங்களை மலரச் செய்யட்டும். பாடல் கேட்கலாம் அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு அடுத்த மாதம் 6 தேதி நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6,000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், அண்மையில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குக்கும் சந்தித்து பேசியதை சுட்டிக்காட்டினார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர மரியாதை, நலன்கள், உணர்வுபூர்வ விஷயங்கள் உள்ளிட்டவை குறித்து அவர்கள் விரிவாக ஆலோசித்ததாக அவர் கூறினார். முக்கிய விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர்கள் அப்போது வலியுறுத்தியதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தில்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். வரும் 2047 ஆண்டிற்குள் முக்கிய தொழில்நுட்பங்களில் சுயசார்பு, உள்நாட்டு உற்பத்தி, பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி உள்ளிட்டவை பல மடங்கு அதிகரித்து உலக அளவிலான விநியோக சங்கிலியில் இந்தியா வலுவான இடத்தை பெறும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எதிர்கால தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் DRDO குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 1 மக்களவை தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6 தேதி நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளிலும், மேற்கு வங்கத்தின் நந்திகிராம், ரேஜி நகர் தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதேபோல் அசாம் மாநிலம் நியூக்யான் மக்களவை தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6 தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் கடந்த 9 தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 19 தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9 தேதி நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்தியாவின் வலுவான பொருளாதார அடித்தளம் மற்றும் தொழில்நுட்ப திறன்கள் அடுத்த கட்ட உலகளாவிய வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக விளங்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிதியத்தின் துணை நிர்வாக இயக்குநர் நைஜல் கிளார்க் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதார நாடாக திகழ்வதாகவும், சர்வதேச

0: பொருளாதார விரிவாக்கத்திற்கு முக்கிய பங்களிப்பதாகவும் கூறியுள்ளார். அண்மையில் புதுதில்லி, மும்பை மற்றும் சென்னையில் தாம் மேற்கொண்ட 5 நாள் பயணத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட சந்திப்புகளை அவர் விவரித்துள்ளார். இந்தியாவின் சக்தி வாய்ந்த தனியார் துறை, திறமையான மனிதவளம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை பாராட்டுவதாகவும் நைஜல் கிளார்க் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 3000 ரூபாயை 6000 ரூபாயாக உயர்த்துவது என முடிவெடுக்கப்பட்டது. தில்லியில் சுமார் 6,825 ஆஷா தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இதனிடையே தலைநகர் தில்லியில் உள்ள கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயிலும் 10,000 மாணவர்களுக்காக தங்கும் விடுதிகள் கட்டுவதற்கும் தில்லி அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கான சட்டம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகத்தை விரிவுபடுத்தவும் இறக்குமதி வரிகளை கணிசமாக குறைக்கவும் இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது. நியூசிலாந்து எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி உறுப்பினர்கள் உட்பட 93 உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்த ஒப்பந்தம் நிறைவேறியது. ஒப்பந்தத்திற்கு எதிராக 29 பேர் வாக்களித்தனர். இதன் மூலம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு உடனடியான பலன்கள் கிடைக்கும் என்று அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் திரு டாட் மேக்லே தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதியில் இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பங்களாதேஷில் கடந்த 2024 வன்முறையை ஏவிவிட்டதாக அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த 7 பேருக்கு மரண தண்டனை விதித்து சர்வதேச தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. அங்கு பிரதமராக இருந்த திருமதி ஷேக் ஹசீனாவின் அரசுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் பின்னர் வன்முறையாக உருவெடுத்தது. இதில் 1400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து திருமதி ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டு இடைக்கால அரசு பொறுப்பேற்றது. இந்த வன்முறை மற்றும் மோதல் குறித்து விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட சர்வதேச தீர்ப்பாயம் கடந்த ஆண்டு நவம்பரில் திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்நிலையில் நசோல் இஸ்லாம் சௌத்ரி தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நேற்று இறுதி தீர்ப்பை அறிவித்துள்ளது. அதில் அவாமி லீக் கட்சியின் பொதுச் செயலாளர் உயதுல் காதர் உட்பட 7 மூத்த தலைவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா, மெக்கா, ஜெத்தா மற்றும் தாயிஃப் நகரங்களில் நேற்று அந்நாட்டு அரசு அவசர கால எச்சரிக்கையை வெளியிட்டது. செங்கடல் பகுதியில் அமைந்துள்ள சவுதி அரேபியாவின் முக்கிய ஏற்றுமதி முனையமான யாங்கோன் உள்ளிட்ட 6 நகரங்களில் இத்தகைய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பின்னர் திரும்பப் பெறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹவுட்டி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் காரணமாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை இந்த எச்சரிக்கையை வெளியிட்டதாக அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன. நேபாளத்தில் அண்மையில் நேரிட்ட பெருவெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1399 அதிகரித்துள்ளது. திபெத் எல்லையை ஒட்டியுள்ள நேபாளத்தின் 6 மாவட்டங்களில் கடந்த மாதம் 26ஆம் தேதி நேரிட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி இதுவரை 5,000க்கும் மேற்பட்டோர் மாயமாகி இருப்பதாக மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். பெருவெள்ள பாதிப்புகளிலிருந்து 13,800க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தின் வடக்கு மற்றும் மத்திய பகுதியில் அடங்கிய ஏராளமான நகரங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, ஹரியானா, சண்டிகர் மற்றும் தில்லியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், மாஹே, பஞ்சாப், மேற்கு வங்கத்தின் இமயமலை பகுதிகள், சிக்கிம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி

0: பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.3 ஓவரிலேயே 3 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர்களான சஞ்சு சாம்சன் அபாரமாக ஆடி 57 ரன்னும் அபிஷேக் சர்மா 39 ரன்னும் சேர்த்தனர். இஷான் கிஷன் 38 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் ஏற்கனவே வென்றுள்ள இந்தியா நேற்றைய வெற்றியின் மூலம் 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் மற்றும் 1 மக்களவைத் தொகுதிக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ முதுகு தண்டுவடத்திற்கான இயன்முறை பயிற்சிகள் குறித்து தகவல்கள் தருகிறார் இயன்முறை மருத்துவர் ஏ அரசகுமார் அவர்கள்.
3: வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபிசியோதெரப்பியோட சிறப்பு பிரிவான ஸ்பைனல் ஃபிசியோதெரப்பி குறித்து பார்க்க போகிறோம். ஸ்பைன் அப்படின்னா நம்மளோட தண்டுவடத்தை குறிக்கிற ஒரு சொல் தான் ஸ்பைன். நம்மளோட தண்டுவடத்தில் 32 எலும்புகள் சேர்ந்து தான் உருவான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்மளோட தண்டுவடம். இதில் கழுத்து பகுதியில் உள்ள செர்விக்கல் ஸ்பைன் சொல்லக்கூடிய 8 எலும்புகள் இருக்கும். C1, C2, C3 அந்த மாதிரி C8 வரைக்கும் ஒரு 8 எலும்புகள் இருக்கும். அதே மாதிரி இடுப்பு பகுதியில் லம்பார் ரீஜன் சொல்லுவாங்க, அதில் L1, L2, L3, L4, L5 ஒரு 5 எலும்புகள் இருக்கும். இந்த 32 எலும்புகளில் இந்த கழுத்து பகுதியில் உள்ள 8 எலும்புகள், அது போக இந்த இடுப்பு பகுதியில் உள்ள இந்த 5 எலும்புகள். இந்த பகுதியில் காமனாக நமக்கு ப்ராப்ளங்கள் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்துலையும் இடுப்புலையும் தான் நமக்கு அசைவுகள் இருக்கும், மொபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதனால உங்களுக்கு கழுத்து பகுதியிலையும் இடுப்பு பகுதியிலையும் டிஸ்க் ப்ராப்ளங்கள் வரலாம். இது காமனாக நீங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கழுத்து வலியோ இடுப்பு வலியோ கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. இதுக்கு காமனாக என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் காமனாக வரும். டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இல்லை டிஸ்க் பல்ஜிங்னு சொல்லுவாங்க. இந்த 2 எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க்குங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் அது பிதுங்கினாலோ வீங்கினாலோ அது உங்களுக்கு வலிகளை ஏற்படுத்தலாம். இது போக அது இந்த பிதுங்கி அதோட இடத்தை விட்டு விலகி கழுத்து பகுதியில் உள்ள டிஸ்க்கு விலகிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பக்கம் கையில் வலி ரேடியேட் ஆகலாம். இது ரேடியேட்டிங் பெயின் சொல்லுவாங்க. ப்ராப்ளம் கழுத்தில் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வலி வந்து ஷோல்டர்ல இருந்து விரல் வரைக்குமே வலி இறங்கலாம். இதே மாதிரி இடுப்பில் உள்ள வலி உங்களுக்கு தொட பின்னங்கால் வலியாக உங்களுக்கு கால் விரல்கள் வரைக்குமே வரலாம். இதை வந்து சயாட்டிக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு காமனாக ஃபிசியோதெரப்பியில் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விலகின டிஸ்கை அதோட பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு டீகம்ப்ரெஷன் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த டிஸ்கில் ஏற்படக்கூடிய ப்ரெஷரை குறைக்கும், ப்ளஸ் இந்த 2 எலும்புக்கு உண்டான இடைவெளியை சரி பண்ணுறது மூலமாக அந்த பிதுங்கின டிஸ்கை அதோட பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு இந்த டீகம்ப்ரெஷன் தெரப்பி ஹெல்ப் பண்ணும். ஆனால் இது வந்து எல்லாருக்கும் யூஸ் பண்ணிட முடியாது. பேஷண்ட்டை முழுமையாக அசஸ் பண்ணி யாருக்கு இது தேவையோ அவங்களுக்கு மட்டும் இதை பயன்படுத்தலாம். இதில் நல்லாவே ரிசல்ட் இருக்கும். இது மட்டும் பண்ணும்போது உங்களுக்கு முழுமையான இது இருக்காது. இது போக அவங்க வந்து திரும்ப இந்த டிஸ்க் விலகின டிஸ்க் திரும்ப விலகாமல் இருக்கிறதுக்கு இடுப்பு பகுதி கழுத்து பகுதியை சுற்றி உள்ள தசைகளோட பலம் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க வந்து கோர் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் சொல்லித்தருவாங்க, பேக் அண்ட் நெக் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் சொல்லித்தருவாங்க. அது போக ஃபிளெக்சிபிலிட்டி பாஸ்டர் கரெக்ஷனும் ரொம்ப முக்கியம். ஏன்னா பாதி டிஸ்க் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தவறான பொசிஷனில் நம்ம உட்கார்றதுனால தான் வரும். நம்ம உட்கார்ற பொசிஷன், படுக்கிற பொசிஷன் இந்த மாதிரி சில பொசிஷனில் கரெக்ஷன் சொல்லி தருவாங்க. அது போக எர்கானமிக்காக அட்வைசஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேலையில் நீங்கள் என்ன பொசிஷனில் உட்காந்து வேலை பார்க்குறீங்க அந்த மாதிரி சில விஷயங்களுக்கும் உங்களுக்கு அட்வைசஸ் சொல்லுவாங்க. உங்களோட ஆக்டிவிட்டீஸை மாடிஃபை பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பைனல் ஃபிசியோதெரப்பியில் வரும். நன்றி.
2: இதுவரை இன்றைய நலமாய்

0: வாழ நிகழ்ச்சியில் முதுகு தண்டுவடத்திற்கான இயன்முறை பயிற்சிகள் குறித்து தகவல்கள் வழங்கினார் இயன்முறை மருத்துவர் ஏ அரசகுமார் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை 7:25 தலை சுற்றல் நீக்கத்திற்கான உடல் இயக்க பயிற்சிகள் குறித்த தகவல்கள் கேட்கலாம்.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: நேரம் காலை 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி தர்மனுக்கு முடிசூட்டினார் கண்ணபிரான். அதுக்கப்புறம் துவாரகைக்கு திரும்பினார். தான் வந்த காரியம் முடிஞ்சது. அதனால் இளமையிலிருந்தே தனக்கு தேரோட்டியாக இருந்து வந்த உத்தவனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா உனக்கு வேணுங்கிறத கேளுன்னார். அவன் தனக்குன்னு எதையும் கேட்குறதுக்கு ஆசைப்படலை. இருந்தாலும் கேள்வி கேட்குறதில் அவன் ரொம்ப கெட்டிக்காரன். அதனால் கேட்க ஆரம்பித்தான். நீங்கள் தான் முக்காலமும் உணர்ந்தவராச்சே, சூதாட்டத்தில் தர்மர் ஜெயிக்கிறது மாதிரி பண்ணியிருக்க கூடாதா? இந்த பகடக்காயை உருட்டுறப்போ நீங்கள் எதிர்பார்த்தது விழற மாதிரி பண்ணியிருக்கலாமே. சரி, அதுதான் இல்லை. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்களையும் பணையம் வச்சு ஆடுறப்போவாவது காப்பாற்றியிருக்கலாம். அதையும் நீங்கள் செய்யலை. பாவம் அந்த அவலை பொண்ணு, ஒன்றும் புரியாத ஒன்றும் தெரியாத அந்த உன்னுடைய சகோதரி திரௌபதி, அவள் அதிர்ஷ்டக்காரி. அவளை பணையம் வச்சு ஆடு, ஜெயிச்சுட்டா இழந்த நாடு நகரங்களையெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான் துரியோதனை. அந்த சமயத்திலேயாவது பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி நீ பண்ணியிருக்க கூடாதா? சரி, அப்போல்லாம் சும்மா இருந்துவிட்டு அந்த பொண்ணை வந்து துச்சாதனை நிறுத்துக்கிட்டு வந்து துகில் உரிகிற கட்டத்தில் காப்பாற்றினியே, இது நியாயமாக முறையாக அறமா? இதுதான் உத்தவன் கேட்ட கேள்வி. இதுக்கு பரந்தாமன் பதில் சொல்கிறார். அப்படி கேள் உத்தவா, தருமனை வந்து துரியோதனன் வந்து சூதாட அழைக்கும் பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? நான் பணையம் வைக்கிறேன், எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி பகடக்காய்களை உருட்டுவான்னு சொன்னான். உடனே தருமன், எனக்கு பதிலாக என்னுடைய மைத்துனன் கண்ணன் வந்து பகடக்காய்களை உருட்டுவான்னு சொல்லியிருக்கலாமே, அப்படி சொல்லலை. என்ன செஞ்சான் தெரியுமா? துரியோதனன் கூட சூதாட்டத்துக்கு சம்மதிச்சிட்டோம். கடவுளே, இது என்னுடைய மைத்துனன் கண்ணபிரானுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டான். இதனால் தருமன் வந்து எனக்கு வந்து மனசால் தடை போட்டுட்டான். அதனால் அரண்மனைக்கு வெளியிலேயே என்னை கூப்பிடுவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி இவங்கள பணையம் வச்சு ஆடுறப்போவாவது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். அப்பவும் அவங்க என்னை கூப்பிடலன்னு நினைக்கல. திரௌபதியை வந்து துச்சாதனன் கூந்தலை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ கூட அவள் தன்னுடைய உடல் பலத்தால் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே தவிர என்ன நினைக்கல. துரியோதனன் சபைக்கு இழுத்து செல்லப்பட்ட திரௌபதி அறநூல்களையும் அரச நீதிகளையும் சொல்லிக்கிட்டு இருந்தாலே தவிர என்ன நினச்சே பார்க்கல. துகில் உரிகிற கட்டத்தில் தான் ஹரிஹரி கண்ணா பரந்தாமன்னு கூப்பிட்டா, அதனால தான் அப்போ போய் நான் காப்பாற்றினேன் அப்படின்னா பரந்தாமன். அப்படின்னா நீ அழைச்சாதான் போவியா, நீயா போக மாட்டியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். ஆமாம், நான் கூப்பிட்டா தான் போவேன். மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் அவங்கவுங்க போக்கிலேயே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் குறுக்கிட்டு வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா பரந்தாமன். மனுஷன் தவறு பண்ணுனா திருத்த மாட்டியா, சும்மா பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்பியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். நான் மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறப்போ என் எதிரில் மனுஷன் தவறு பண்ண மாட்டான் அப்படின்னு ஆனால் கண்ணன். அதாவது யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துலலாம் அவன் இருக்கிறான். அப்படி இருக்கிறப்போ தவறு செய்ய மனுஷன் அஞ்சுவான். இதுதான் உத்தவன்.

0: இதேங்கிறது. இந்த காலத்துலேயும் சில பேர் பகவான் மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்டு. அன்றைக்கி அப்படித்தான், நடுத்தெருவில் ஒரு திருடனை பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் மட்டும் தள்ளி நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன சார் இது, பாவம் அந்த ஆளை போட்டு அப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னும். அடிக்கட்டும் சார், அவன் அடி வாங்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னா அவன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கோ அப்படின்னு கேட்டோம். பின்ன என்ன சார், நான் ஒருத்தர் பையில் இருந்த பர்ஸை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அவன் முந்திக்கிட்டு அபியஸ் பண்ணிவிட்டான், பர்ஸை அவன் எடுத்துட்டான். பார்க்கறதுன்னா எடுக்கிறது அவனா, என்ன சார் நியாயம் இது, நல்லா வாங்கட்டும் அப்படிங்கிறான்.
1: நேயர்களை இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் காலை 7:36. உங்கள் நாளை உத்வேகத்துடன் ஆரம்பிக்க உற்சாகமூட்டும் பாடல்களின் உலா தொகுப்பாக மதுரத் தண்டரில் பாடல் ஒலிக்கிறது.

வந்தவன் தொழிலாடி, விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாடி. ஒருவன் ஒருவன் முதலாடி, உலகில் மற்றவன் தொழிலாடி,

தொழிலாளி, விதியை நினைப்பவனே மாடி, அதை நின்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, உற்பத்திக்க கோடரி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தான் அகிலமுனைக்கு.

0: ഇതുവരെ കേട്ടു മധുര തെണ്ടൽ. நேரம் காலை 7:45.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி. இதில் பூமியின் குடை சர்வதேச ஓசோன் படல பாதுகாப்பு தினத்தை ஒட்டி சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள்.
2: உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே. கவி சக்கரவர்த்தி கம்பர் அருளிய கம்பராமாயணத்தின் கடவுள் வணக்கச் செய்யுள். இந்த உலகத்தினை படைத்தும் காத்தும் அழித்தும் முடிவில்லாத விளையாட்டாய் அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கும் ஒருவரே கடவுள். அவரது திருவடிகளை நாங்கள் சரணடைகிறோம் என்பது இச்செய்யுள் நமக்கு உணர்த்தும் கருத்தாகும். கடவுள் தன்மை என்பது ஓர் உணர்பொருள். இயற்கையால் படைக்கப்பட்டு இவ்வுலகை காத்து தீமை தருவனவற்றை அழிக்கும் உருப்பொருளும் ஒன்றுள்ளது. அறிவியலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்மை பேணி காக்கின்ற ஓசோன் படலம்தான் அந்த உருப்பொருள். இன்று செப்டம்பர் 16 இன்டர்நேஷனல் டே ஃபார் பிரிசர்வேஷன் ஆஃப் தி ஓசோன் லேயர், சர்வதேச ஓசோன் படல பாதுகாப்பு நாள். 1994 முதல் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 16 சர்வதேச ஓசோன் படல பாதுகாப்பு நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. 2026 சர்வதேச ஓசோன் படல பாதுகாப்பு நாள் குளோபல் ஆக்ஷன் ஃபார் எ கூலர் பிளானட், குளிர்ந்த புவிக்கான உலகளாவிய நடவடிக்கை என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு அனுசரிக்கப்படுகிறது. கோழி தனது குஞ்சுகளை தன் இறகுகளினால் மூடி காப்பது போல சூரியனின் புற ஊதா கதிர்வீச்சு ஏற்படுத்தும் மோசமான பாதிப்புகளிலிருந்து பூமி பந்தில் வாழும் உயிரினங்களை பாதுகாப்பது ஓசோன் படலமாகும். ஓசோன் படலத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை ஓசோன் அடுக்கை பாதுகாப்பதற்கான சர்வதேச நாளாக செப்டம்பர் 16 தேர்வு செய்து அறிவித்தது. 1987 ஓசோன் அடுக்கை பாதிக்கும் பொருட்கள் மீதான மாண்ட்ரில் நெறிமுறையில் உலக நாடுகள் கையெழுத்திட்ட தேதியினை நினைவுகொள்ளும் வகையில் செப்டம்பர் 16 சர்வதேச ஓசோன் அடுக்கை பாதுகாப்பதற்கான நாளாக அனுசரிக்கப்படுகிறது. பூமி பந்தானது வளிமண்டல அடுக்குகளால் சூழப்பட்டுள்ளது. ஓசோன் படலம் என்பது பூமியின் வளிமண்டலத்தின் மேலடுக்கில் உள்ள ஒரு பகுதியாகும். இது அதிக அளவு ஓசோனை கொண்டிருப்பதுடன் சூரியனின் தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்வீச்சுகளிலிருந்து பூமியை பாதுகாக்கிறது. ஓசோன் படலம் முக்கியமாக பூமியின் வளிமண்டலத்தின் ஸ்ட்ரேட்டோஸ்பியர் அடுக்கில் காணப்படுகிறது. பூமியில் உள்ள உயிர்களை பாதிக்கக்கூடிய சூரியனிடமிருந்து வரும் தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்வீச்சுகளில் சுமார் 97-99% உறிந்து கொள்ளும் ஆற்றல் ஓசோன் படலத்திற்கு உண்டு. ஓசோன் படலம் இல்லாமல் இருந்தால் மில்லியன் கணக்கான மக்களுக்கு தோல் நோய்கள் ஏற்படுவதோடு அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியும் பலவீனமடையக்கூடும். ஓசோன் படலம் புவியை சுற்றி இருப்பினும் விஞ்ஞானிகள் அண்டார்டிகாவிற்கு மேலுள்ள ஓசோன் படலத்தில் ஒரு துளையை கண்டுபிடித்துள்ளனர். இது பல்வேறு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மீது விஞ்ஞானிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இவ்வாறு ஏற்படும் ஓசோன் துளைக்கான முக்கிய காரணங்கள் குளோரோஃப்ளோரோ கார்பன்கள், கார்பன் டெட்ராக்ளோரைடு, மெத்தில் புரோமைடு மற்றும் ஹைட்ரோ குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் போன்றவையாகும். தொழிற்சாலைகள் அல்லது பிற மனித செயல்பாடுகளிலிருந்து வாயு நிலையில் உள்ள புரோமின் அல்லது குளோரின் அடங்கிய வேதிச்சேர்மங்கள் வெளியிடப்படுவதால் பூமியின் வளிமண்டலத்தின் மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலம் படிப்படியாக மெலிந்து போவதே ஓசோன் படல சிதைவு எனப்படுகிறது. ஓசோன் படல சிதைவு என்பது வளிமண்டலத்தின் மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலம் மெலிவதாகும். வளிமண்டலத்தில் உள்ள குளோரின் மற்றும் புரோமின் அணுக்கள் ஓசோனுடன் தொடர்பு கொண்டு அதன் மூலக்கூறுகளை அழிக்கும் போது ஓசோன் படல சிதைவு நிகழ்கிறது. ஒரு குளோரினால்

லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை அழிக்க முடியும். ஓசோன் உருவாவதை விட மிக வேகமாக அழிக்கப்படுகிறது. சில சேர்மங்கள் அதிக புற ஊதா ஒளிக்கு ஆட்படும் பொழுது குளோரின் மற்றும் புரோமீனை வெளியிடுகின்றன. இது ஓசோன் படல சிதைவிற்கு வழிவகுக்கிறது. இத்தகைய சேர்மங்கள் ஓசோன் சிதைக்கும் பொருட்கள், ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் என்று அழைக்கப்படுகின்றன. குளோரின் அடங்கியுள்ள ஓசோன் சிதைக்கும் பொருட்களில் குளோரோஃப்ளோரோ கார்பன், கார்பன் டெட்ராக்ளோரைடு, ஹைட்ரோக்ளோரோஃப்ளோரோ கார்பன் மற்றும் மெத்தில் குளோரோஃபார்ம் ஆகியன அடங்கும். அதே வகையில் புரோமின் அடங்கியுள்ள ஓசோன் சிதைக்கும் பொருட்கள் ஹாலோன்கள், மெத்தில் புரோமைடு மற்றும் ஹைட்ரோஃப்ரோமோஃப்ளோரோ கார்பன்கள் ஆகியவை ஆகும். குளோரோஃப்ளோரோ கார்பன்களே ஓசோனை சிதைக்கும் பொருட்களிலேயே மிகவும் அதிகமாக காணப்படுகின்றன. குளோரின் அணுவானது வேறு ஏதேனும் ஒரு மூலக்கூறுடன் வினைபுரியும் போது மட்டுமே ஓசோனுடன் வினைபுரிவதில்லை. பூமியின் ஓசோன் படலத்தை பாதுகாக்கும் பொருட்டு ஓசோனை சிதைக்கும் பொருட்களின் பயன்பாடு உற்பத்தி மற்றும் இறக்குமதியை தடுத்து வளிமண்டலத்தில் அவற்றின் செறிவை குறைப்பதற்காக மாண்ட்ரீல் நெறிமுறை 1987 முன்மொழியப்பட்டது. ஓசோன் படலத்தை சிதைக்கும் பொருட்களான மாண்ட்ரீல் நெறிமுறை என்பது ஓசோன் படலத்தை சிதைக்கும் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு மற்றும் வெளியேற்றத்தை ஒழுங்குபடுத்தும் ஒரு முக்கியமான பலதரப்பு ஒப்பந்தமாகும். இது சர்வதேச சுற்றுச்சூழல் மரபுகள் மற்றும் நெறிமுறைகளின் ஒரு முக்கிய பகுதியாகும். மாண்ட்ரீல் நெறிமுறை 197 நாடுகளால் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு கையெழுத்திடப்பட்ட முதல் உலகளாவிய ஒப்பந்தமாகும். 1970 பிற்பகுதியில் குளிரூட்டிகள், குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் ஏரோசோல் கலன்களில் பயன்படுத்தப்படும் இரசாயன பொருட்கள் ஓசோன் படலத்திற்கு சேதத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை விஞ்ஞானிகள் நிரூபித்தனர். 1985 அண்டார்டிகாவிற்கு மேலுள்ள ஓசோன் படலத்தில் ஒரு பெரிய துளை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த துளை அபாயகரமான அளவிலான புற ஊதா கதிர்வீச்சை பூமியின் மேற்பரப்பை அடைய அனுமதித்தது. ஓசோன் படல பாதுகாப்பிற்கான வியன்னா உடன்படிக்கை 1985 கையெழுத்தானது. ஓசோன் படலத்திற்கு ஏற்படும் சேதத்தை கட்டுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை ஐக்கிய நாடுகளின் உறுப்பு நாடுகள் அங்கீகரித்தன. வியன்னா உடன்படிக்கையின் விதிகளின்படி வியன்னா உடன்படிக்கையின் இலக்குகளை மேலும் முன்னெடுத்து செல்வதற்காக மாண்ட்ரீல் நெறிமுறையை ஏற்றுக்கொள்வதற்கு உலக நாடுகள் ஒப்புக்கொண்டன. மாண்ட்ரீல் நெறிமுறை 1987 கையொப்பமிடப்பட்டு 1989 ஜனவரியில் நடைமுறைக்கு வந்தது. ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்காக ஓசோனை சிதைக்கும் பொருட்களின் உற்பத்தியையும் நுகர்வையும் குறைப்பதற்கான வழிமுறைகளை மாண்ட்ரீல் நெறிமுறை வழங்குகிறது. ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் ஓசோன் படலத்தை சிதைக்கும் பொருட்களின் பயன்பாட்டை படிப்படியாகவும் கால வரையறைக்கு உட்பட்டும் குறைக்கின்றது. இது வளரும் மற்றும் வளர்ந்த நாடுகளுக்கு ஓசோன் சிதைக்கும் பொருட்களின் பயன்பாட்டை குறைக்க வெவ்வேறு கால அட்டவணைகளை வழங்குகிறது. ஓசோன் படலத்தை சிதைக்கும் பல்வேறு வகையான பொருட்களை படிப்படியாக நீக்குதல், ஓசோன் படல சிதைவு பொருட்களின் வர்த்தகத்தை கட்டுப்படுத்துதல், ஆண்டுதோறும் தரவுகளை அறிக்கையிடுதல், ஓசோன் படல சிதைவு பொருட்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியை கட்டுப்படுத்துதல் போன்றவை தொடர்பான குறிப்பிட்ட பொறுப்புகள் அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் உண்டு. வளரும் நாடுகளுக்கும் வளர்ந்த நாடுகளுக்கும் சமமான ஆனால் வேறுபட்ட பொறுப்புகளை மாண்ட்ரீல் நெறிமுறை வழங்கியுள்ளது. இருப்பினும் மாண்ட்ரீல் நெறிமுறையின் கீழ் இருதரப்பு நாடுகளும் கால வரையறைக்குட்பட்ட கட்டுப்படுத்தும் மற்றும் அளவிடக்கூடிய கடமைகளை கொண்டுள்ளதால் மாண்ட்ரீல் நெறிமுறை செயல்திறன் மிக்கதாக அமைகிறது. மாண்ட்ரீல் நெறிமுறையின் கீழ் ஏற்படும் புதிய அறிவியல், பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஏற்ப அந்த நெறிமுறைகளை திருத்துவதற்கும் சரி செய்வதற்கும் வழிமுறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுவரையிலும் மாண்ட்ரீல் நெறிமுறை 9 திருத்தங்கள் மற்றும் மாற்றங்களை கொண்டுள்ளது. மாண்ட்ரீல் நெறிமுறைக்கான நிர்வாக அமைப்பு கூட்டம் மற்றும் தொழில்நுட்ப செயற்குழு கூட்டம் என இவ்விரண்டு கூட்டங்களும் ஆண்டுக்கு ஒருமுறை கூடுகின்றன. நைரோபியில் உள்ள ஐக்கிய நாடு சுற்றுச்சூழல் திட்டத்தின் யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் தலைமையகத்தில் அமைந்துள்ள ஓசோன் செயலகம் மாண்ட்ரீல் நெறிமுறைக்கான நிர்வாக அமைப்பு மற்றும் தொழில்நுட்ப செயற்குழு என இரு தரப்பினருக்கும் உதவி செய்கிறது. மாண்ட்ரீல் நெறிமுறை 197 உறுப்பினர்களை கொண்டு ஒப்புறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் உலகின் ஒவ்வொரு நாட்டாலும் ஒப்புறுதி செய்யப்பட்ட முதல் ஐக்கிய நாடுகள் ஒப்பந்தம் என்ற பெருமையை மாண்ட்ரீல் நெறிமுறை பெற்றுள்ளது. மாண்ட்ரீல் நெறிமுறையின் விதிமுறைகளுக்கு இணங்க வளரும் நாடுகளுக்கு உதவுவதற்காக நெறிமுறையை செயல்படுத்துவதற்கான பலதரப்பு நிதி 1991 அமைக்கப்பட்டது.
ஆண்டுக்கு ஒரு நபருக்கான ஆக்சிஜன் தேவைப்படும் கழிவுப் பொருட்களின் நுகர்வு மற்றும் உற்பத்தி 0.3 கிலோகிராமுக்கும் குறைவாக உள்ள வளரும் உறுப்பு நாடுகளுக்கு மாண்ட்ரில் நெறிமுறை அமைப்பு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவியை வழங்குகிறது. நிதியத்தின் செயல்பாடுகள் 4 அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. UNEP என்று அழைக்கப்படக்கூடிய United Nations Environment Program, ஐக்கிய நாடு

நாடுகளின் வளர்ச்சி திட்டம் UNDP யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஐநா தொழில்துறை மேம்பாட்டு அமைப்பு UNIDO, யுனைடெட் நேஷன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் மற்றும் உலக வங்கி ஆகியவைகளே நிதியத்தின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் நான்கு அமைப்புகளாகும். பின்பற்றப்பட்டு வரும் மாண்ட்ரில் நெறிமுறைகளால் ஏதேனும் பயன்கள் உண்டா? உண்டு. ஓசோன் படலத்திற்கு ஏற்பட்ட சேதத்தை சீரமைக்கும் இலக்கை அடைவதில் மாண்ட்ரில் நெறிமுறை பெருமளவில் வெற்றி கண்டுள்ளது. நாடுகளால் மேற்கொள்ளப்பட்ட மிகவும் வெற்றிகரமான சர்வதேச சுற்றுச்சூழல் நடவடிக்கையாக மாண்ட்ரில் நெறிமுறை கருதப்படுகிறது. மாண்ட்ரில் நெறிமுறையானது மிக முக்கியமாக குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் மற்றும் தொடர்புடைய குளோரின் ஏற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்களின் வளிமண்டல செறிவுகளை நிலைநாட்டுவதிலோ அல்லது குறைப்பதிலோ வெற்றி கண்டுள்ளது. ஹாலன் செறிவுகள் அதிகரித்திருந்தாலும் அவற்றின் அதிகரிப்பு விகிதம் குறைந்துள்ளது. மேலும் 2030 அவற்றின் செறிவுகள் மேலும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாண்ட்ரில் நெறிமுறையை முழுமையாக செயல்படுத்துவதன் மூலம் 28 அதிகமான தோல் புற்றுநோய் பாதிப்புகளையும், தோல் புற்றுநோயால் ஏற்படும் ஏறக்குறைய 16,00,000 மரணங்களையும், மில்லியன் கணக்கான கண்புரை பாதிப்புகளையும் தவிர்க்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாண்ட்ரில் நெறிமுறையின் மூலம் 2050 ஓசோன் படலம் முழுமையாக மீண்டுவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக நாடுகள் ஓசோன் படலத்தை காப்பதில் அதிவேகமாக செயல்பட்டு வரும் அதே வேளையில் இந்திய நாட்டின் பங்கு என்ன என்பதனையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்தியா 1992 மாண்ட்ரில் நெறிமுறையில் கையெழுத்திட்டது. இந்தியா மாண்ட்ரில் சட்டப்பிரிவு 5 கீழ் வரும் ஒரு நாடாகும். எனவே இயற்கை எரிவாயு விநியோக முறைகளை படிப்படியாக கைவிட்டு ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் அல்லாத தொழில்நுட்பங்களுக்கு மாறுவதற்கான முயற்சிகளுக்கு பலதரப்பு நிதியத்திடமிருந்து உதவி பெற இந்திய நாட்டிற்கு உரிமையுண்டு. இந்தியாவில் மாண்ட்ரில் நெறிமுறையின் செயலாக்கம் சுற்றுச்சூழல், வனங்கள் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் அதிகார வரம்பிற்குள் வருகிறது. மாண்ட்ரில் நெறிமுறையை செயல்படுத்துவதற்காக இந்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஓசோன் பிரிவையும் அமைத்துள்ளது. தனி நபராக ஓசோன் படலத்தை காக்க நாம் நினைத்தால் ஓசோன் படல சிதைவின் காரணத்தையும் விளைவுகளையும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் ஓசோன் படல சிதைவிற்கான முக்கியமான காரணமாகும். இவை கரைப்பான்கள், தெளிப்பு ஏரோசோல்கள், குளிர்சாதன பெட்டிகள், குளிரூட்டிகள் போன்றவற்றிலிருந்து வெளியிடப்படுகின்றன. கட்டுப்பாடற்ற ராக்கெட் ஏவுதல்கள் குளோரோஃப்ளோரோ கார்பன்களை விட ஓசோன் படலத்தில் மிக அதிக சிதைவை ஏற்படுத்துகின்றன என்று ஆய்வுகள் கூறுகின்றன. நைட்ரஜன் ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு போன்ற நைட்ரஜன் கலவைகள் ஓசோன் படல சிதைவிற்கு பெருமளவில் காரணமாகின்றன. சூரிய புள்ளிகள் மற்றும் அடுக்கு மண்டல காற்றுகள் போன்ற சில இயற்கை செயல்முறைகளாலும் ஓசோன் படலம் சிதைவடைவது கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் இயற்கை காரணங்களால் மொத்த ஓசோன் படல சிதைவில் 1-2% அளவுக்குத்தான் பாதிப்பு ஏற்படுகிறது. எரிமலை வெடிப்புகளும் ஓசோன் படலம் சிதைவடைவதற்கு காரணமாக அமைகின்றன. ஓசோன் படல சிதைவு சுற்றுச்சூழலில் தீங்கு விளைவிக்கும் பல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. ஓசோன் படல சிதைவினால் மனிதனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பல தீய விளைவுகள் ஏற்படுகின்றன. ஓசோன் படலம் சிதைவடைவதன் காரணமாக மனிதர்கள் சூரியனின் தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்வீச்சுக்கு நேரடியாக ஆளாவார்கள். இதனால் மனிதர்களுக்கு தோல் நோய்கள், புற்றுநோய், வெயிலினால் ஏற்படும் தோல் எரிச்சல், கண்புரை, விரைவான முதுமை மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி போன்ற கடுமையான உடல்நல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். புற ஊதா கதிர்வீச்சுகளுக்கு நேரடியாக ஆட்படுவதால் விலங்குகளுக்கும் தோல் மற்றும் கண் புற்றுநோய் ஏற்படுகிறது. கடுமையான புற ஊதா கதிர்கள் தாவரங்களின் வளர்ச்சி, பூத்தல் மற்றும் ஒளிச்சேர்க்கையை குறைக்கக்கூடும். காடுகளும் புற ஊதா கதிர்களின் தீங்கு விளைவிக்கும் பாதிப்புகளுக்கு உட்படுகின்றன. தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களின் தாக்கத்தால் மிதவை உயிரிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன. இவை நீர்வாழ் உணவுச் சங்கிலியில் உயர்நிலையில் உள்ளன. மிதவை உயிரிகள் அழிக்கப்பட்டால் அந்த உணவுச் சங்கிலியில் உள்ள உயிரினங்களும் பாதிக்கப்படுகின்றன. ஓசோன் படல சிதைவு ஒரு தீவிரமான பிரச்சனையாகும். இதை தடுப்பதற்காக பல்வேறு நாடுகளின் அரசாங்கங்கள் பல்வேறு திட்டங்களை தொடங்கியுள்ளன. இருப்பினும் ஓசோன் படல சிதைவை தடுப்பதற்கு தனிநபர் அளவிலும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். உலகளவில் இந்த பிரச்சனையை தடுப்பதற்கு உதவும் சில வழிமுறைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும். ஓசோன் படலத்தை சிதைக்கும் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். வாகனங்களின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாசு நீக்கும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும். நைட்ரஸ் ஆக்சைடின் பயன்பாடு தடை செய்யப்பட வேண்டும்.
ஒன்றின் அருமை அந்த ஒன்று கிடைப்பதற்கு முன்பும் அந்த ஒன்றை இழந்துவிட்ட பின்புமே நம்மால் உணர முடியும். காலம் கடந்த விழிப்புணர்வு பயனற்றது. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்ற வள்ளுவரின் குரலுக்கிணங்க இயற்கையை வளர்ச்சி என்கிற பெயரில் அழித்து விடாமல் இயற்கை வளங்களுக்கு தட்டுப்பாடு நிகழா வண்ணம் தீங்கு ஏற்படும் முன்னரே நம்மையும் உலகையும் காத்துக்கொள்வோம். நீடித்த நிலையான வளர்ச்சியினை

0: பெறுவோம். கைமாறு கருதாமல் உதவும் இயற்கையை நாம் காப்போம். இயற்கை நம்மை காக்கட்டும். தூய எண்ணங்களால் நம்மையும், தீங்கு தராத தூய செயல்பாடுகளால் உலகையும் குளிர்விப்போம். மாசினை குறைப்போம், ஓசோனை காப்போம். ஏனெனில் ஓசோன் படலம் பூமியின் குடை.
1: அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை பூமியின் குடை சர்வதேச ஓசோன் படல பாதுகாப்பு தினத்தை ஒட்டி சிறப்புரை வழங்கினார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள்.
2: நேரம் காலை 8 மணி. நீங்கள் கேட்டு ரசிப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரத்தென்றல். பூக்கள் பூக்கும் தருணத்தில் பாடல் கேட்போம். மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து ஜி.வி. பிரகாஷ் இசையில்.

0: ஒவ்வொரு பேங்க்குக்கும் தனித்தனியா கேவைசி பேப்பர்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே சாவி இருந்தா?
1: ஒரு சாவி இருக்கு, சிகேவைசி ஐடி.
0: சிகேவைசி அப்படினா
1: பேங்க் உங்கள் கேவைசி ரெக்கார்ட்ஸை சிகேவைசி ரெஜிஸ்டரில அப்லோட் செய்யறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு தனித்துவமான 14 இலக்க சிகேவைசி ஐடி கிடைக்கும். இதை எல்லா வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு இடத்தில் கேவைசி அப்டேட் செய்தால் எல்லா இடத்திலும் அப்டேட் ஆகும்.
0: ஆஹா, RBI சொல்கிறது.
1: கேவைசி உங்கள் பாதுகாப்பான வங்கி சேவைக்கான முதல் படி.
2: அடுத்த பாடல் கேட்கலாம். மதுரத் தென்றலில் அழைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரகுமான் இசையில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:30. நீங்கள் கேட்டு ரசிப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தமிழர் சமூகத்தில் தனித்துவம் வாய்ந்தது குடும்பமும் சமூகமும் உறவு முறைகளால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட உறவு முறையில் தனித்துவம் மிக்கது மாமா மச்சினி மச்சான் என்பது. இதனை கருப்பொருளாக கொண்டு ஏற்றப்பட்ட திரை கானங்களை ஒலிக்க காத்திருக்கிறது மதுர தென்றல். முதல் பாடல் கேட்கலாம், ராஜாதி ராஜா திரைப்படத்தில்.
2: மாமா பொன்னக்கோடு

உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட உறவு முறைக்கு முக்கியத்துவம் தரும் தமிழர் கலாச்சாரத்தை மையப்படுத்திய மதுரத்தண்டலில் அடுத்த பாடல் கேட்கலாம். கும்மி பாட்டு திரைப்படத்தில்

காலை 8:40. நீங்கள் கேட்டு ரசிப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 kHz-இல் மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் கேட்கலாம் அடுத்த பாடல், கும்மி பாட்டு திரைப்படத்திலிருந்து.

காலை 8:40. நீங்கள் கேட்டு ரசிப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 kHz-இல் மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் கேட்கலாம் அடுத்த பாடல், கும்மி பாட்டு திரைப்படத்திலிருந்து.

இளையராசா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த தருணம் காலை 8:45. மாமா மச்சான் மச்சினின் உறவு முறைகளை மையமாக வச்சு உலாவுகிற மதுரத் தண்டலில் அடுத்த பாடல் கேட்கலாம். பூவை உனக்காக திரைப்படத்தில்.

0: நேரம் காலை 8:49. நீங்கள் கேட்டு ரசிப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 kHz மதுர தென்றல். அடுத்த பாடல் கேட்கலாம், பாஸ் என்ற பாஸ்கரன் திரைப்படத்தில் இருந்து.
1: மாமா மாமா

தினம் காலை 8:53. மாமா மச்சான் மச்சினின் உறவு முறைகளை மையமாக வச்சு உலாவுகிற மதுரத் தண்டலில் அடுத்த பாடல் கேட்கலாம். ஸ்டார் திரைப்படத்திலிருந்து.

0: மச்சான் மச்சினின் உறவுமுறைகளை மையமாக வச்சு உலாவிய மதுரத்தென்றல் இத்துடன் நிறைவு பெறுகிறது.
1: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
2: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.
0: இனி கேட்கலாம் அடுத்த நிகழ்ச்சி, சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
3: நேரம்

ஒன்பது மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று யு ஜெய விக்னேஸ்வர் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷியாமசுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஷரணாகத வத்சலே, ராகம் கதன குதுகலம், ஆதி தாளம், கல்கட்டா கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி கீர்த்தனை.

நேரம் இப்பொழுது 9:30 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் யு ஜெய விக்னேஸ்வர் அவர்களின் மேண்டலின் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷியாமசுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சியில் அடுத்து ஆனந்த நடேசா, தோடி ராகம் ரூபகதாளம், ராமசுவாமி சிவன் பாடல்.

அரங்கிசையில் இதுவரை யு ஜெயவிக்னேஸ்வர் அவர்களின் மாண்டலின் இசை கேட்டோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷியாமசுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10 மணி.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி. இதில் ஆஹா அறிவியல், தெற்கு நாடுகளுக்கான அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்திற்கான சர்வதேச தினத்தை ஒட்டி சிறப்புரை வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
3: தெற்கு நாடுகளுக்கான அறிவியல் தொழில்நுட்பம் அதோட புதுமைக்கான சர்வதேச தினத்தை நாம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த தினத்தை ஏன் கொண்டாடுறோம், இதோட நோக்கம் என்ன, இதை ஏன் தெற்கு நாடுகளுக்கான

அறிவியல்னு சொல்றோம். அப்படி ஆகான்னு வியக்க வைக்கிற அளவுக்கு என்ன சாதனை செஞ்சாங்கன்னோ இன்னைக்கு இந்த தினத்தை கொண்டாட காரணம் என்னன்னு விரிவா இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால மேற்கத்திய நாடுகள், அதாவது குளோபல் நார்த் கண்ட்ரீஸ்னா எந்தெந்த நாடுகள் இந்த பட்டியலில் வரும், தெற்கத்திய நாடுகள் அதாவது குளோபல் சவுத்துக்குள்ள எந்தெந்த நாடுகள் வரும்னு ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். புவியோட அமைப்பை மட்டும் வச்சு பிரிக்கப்பட்டதில்ல இந்த மேற்கத்திய நாடுகளும் தெற்கத்திய நாடுகளும். நாட்டோட பொருளாதார வளர்ச்சி, தொழில் மயமாதல், வரலாற்று பின்னணியை அடிப்படையா கொண்டுதான் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன லிஸ்ட கொடுத்துறேன். மேற்கத்திய நாடுகள்ல எந்த நாடுகள்லாம் வரும்னு, வட அமெரிக்கா, அதற்குள்ள கனடாவும் அமெரிக்காவும் அடங்கிரும். மேற்கு வட ஐரோப்பாக்குள்ள இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, ஸ்பெயின், நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, பெல்ஜியம், ஆஸ்திரியா இதெல்லாம் உள்ள வந்துடும். அதே நேரத்துல ஸ்காண்டினேவியா நாடுகள்ல டென்மார்க், பின்லாந்து, நார்வே, ஸ்வீடன், ஐலாந்து இதெல்லாம் வந்துடும். ஓசியானையால ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் வந்துடும். ஆசியாக்குள்ள சில நாடுகளான ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர், தைவான் இதெல்லாம் மேற்கத்திய நாடுகள் பட்டியலுக்குள்ள வந்துருது. இப்போ தெற்கத்திய நாடுகள் பட்டியலில் வரப்போகிறோம். மேலே சொன்ன மேற்கத்திய நாடுகள் எல்லாம் வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. தெற்கத்திய நாடுகள் இப்போதான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிற நாடுகள். இது வளரும் அல்லது குறைஞ்ச வருவாய் கொண்ட நாடுகள்னு சொல்லலாம். இதில் பல நாடுகள் ஒரு காலத்தில் காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந்திருக்கு. இந்த லிஸ்டில் பார்த்தீங்கன்னா ஆசியாவில் பல பகுதிகளான சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம், இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், தாய்லாந்து, இலங்கை, ஏன் நம்ம இந்தியாவும் அடங்கும். ஆப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்கா, நைஜீரியா, எகிப்து, கென்யா, எத்தியோப்பியா, கானா, மொராக்கோ இதெல்லாம் இந்த தெற்கத்திய நாடுகளில் ஆப்பிரிக்கா வகையில் வந்துடும். அது போக லத்தீன் அமெரிக்கா அண்ட் கரீபியனுக்குள்ள பிரேசில், மெக்சிகோ, அர்ஜென்டினா, கொலம்பியா, சிலி, பெரு, கியூபா, வெனிசுலா வந்துடும். மத்திய கிழக்கு நாடுகள்னு சொல்லக்கூடிய சவுதி, ஐக்கிய அரபு நாடுகள், துருக்கி, ஈரான், ஈராக்கு கூட நம்ம தெற்காசிய நாடுகளோட சேர்ந்துடும். நீங்க நினைக்கலாம் அரபு நாடுகள் எல்லாம் பொருளாதார ரீதியா நல்லா தானே இருக்கு அப்படின்னு, ஆனா அரசியல் ரீதியா குளோபல் சவுத்துன்னு நாம இத சொல்றோம். சரி, இந்த நாடுகளோட சாதனைகள் தான் என்ன? அறிவியல் எல்லாருக்கும் பொதுவா இருக்கும் போது ஏன் இந்த பிரிவினை வந்துச்சு? அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஒரு 1500 வருஷ அறிவியல் வரலாற்று பயணத்துக்குள்ள போகணும். சொல்ல நான் ரெடியா இருக்கிறேன், கேட்க நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? ஒரு கேள்வியோட தொடங்குறேன். 2023 நம்ம சந்திரயான் 3 சந்திரனோட தென் துருவத்துல இறங்குச்சு இல்லையா? இந்த முழு மிஷனுக்கும் ஆன செலவு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? சுமார் 615 கோடி ரூபா, அதாவது அமெரிக்கன் டாலர்ல சொன்னோம்னா சுமார் 75 மில்லியன் டாலர். இந்த பணம் எதுக்கு ஈக்குவல் தெரியுமா? ஹாலிவுட்ல உருவான ஒரு படம், இன்டர்ஸ்டெல்லார் அப்படிங்கிற திரைப்படம், அந்த திரைப்படத்தை உருவாக்க ஆன செலவை விட குறைவுதான். அது மட்டும் இல்லைங்க, அவங்க நாசாவோட 1 வருஷ பட்ஜெட்டு 25 பில்லியன் டாலர். நம்ம இஸ்ரோவோட மொத்த வருஷ பட்ஜெட்டு வெறும் 1 பில்லியன் டாலர் தான். நம்ம தெற்காசிய நாடுகளை விட கிட்டத்தட்ட 20 மடங்கு அதிக முதலீட்டுல இயங்கிக்கிட்டு வருது. இருந்தாலும் சந்திரனோட தென் துருவத்தை முதன் முதல்ல தொட்ட நாடு நம்ம இந்தியா தான். குறைவான பணம், குறைவான வளம் வச்சிருக்கிற தெற்கு நாடுகள்ல ஒன்னான நம்ம இந்தியா, வாவ், எப்படி இவ்வளவு பெரிய சாதனையை பண்ணுச்சுன்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். இதுக்கு பதில் தெரியணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவியல் வரலாற்றுல ரொம்ப பின்னாடி போய் நாம பார்க்க வேண்டியிருக்கு. நாம பொதுவா ஒரு விஷயம் நினைக்கிறது என்னன்னா, மேற்கத்திய நாடுகளுக்கு அறிவு அதிகம், நம்ம தெற்கு நாடுகளுக்கு குறைவுன்னு. ஏன்னா பெரிய பெரிய புகழ்பெற்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவங்களோட பெயர்களை எல்லாம் பார்த்தோம்னா எல்லாருமே மேலை நாட்டவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அப்போ தெற்கத்திய நாடுகளை சேர்ந்த யாருமே எந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் செய்யலையான்னு நமக்கு சந்தேகம் வரும். இது அத்தனையுமே முழுக்க முழுக்க தப்புங்க. இதுல இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம வரலாற்றை புரட்டி பார்க்கிறோம். கிபி 5ஆம் நூற்றாண்டிலேயே நம்ம இந்திய வானியலாளர் ஆரியபட்டர் பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருக்குன்னு கணக்கு போட்டு வச்சிட்டார். கோப்பர்னிக்கஸ் வர்றதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அவரும் அவருக்கு பின்னால வந்த பிரம்மகுப்தரும் பூஜ்யங்கிற எண்ணையும் தசம எண் முறையையும் இந்த உலகத்துக்கே கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நாம யூஸ் பண்ற கால்குலேட்டரும் கம்ப்யூட்டரும் 0 இல்லாம ஓடவே ஓடாது. இதே நேரத்துல, இதே காலகட்டத்துல சைனால காகிதத்தை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அச்சு தொழில்நுட்பத்தை உருவாக்குனாங்க. திசை காட்டிய கண்டுபிடிச்சு கடல் பயணத்தையே

மாற்றி போட்டாங்க. அதுபோல் அரபு நாடுகளோட கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப அதிகம். இஸ்லாமிய நாடுகளும் ஐரோப்பா இருண்ட காலத்தில் இருந்தப்பவே கணக்கு, மருத்துவம், வானியல்னு எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருந்தாங்க. அல்ஜிப்ராங்கிற வார்த்தை கூட அராபிக் மொழியிலிருந்து வந்தது தானே. ஆஹா, என்ன அறிவியல் கண்டுபிடிப்புகள்னு தோணுதா? சரி, இவ்வளவு முன்னேற்றத்தோடு இருந்த தெற்கு நாடுகள் ஏன் அறிவியலில் பின்தங்கின மாதிரி ஒரு பிம்பம் தோணுதுன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இதுக்கு ஒரு விஷயத்தை காரணமாக சொல்லிட முடியாது. ஏழு விஷயங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு திருப்பு முனையை உண்டாக்கியிருக்கு. அதை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு விரிச்சு சொல்கிறேன். ஒன்று, 18வது நூற்றாண்டில் பிரிட்டனில் தொடங்கின தொழிற்புரட்சி. அது மட்டும் இல்லாமல் நீராவி இயந்திரம், ட்ரெயின், இயந்திரங்களோட உதவியோடு செய்கிற தொழில்கள்னு எல்லாமே அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்குன்னு பெரிய முதலீட்டை கொடுக்க வேண்டியிருந்துச்சு. இதனால் அறிவியல் கண்டுபிடிப்புகளோட எண்ணிக்கை மேற்கத்திய நாடுகளில் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. இது முதல் காரணம். ரெண்டாவது, இதுதான் ரொம்ப முக்கிய காரணம், காலனித்துவம். நம்ம ஏற்கனவே தெற்கு நாடுகள் பட்டியல் சொன்னோம் இல்லையா, அந்த ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா எல்லாமே மேற்கத்திய நாடான ஐரோப்பாவோட காலனி நாடுகளா மாறி இருந்துச்சு. இந்த காலனித்துவத்தால் நம்மளை அடிமைப்படுத்தி நம்ம மண்ணோட வளங்களையும் நம்ம உழைப்பினால் உண்டாக்குன செல்வத்தையும் இந்த காலனித்துவ நாடுகளோட தொழிற்சாலைகளை நடத்த பயன்படுத்தினாங்க. நாம மூலப்பொருள்களை அவங்களுக்கு கொடுத்தோம், அவங்க அதை தொழில்நுட்பமா மாத்தி அதிக லாபத்துக்கு நம்ம கிட்டையே வித்தாங்க. மூணாவது, பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள், சோதனை ஆய்வகங்கள், அறிவை விசாலப்படுத்துற நூலகங்கள் எல்லாம் மேற்குல தொடர்ந்து வளர்ந்துகிட்டே போச்சு. நாலாவது காரணம், அந்த நாடுகளோட கவர்மெண்ட்டு கூட பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களோட சேர்ந்து ஒரு பெரிய நிதியை ஆராய்ச்சிக்குன்னு கொடுத்தாங்க. முதலீட்டு தொகை அதிகரிக்கிறதால எதையும் செஞ்சுதான் பார்ப்போங்கிற தைரியம் வந்துடும்ல. ஒருவேளை தோல்வி இதில் ஏற்பட்டால் கூட பெரிய நஷ்டம் கூட வந்துட போகிறதில்ல. 100க்கு 2 வெற்றி அடைஞ்சால் கூட பத்தாதா? அதனால் எதை எடுத்தாலும் அதில் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க மேலை நாட்டவர்கள். இதனால் கண்டுபிடிப்புகளோட எண்ணிக்கை அதிகமாய் போயிட்டே இருந்தது. இது ஒரு காரணம். அஞ்சாவது, இது கொஞ்சம் கசப்பான உண்மை, ஆனா நாம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னன்னா, 2 உலக போர்கள், அதாவது முதல் உலக போர், பின்னாலேயே வந்த 2 உலக போர். இந்த போர் சமயத்துல ஏற்கனவே வளர்ந்த நாடுகளாய் இருந்த மேற்கத்திய நாடுகள்லாம் தங்களோட முதலீடுகள் அத்தனையும் அதிநவீன போர் விமானம், ரேடாரு, அணுசக்தி, கம்ப்யூட்டர் இதெல்லாம் தயாரிக்க முதலீடா போட்டாங்க. கொஞ்ச நஞ்ச பணம் இல்லைங்க, பில்லியன்களில் போட்டாங்க. அதே நேரத்தில் பண வசதி குறைஞ்ச நாடுகளில் அவங்க அளவுக்கு முதலீடு செய்ய முடியாமல் போனால் கூட மக்களோட உயிர்களை காப்பாற்றுறதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. இது அஞ்சாவது காரணம். ஆறாவதா, காப்புரிமை முறை. வளர்ந்த நாடுகளோட கண்டுபிடிப்பாளர்களுக்கு பொருளாதார ஊக்கம் அந்த நாடுகளுக்கு கொடுத்துச்சு. சிறந்தவங்களுக்கு விலை உயர்ந்த பரிசுகளும் கொடுக்கப்பட்டுச்சு. ஏழாவது காரணம், லேபுகளில் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகளை அப்படியே வச்சுக்கிறாம அதை பொது பயன்பாட்டுக்கு அதிக அளவில் தயாரித்து சந்தப்படுத்தினாங்க. இந்த தொழில் ஆராய்ச்சி கூட்டு இணைப்பு மேற்கில் முன்னாடியே பலமாக இருந்துச்சு. இதை நம்ம ஏற்கனவே கூட பார்த்தோம். இப்படி இந்த 7 விஷயங்கள் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போச்சு. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புறது, மேற்கத்திய நாடுகளோட ஆதிக்கம் அறிவு திறமையால் மட்டும் வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. தொழிற்புரட்சி, அப்புறம் அதில் வந்த காலனித்துவ செல்வம், அங்கே இருந்த கல்வி நிறுவனங்கள், எல்லா வழியிலையும் கிடைச்ச ஆராய்ச்சி நிதி, போர், காப்புரிமை, சந்தைப்படுத்துதல்னு எல்லாம் ஒட்டுக்கு சேர்ந்து ஒரு வரலாற்று விபத்தா இது மாறி இருந்துச்சு. இதனால தெற்கு நாடுகளோட மூலத்திறமையில எந்த குறைபாடும் இல்லை, வாய்ப்புல இருந்த ஏற்றத்தாழ்வு தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இப்போ இந்த மாதிரி மாற்றியமைக்கப்பட்ட, சித்தரிக்கப்பட்ட வரலாற்றுல இருந்து இன்றைய நிலவரத்துக்கு வருவோம். இந்த வரலாற்று ஏற்றத்தாழ்வுகள்லாம் இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த டேட்டாக்கள் எல்லாம் சேகரிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. இந்த வருஷம் யுனெஸ்கோ வெளியிட்ட புள்ளி விவரப்படி ஆராய்ச்சிக்கு ஒதுக்குற நிதி வட அமெரிக்காவில் GDP 2.55%, அதாவது அதே நேரத்தில் துணை சஹாரா ஆப்பிரிக்காவில் வெறுமனே 0.38% தான். அதாவது
அரை பெர்சன்டேஜுக்கும் கீழே. 1 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட வட அமெரிக்கால 4884 விஞ்ஞானிகள் இருக்கிறப்ப ஆப்பிரிக்கால

ஜெர்மனே 91 விஞ்ஞானிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதாவது ஆப்பிரிக்காவை விட 53 மடங்கு கூடுதலாக மேற்கில் இருக்கிறாங்க. ஆனால் நாம் இதை விடுறதா இல்லைங்க. என்னதான் ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் காட்டினாலும், என்னதான் நிதியை குறைச்சி கொடுத்தாலும், கடந்த 10 வருஷமாக தெற்கு நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் அறிவியலில் நம்ம இடத்தை தக்க வச்சு நிரூபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய மக்களுக்கு பயன்படுற அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி உதாரணத்தை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஒன்று, வங்காளதேசம் கொடுத்த ORS, அதாவது ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். 1971 வங்காளதேச அகதிகள் முகாமில் தினமும் 6000 பேர் வந்து சேர்ந்தாங்க. காலரா நோய் ரொம்ப வேகமாக பரவுச்சு. போதுமான சலைன் ஃபோர் இல்லை. அதாவது சலைன் ஃபோர்னா உடலுக்கு போதுமான நீர் சத்தை கொடுக்கறதுக்கும் எலக்ட்ரோலைட் சமநிலையை மீட்டெடுக்கிறதுக்கும் நரம்பு வழியாக நேரடியாக செலுத்தக்கூடிய உப்பு அதோட கிருமி அளிக்கப்பட்ட தண்ணீரோட கலவை. மக்கள் கூட இவங்களால கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற டாக்டர்களும் நர்ஸுகளும் பற்றாக்குறை. அந்த நேரத்துல தான் டாக்டர் திலீப் மகாலனாபிஸ்ங்கிற டாக்டர் உப்பு சக்கரை தண்ணி இந்த மூணையும் கலந்து வாய் வழி கொடுத்து நோயாளிகளை காப்பாத்த ஆரம்பிச்சாரு. இவ்வளவு ஈஸியான இந்த கலவையை த லான்செட்டுங்கிற உலக புகழ்பெற்ற மருத்துவ பத்திரிக்கை 20வது நூற்றாண்டோட ரொம்ப முக்கியமான மருத்துவ கண்டுபிடிப்புன்னு சொல்லுச்சு. இன்னைக்கு வரைக்கும் இது 5 கோடிக்கும் அதிகமான உயிர்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு, குறிப்பா குழந்தைகளோட உயிரை. வெறும் உப்புங்க, வெறும் சக்கரை, வெறும் தண்ணி, இந்த மூணே பொருள் தான். பெருந்தன்மை கொண்ட நம்ம நாடு இதுக்கு மேற்கு நாடுகள் மாதிரி காப்புரிமை எதுவும் வாங்கலை. உலகம் முழுக்க இலவசமாகவே போய் சேர்ந்துச்சு. எவ்வளோ பெரிய உயிர் காக்கிற கண்டுபிடிப்பு இல்லைங்களா? ரெண்டாவது, நம்ம ராஜஸ்தான் கொடுத்த ஜெய்ப்பூர் ஃபுட், அதாவது ஜெய்ப்பூர் காலனிகள். எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட் ஆனாலோ இல்லைனா ஏதாவது நோயினால் கால்களை இழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன்படுத்துகிற ஒரு மலிவான, அதே நேரத்தில் நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கிற செயற்கை கால். இது ரப்பரால செய்யப்படுது. இதை பயன்படுத்துறவங்க ஈஸியா தரையில உட்காரலாம், செருப்பே இல்லாம நடக்கலாம், ஓடலாம், ஏன் சைக்கிள் கூட ஓட்டலாம். இதே செருப்பு, அதுவும் ஒரு கால் செருப்பு தாங்க, அமெரிக்கால போய் நீங்க வாங்கினீங்கன்னா என்ன விலை தெரியுமா? 8000-12000 டாலர். ஆனால் நம்ம ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் பிரமோத் சேத்திங்கிறவரும் தச்சு வேலை செய்கிற ராமச்சந்திரா சர்மாவும் சேர்ந்து நாம் யூஸ் பண்ணுற பிவிசி பைப் இருக்குல்லங்க, அதை வச்சு ஒரு காலை உருவாக்குனாங்கங்க. இது வெறும் 50-80 டாலர் மட்டும்தாங்க. 80 டாலர் எங்கே இருக்குது? 12000 டாலர் எங்கே இருக்குது? பாத்தீங்களா? அதுவும் நம்ம கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி வெறுங்கோளோட நடக்கிறதுக்கும் வயக்காட்டுல வேலை கூட இந்த காலை வச்சு செய்ய முடியுங்க. ஆஹா, அறிவியல் தானே. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வரைக்கும் 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இலவசமாகவே இந்த கால் பொருத்தப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம் நம்ம உடம்பே புல்லரிக்குது இல்லை. 3வது அறிவியல் கண்டுபிடிப்பையும் நீங்கள் கேட்டுத்தான் ஆகணும். நம்ம மதுரை கண் மருத்துவமனை 1976 11 படுக்கையோட தொடங்குச்சு. இன்னைக்கு வருஷத்துக்கு 7 லட்சத்துக்கும் மேலே ஆப்ரேஷன் செய்யுது. ஒரு கண்புற ஆப்ரேஷனுக்கு ஆகிற செலவு வெறுமனே அமெரிக்க டாலர்லேயே நான் சொல்கிறேன், வெறும் 29 டாலர் தான். அதே மேற்கத்திய நாடுகளான அமெரிக்காவில் இதே ஒரு ஆப்ரேஷனுக்கு 1766 டாலர் வாங்குறாங்க. டாக்டர் ஃபீஸு தனிங்க, அது 760 டாலர். மொத்தம் 2500 டாலர். அதாவது நம்ம ஊரில் பண்ணுற ஆப்ரேஷனுக்கு ஆகிற செலவை விட 60 மடங்கு கூட. குறைஞ்ச பணத்துக்கு பண்ணுறதால தரத்தில் எதுவும் குறைவு இருக்கா என்ன? மதுரை மக்களுக்கும் சுத்துப்பட்டி கிராமங்களுக்கும் இதோட தரம் தெரியாமையா படையெடுத்து வர்றாங்க? ஒரு மதுரை டாக்டரு வருஷத்துக்கு 2000 ஆப்ரேஷன் செய்கிறாரு. இதே நேரத்தில் அமெரிக்க டாக்டரு வருஷத்துக்கு செய்கிற ஆப்ரேஷன் வெறும் 125 தான். 3வது அதிசயத்தை அஹா அறிவியலை பார்த்தோம். இப்போ 4வது, கென்யாவோட எம்பெசா, அதாவது பேங்க் அக்கௌண்ட்டே இல்லாமல் கோடிக்கணக்கான மக்களும் தங்களோட பணத்தை சேமிக்கிறதுக்கும் ஒருத்தர்லேருந்து மற்றவருக்கு அனுப்புறதுக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மொபைல் பண பரிவர்த்தனை தான் இது. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம்,
நம்மால இன்டர்நெட் இல்லாம இல்லைனா பேங்க் அக்கௌண்ட் இல்லாம பண்ண முடியாது. ஆனா கென்யாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சேவை மூலமா இன்டர்நெட் வசதியோ பேங்க் அக்கௌண்ட் வசதியோ எதுவுமே இல்லாம பணத்தை அனுப்பவோ

பெறவோ முடியும். இது எப்படி செயல்படுதுன்னு நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அதாவது கென்யாவோட மூலம் முடுக்கெல்லாம் தெரு துணையெல்லாம் எம்பெசா ஏஜென்ட்டுகள் அங்கங்கே உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட போய் ரொக்க பணத்தை கொடுத்தா உங்க ஃபோன் நம்பருக்கு டிஜிட்டல் பணமாக அவங்க மாற்றி தருவாங்க. இதை உங்க ஃபோன்ல இருக்கிற மெசேஜ் மூலமாவே ஒரு செகண்ட்ல அனுப்பிக்கலாம். ஒருவேளை அவசரமா உங்களுக்கு ரொக்க பணம் தேவைப்பட்டா மறுபடியும் அந்த ஏஜென்ட் கிட்ட போய் ஃபோன்ல இருக்கிற பணத்தை மெசேஜ் மூலமா அனுப்பிட்டு ரொக்க பணத்தை வாங்கிக்கலாம். நல்ல அருமையான கண்டுபிடிப்பு இல்லையா? இது உலக அளவுல ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். உலகமே இப்போ இது ஒரு மிகச்சிறந்த பிசினஸ் மாடல்னு உத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த நாலு கண்டுபிடிப்புகளுமே உலகத்தை தெற்கு நாடுகளான நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இது எதை காட்டுது? காலனித்துவத்தால் நம்ம வளங்களை வேணால் மேற்கத்திய நாடுகள் பறிச்சிருக்கலாம், ஆனால் நம்ம யோசிக்கிற திறமையை அவங்களால ஒரு நாளும் பறிக்கவே முடியாது. இன்னைக்கு தென்கொரியா, சிங்கப்பூர், சீனா, இந்தியா மாதிரியான நாடுகள் எல்லாம் அறிவியலில் வேகமாக முன்னேறது நிரூபிச்சிருக்கிற ஒன்று தான். அறிவியல் திறமை எந்த ஒரு கண்டத்துக்கும் எந்த ஒரு இனத்துக்கும் சொந்தமானது கிடையாதுன்னு இன்னைக்கு இவங்க எல்லாரும் நிரூபிச்சிருக்கிறாங்க. இதனால தான் 2023 சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஜெனீவாவில் G77 நாடுகளும் பின்னால் சேர்ந்த சீனாவும் கூட்டணியாக சேர்ந்து இந்த தெற்கு நாடுகளுக்கான அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்திற்கான சர்வதேச தினத்தை உருவாக்குனாங்க. G77 என்னன்னு கேட்குறீங்களா? தெற்கு நாடுகள் எல்லாம் தங்களோட திறமைகளை அதிகமான அளவில் உலகுக்கு எடுத்து காட்டுறதுக்கும் அதுக்கு தேவையான பொருளாதாரத்தை ஒரு நாடு ஒரு நாடு உதவிக்கிட்டு ஒன்றா முன்னேறதற்கும் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆரம்பிக்கும் போது 77 நாடுகள் இருந்ததுனால அதோட பேரை இன்னும் அப்படியே வச்சிருக்கிறாங்க. ஆனா இப்ப 134 நாடுகள் இதுல சேர்ந்திருக்கு. இப்படி 2023 தொடங்கப்பட்டது. 2024 ஜனவரியில ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை இதை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிச்சு. போன வருஷம் 2025 தான் இது முதன்முறையா கொண்டாடப்படவும் செஞ்சிச்சு. இன்னைக்கு 3வது வருஷம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். வர 2030 நிலைத்த வளர்ச்சி இலக்குன்னு நிர்ணயிச்சிருந்த நிலையில இப்போதைக்கு வெறும் 35% தான் சரியான பாதையில போயிட்டு இருக்கிறோம். இன்னும் 18% பின்னடைஞ்சு இருக்கிறோம். இன்னும் 5 தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள அறிவியல்லையும் தொழில்நுட்பத்திலையும் இருந்து வர வரலாற்று ஏற்றத்தாழ்வுகளை நாம சரி செஞ்சாகணும். அதுக்கு நம்ம எல்லாரோட உதவியும் ஆர்வமும் பங்களிப்பும் கட்டாயம் தேவை. இதுவரை பார்த்த வரலாறு என்ன சொல்லுது? வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்க கூட ஆர்வமும் விடாமுயற்சியும் இருந்தா நம்ம இடத்தை நாம மறுபடியும் நிலைநாட்ட முடியும். சரி, இதை நடைமுறைப்படுத்த நாம என்ன செய்யலாம் ஏன்னு கேக்குறத முத நிறுத்திடாதீங்க. ஆரியப்பட்டர் கேள்வி கேட்டதால தான் பூஜ்யத்தை கண்டுபிடிச்சாரு. எந்த சயின்ஸு மேக்ஸு ஃபார்முலாக்களையும் மனப்பாடம் செய்யாம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க ஊரோட பிரச்சனைய முதல்ல உற்று கவனிங்க, அதுல இருந்து ஒரு தீர்வை கண்டுபிடிங்க. உதாரணமா தண்ணி பிரச்சனை இருக்கலாம், குப்பை மேலாண்மை இருக்கலாம், விவசாயமா இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊர் பிரச்சனைய கவனிங்க. அதுல இருந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க தொடங்குங்க. ஏன் இந்த எம்பிசா கூட ஒரு உள்ளூர் நெருக்கடி பிரச்சனையில இருந்து உருவான தீர்வு தான். கூட்டா வேலை செய்ய பழகுங்க. ஏன்னா சந்திராயன் வெற்றிங்கிறது ஒரு தனி நபரால வந்துடல, ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்களோட டீம் ஒர்க்கால தான் கிடைச்சிச்சு. ஒருவேளை இதெல்லாம் செய்யற முயற்சியில நீங்க தோற்று போனா கூட கவலைப்படாதீங்க, தோல்வியை பார்த்து பயப்படாதீங்க. சந்திரயான் 2 கத்துக்கிட்டது தான் சந்திரயான் 3 வெற்றி பெற செஞ்சிச்சு. வெறும் கண்டுபிடிப்பை மட்டுமே இலக்கா எப்போதுமே வைக்காதீங்க, அதை பயன்பாட்டுக்கும் கொண்டு வர பாருங்க. ஜெய்ப்பூர் ஃபுட் மாதிரி மக்களுக்கு பயன்படுறதா உங்க கண்டுபிடிப்பு இருக்கட்டும். இவ்வளவு நேரம் நான் பேசினத ஒரே வரியில சொல்லணும்னா, நாம ஒருபோதும் பின்தங்கினவங்க இல்ல, சரித்திரத்தால தற்காலிகமா பின்னுக்கு தள்ளப்பட்டவங்க, அவ்வளவுதான். பூஜ்யத்தை கண்டுபிடிச்ச, காகிதத்தை உருவாக்குன, அல்ஜிப்ராவை இந்த உலகுக்கே கொடுத்த அதே பரம்பரையோட வாரிசுகள் தான் நாம. அந்த பரம்பரை காலனித்துவத்தால இடைநிறுத்தப்பட்டுச்சே தவிர அழிக்கப்படலை, மறந்துடாதீங்க. நமக்கு இயல்பாவே எல்லா தகுதியும் இருக்கு. நாளைக்கு நீங்க கூட உலகமே வியக்கிற அளவுக்கு, ஆஹா அற்புதம்னு சொல்ற அளவுக்கு, மக்கள் உங்க கண்டுபிடிப்புகளால பயனடைகிற அளவுக்கு வரத்தான் போறீங்க. உங்களை நீங்களே நம்புங்க. மேற்கு தெற்கு பணக்காரன் ஏழைங்கிறதெல்லாம் நம்ம துணிச்சலுக்கும் தைரியத்துக்கும் நம்ம

0: நம்ம நாட்டோட நாம் வச்சிருக்கிற பற்றுக்கும் நன்றி உணர்வுக்கும் முன்னால் வெறும் தூசு தான், காணல் நீர் தான். சீக்கிரமே அடுத்த வருஷம் இந்த தினத்தை கொண்டாடுறதுக்குள்ளே உங்களில் ஒருத்தர் கூட உலக புரட்சி செய்யக்கூடிய கண்டுபிடிப்பை உருவாக்கியிருக்கலாம். எனக்கு உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. 2030 இலக்கை அடைய உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பும் தேவை. இந்த நல் நாளில் இந்த ஒத்துழைப்பை நீங்கள் எல்லாரும் தருவீங்கிற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன்.
1: அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை ஆஹா அறிவியல், தெற்கு நாடுகளுக்கான அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்திற்கான சர்வதேச தினத்தை ஒட்டி சிறப்புரை வழங்கினார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
2: நேரம் காலை 10:22. நீங்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெட்ஸ். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. என்ன நேயர்களை யோசிக்கிறீங்க, நம்ம உடம்பை வளர்க்கணும்னா உடற்பயிற்சி செய்யணுன்றது அவசியம். அந்த காலத்தில் இல்லை இல்லை, இப்போ வரைக்கும் பெரியவங்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருப்பது விளையாட்டு. விளையாட்டை மையமாக வச்சு தான் உலா வர காத்திருக்கிறது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கேட்கலாம் முதல் பாடல், கிரீடம் படத்திலிருந்து.

உடம்பை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யணும்னு அவசியம் இல்லை, நம்ம குழந்தைகளோட விளையாடு நாளே போதும்னு சொல்கிற எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் பூ திரைப்படத்திலிருந்து பாடல் உலா வரும் நேரம் காலை 10:32.

நேரம் காலை 10:36 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் ராணியின் மதுரை மதியாலை 1269 கிலோ ஹெட்ஸில். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். கிள்ளி திரைப்படத்தில் இருந்து.

நாடு உடல்நலம் காத்திருன்னு சொல்ற எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சமுத்திரம் திரைப்படத்திலிருந்து உலா வரும். நேரம் காலை 10:38.

நேரம் காலை 10:44. நீங்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோ ஹெட்ஸில். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் கிச்சி கிச்சி தாம்பூலம் கியா கியா தாம்பூலம் உலா வருது மைனா திரைப்படத்தில் இருந்து.

நேரம் காலை 10:44. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். செல்லமே திரைப்படத்திலிருந்து.

0: ஒவ்வொரு பேங்க்குக்கும் தனித்தனியா கேவைசி பேப்பர்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே சாவி இருந்தா?
1: ஒரு சாவி இருக்கு, சிகேவைசி ஐடி.
0: சிகேவைசி அப்படின்னா?
1: பேங்க் உங்கள் கேவைசி ரெக்கார்ட்ஸ் சிகேவைசி ரெஜிஸ்டரில அப்லோட் செய்யறாங்க, அதனால உங்களுக்கு ஒரு தனித்துவமான 14 இலக்க சிகேவைசி ஐடி கிடைக்கும். இதை எல்லா வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு இடத்தில் கேவைசி அப்டேட் செய்தால் எல்லா இடத்திலும் அப்டேட் ஆகும்.
0: RBI சொல்கிறது,
1: கேவைசி உங்கள் பாதுகாப்பான வங்கி சேவைக்கான முதல் படி.
2: ஓடி ஓடி விளையாடு உடல்நலம் காத்திடுன்னு சொல்ற எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திலிருந்து.

நம்ம குழந்தைகளோட விளையாடினாலே போதும் உடல் ஆரோக்கியமாக இருக்குன்ற எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கவிருக்கும் நேரம் காலை 10:55.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 11 மணி. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹெட்ஸ். மனதை கவர்ந்த பெண்ணை நினைத்து காதலன் உருகும் திரைக்கானங்கள் உலா வர காத்திருக்கிறது மதுரத்தென்றலில். முதல் பாடல் கேட்கலாம், விஐபி திரைப்படத்திலிருந்து.

ஹரிஹரன் மற்றும் கே எஸ் சித்ரா குரல்களில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:05. மதுர தண்டலில் அடுத்த பாடல் கேட்கலாம். யுவன் சங்கர் ராஜா இசையில் யாரடி நீ மோகினி படத்திலிருந்து.

ஹரிஹரன் மற்றும் யுவன் சங்கர் ராஜா குரல்களில் பாடல் கேட்டு ரசித்த தருணம் 11:10. நினைவில் இருந்த பெண்ணை நினைத்து உருகும் திரை கானங்கள் உலாவரும் மதுரத்தண்டலில் அடுத்த பாடல் கேட்கலாம். நா முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில், கார்த்திக் குரலில். 7G ரெயின்போ காலனி திரைப்படத்தில் இருந்து.

கபிலன் வரிகளில் எஸ்வி பாலசுப்ரமணியம் குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கவிருக்கும் தருணம் 11:16.

மறைவு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்த நேரம் முற்பகல் 11:22. மூச்சாய் உயிராய் நிறைந்த பெண்ணை நினைத்து மன்னவன் உருகும் மதுர தென்றலில். அடுத்த பாடல் கேட்கலாம் வைரமுத்து வரிகளில், ஏ.ஆர். ரகுமான் இசையில், கார்த்திக் குரல்களில்.

நேரம் முற்பகல் 11:29. நீங்கள் கேட்டு ரசிப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரத்தென்றல். தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ், இசையில் கார்த்திக் மற்றும் வி பிரசன்னா, குரல்களில் அடுத்த பாடல் கேட்டிடலாம். மாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: வெளியாய் உயிராய் நினைவில் நிறைந்த பெண்ணை நினைத்து மன்னவன் உருகும்.

நேரம் முற்பகல் 11:41. நீங்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுர தென்றலில். சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால். வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரகுமான். இசையில்

பிற்பகல் 11:47 மனதை தொட்டுச் செல்லும் மதுர தென்றலில் அடுத்த பாடல் கேட்கலாம். மாலை வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையில், உன்னிமேனன், என் ஜி ஸ்ரீகுமார் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி குரல்களில்.

0: மனதை கவர்ந்த பெண்ணை நினைத்து காதலன் உருகிய திரைகானங்கள் உலா வந்த மதுரத்தென்றல் இத்துடன் நிறைவு பெறுகிறது.
1: சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள். இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
0: நேரம் நண்பகல் 12:01. நமது ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோ ஹெட்ஸில் ஒளிபரப்பாக காத்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளின் தொகுப்பை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாக

நண்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 12:10 இசை மேடை, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல், பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 என்னுயிர் தோழி. வாங்க பேசலாம். சுகாதாரத்தில் தொடங்கி சாதனையை நோக்கி இதில் தொழில் முனைவோராகவும் மருந்தக நிபுணராகவும் செயல்பட்டு வரும் உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். அடுத்ததாக இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் மற்றும் உங்களுக்காக பகுதிகள் இடம்பெறும். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல், 2:40 விளையாட்டு அரங்கம் சென்னை அஞ்சல். இதில் நீச்சல் விளையாட்டு வீரர் ஹச் சுதர்சன் அவர்களுடன் நேர்முகம் பகுதி 1.

பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு. இனிதே நிறைவு பெறும். மாலை 5:27 மாலை ஒளிபரப்பில் மதுரத்தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் மனுநீதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழலாம், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரத்தென்றல், மாலை 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரத்தென்றல், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், நாற்று பண்ணை உற்பத்தி குறித்து மதுரை தத்தநெறி நாற்று உற்பத்தியாளர் அர்ச்சனா அவர்கள் பங்குபெறும் நேர்முகம், நேர்முகத்தில் உடன் பங்கேற்கிறார் ஆர்.பி. பரிமளாதேவி அவர்கள்.

இரவு 8 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய கோப்பை 2026 சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 இது நம்ம ஏரியா. வாழ்க்கை குறித்த தகவல்கள் வழங்குகிறார் மாணவி அபிநயா. அடுத்ததாக இயற்கை விவசாயம் மற்றும் ஆரோக்கிய வாழ்வு குறித்து தகவல்கள் வழங்குகிறார் மோனிஸ் பிரியா அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 அரங்கிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10:45 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இரவு 11:10 இன்றைய மாலை ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

जाता है।

0: இதுவரை செம்பங்குடி ஆர். ஸ்ரீனிவாஸ் ஐயர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
3: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அள வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, மதுரை.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரியனின் புறஊதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மெக்கா மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், இதனையொட்டி நாளை தொடங்கி 1 மாத காலம் சேவை மாதமாக கடைபிடிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
1: மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பொது சேவை நாட்டிற்கு 25 ஆண்டுகள் தொடர்ந்து குஜராத் முதலமைச்சராக, அதைத் தொடர்ந்து பாரத பிரதமராக இன்று சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் இன்றைக்கு பிபிஎல் என்று சொல்லக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழிருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஸ்வச் பாரத் கீழ அனைவருக்கும் இலவச கழிப்பிட திட்டம், அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு திட்டம், ஜன்தன் அக்கவுண்ட், நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை முன்னிட்டு வருகிற செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரை நாடு முழுவதும் சேவை மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதுல பல்வேறு சேவைகள் நாம் செய்ய இருக்கின்றோம். அனைவரும் இணைந்து மக்களுக்கு மருத்துவ முகாம்கள் ஆகட்டும், ஒரு பகுதியை சுத்தம் செய்வதாகட்டும், ரத்த தான முகாம்கள் ஆகட்டும், இந்த 1 மாதம் முழுவதும் நாம் சேவை செய்வோம். அனைவரும் இணைந்து செயல்படுவோம்.

உலக ஓசோன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஓசோன் படலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலகமெங்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவி வெப்பமயமாதலை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் என்பது இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இதனிடையே இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் துறை இணை அமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சூரியனின் புறவூதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து உயிரினங்களை பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்கு ஒவ்வொருவரும் பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வீடுகளில் குளிர்சாதன கருவியை 24 டிகிரி செல்சியஸில் வைக்க வேண்டும் என்றும், கரியமில வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் வகையிலான உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேத் இன்று ரஷ்யா செல்கிறார். அவரது 3 நாள் பயணத்தின் போது ரஷ்ய ராணுவ தலைமை கமாண்டர் கர்னல் ஜெனரல் ஆண்ட்ரே நிக்கோலோயேவிச்சுடன் இரு நாடுகளுக்கிடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்து

0: வலியுறுத்தியுள்ளார். பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேத் இன்று ரஷ்யா செல்கிறார். அவரது மூன்று நாள் பயணத்தின்போது ரஷ்ய ராணுவ தலைமை கமாண்டர் கர்னல் ஜெனரல் ஆண்ட்ரே நிக்கோலோயேவிச்சுடன் இரு நாடுகளுக்கிடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜெனரல் தீரத் சேத் மாஸ்கோவில் உள்ள தேசிய ராணுவ கட்டுப்பாட்டு மையத்தில் அந்நாட்டு பாதுகாப்பு துணை அமைச்சர் ஒஸ்மாகோவ் உள்ளிட்டோருடனும் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தோல் பொருட்கள் மற்றும் காலணிகள் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் 550 கோடி டாலர் அளவிற்கு அதிகரிக்கும் என்று தோல் ஏற்றுமதி கவுன்சிலின் தலைவர் திரு ரமேஷ்குமார் ஜுனேஜா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய யூனியன் உடனான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று கூறினார். அடுத்த 2.5 ஆண்டுகளில் பிரிட்டனுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி 100 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என்றும் திரு ரமேஷ்குமார் ஜுனேஜா நம்பிக்கை தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் தேசிய பாதுகாப்பு படையின் மண்டல மையம் அமைப்பதற்கு இலவசமாக நிலம் வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த மையத்தை அமைப்பதற்காக அம்மாவட்டத்தில் உள்ள மில்கிபூரில் 65 ஏக்கர் நிலம் வழங்க முடிவெடுக்கப்பட்டது. அயோத்தி ராமர் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்களும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வருகை தரும் நிலையில் அங்கு பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் இந்த மையம் செயல்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு சுரேஷ் கண்ணா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அயோத்தியில் நிரந்தரமாக தேசிய பாதுகாப்பு படையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்கு இந்த மையம் உதவிடும் என்று அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் சர்க்கரை ஆலைகள் பெறும் கடனுக்கான வட்டியை அரசே செலுத்தும் என்று முடிவெடுக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கடனுதவி மூலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் கரும்பை கொள்முதல் செய்து மீண்டும் சர்க்கரை உற்பத்தியை தொடங்க முடியும் என்று தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கரும்பு விவசாயிகளுக்கு அரசு கொள்முதல் செய்த கரும்புக்கு 99.5% வரை நியாயமான விலை வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்டு சார்பில் இ ஆட்டோ ஓட்டுவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த 45 நாள் பயிற்சி தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தது என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் கிருத்திகா, நாங்க காஞ்சிபுரத்திலிருந்து பேசுறோம். நபார்டும் ஆடினடும் சேர்ந்து ஒரு இ ஆட்டோ ட்ரைனிங் கொடுத்தாங்க, 45 நாள் ட்ரைனிங். அது நாங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம். அது மூலமா இப்ப ஆட்டோ வாங்க போறோம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்காக உதவி பண்ண ஹேண்டிநாட்டுக்கும் மத்திய அரசுக்கும் நபார்டுக்கும் ரொம்ப நன்றி.
3: என் பேர் எயிலரசி, நான் கிராமத்துல இருந்து ஆட்டோ ஓட்டத்துக்கு வந்திருக்கேன். ஹேண்டிநாட் மூலயமா நான் காரம் கடத்து விட்டாங்க, ஆட்டோவும் கத்துக்கணும். பேட்சு லைசன்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. இது ஆட்டோ வாங்கறதுக்கும் பேமெண்ட்டும் கட்டிட்டோம். எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். எங்களுக்கு வந்து ஹேண்டிநாட், மத்திய அரசு, நபார்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணி எங்களை முன்னோக்கி கொண்டு வந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றி.
0: மேற்குவங்க மாநிலத்தில் உடான் திட்டத்தின் கீழ் 4 விமான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாரா, பலூர்காட், ஹாசிமாரா, கலைகுண்டா ஆகிய இடங்களில் இந்த விமான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இதற்காக மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளன. வரும் 23ஆம் தேதி சபஹாரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு, முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இந்த விமான நிலையங்களுக்காக நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் அடிப்படை கட்டுமான பணிகளை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ கூட்டுப் பயிற்சி உத்தராகண்டின் சமோலி மாவட்டத்தில் நடைபெற்றது. அப்பகுதியில் உள்ள அவுளி பயிற்சி மையத்தில் இரு நாடுகளிலும் இருந்து தலா 600 வீரர்கள் இதில் கலந்து கொண்டனர். மலைப்பகுதிகளில் பயிற்சிகளை மேற்கொண்டு ராணுவ வீரர்களின் திறன்களை மேம்படுத்த இந்த கூட்டுப் பயிற்சி உதவுகிறது. மெக்கா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் துர்கி அல் மாலிகி, மெக்கா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மேற்கொள்ளும் இரண்டாவது தாக்குதல் முயற்சி இது என்று கூறினார். சவுதி அரேபியா மீதான தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே மெக்கா மீது தாக்குதல் நடத்த முயற்சித்ததாக கூறும் சவுதி அரேபியாவின் குற்றச்சாட்டை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மறுத்துள்ளனர். நேபாளத்தின் முகு மாவட்டத்தில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.5 பதிவானது. வியட்நாமில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியோக்கி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் டெரெபாஸ்கோ, கஜகஸ்தானின் கரிகோரி லோமாக்கின் இணையை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஷஹாரி ஜே சாக்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரியனின் புறஊதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மெக்கா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியோக்கி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. விரிவான வானிலை அறிக்கையை பிற்பகல் 2:55 கேட்கலாம். மெல்லிசையில் எம் ஆனந்தவள்ளி, எம் பால சரஸ்வதி குரல்களில், நா மாணிக்கவாசன் வரிகளில், ஜெயஸ்ரீ ஜெகன் இசையில் ஒலிக்கிறது முதல் பாடல்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: ஒவ்வொரு பேங்க்குக்கும் தனித்தனியா கேவைசி பேப்பர்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே சாவி இருந்தா?
3: ஒரு சாவி இருக்கு, சிகேவைசி ஐடி.
2: சிகேவைசி அப்படினா
3: பேங்க் உங்கள் கேவைசி ரெக்கார்ட்ஸ் சிகேவைசி ரெஜிஸ்டரில அப்லோட் செய்யறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு தனித்துவமான 14 இலக்க சிகேவைசி ஐடி கிடைக்கும். இதை எல்லா வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு இடத்தில் கேவைசி அப்டேட் செய்தால் எல்லா இடத்திலும் அப்டேட் ஆகும்.
2: ஆஹா, RBI சொல்கிறது.
3: கேவைசி உங்கள் பாதுகாப்பான வங்கி சேவைக்கான முதல் படி.
2: ஒவ்வொரு பேங்க்குக்கும் தனித்தனியா கேவைசி பேப்பர்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே சாவி இருந்தா?
3: ஒரு சாவி இருக்கு, சிகேவைசி ஐடி.
2: சிகேவைசி அப்படினா
3: பேங்க் உங்கள் கேவைசி ரெக்கார்ட்ஸ் சிகேவைசி ரெஜிஸ்டரில அப்லோட் செய்யறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு தனித்துவமான 14 இலக்க சிகேவைசி ஐடி கிடைக்கும். இதை எல்லா வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு இடத்தில் கேவைசி அப்டேட் செய்தால் எல்லா இடத்திலும் அப்டேட் ஆகும்.
2: ஆஹா, RBI சொல்கிறது.
3: கேவைசி உங்கள் பாதுகாப்பான வங்கி சேவைக்கான முதல் படி.
4: நான் ஸ்நேகரா ஓரம் போன வரங்க பாரு.

0: ACs at 24 degrees Celsius and choosing efficient appliances reduce emissions for a healthier Earth. Well, two earthquakes struck Nepal's northwestern Mugu district within 3 hours early this morning. There were no immediate reports of casualties or damage. According to Nepal's National Earthquake Monitoring and Research Center, the first earthquake was measured 4.5 magnitude, followed by a 4.2 magnitude tremor. Both had their epicenter around Kalai in Mugu district. The earthquakes have come as Nepal continues to recover from the devastating August 26 Bhote Koshi flash floods. 1,403 bodies have been recovered so far, while 4,089 people remain missing. Search, identification and relief operations continue in the affected areas. Saudi Arabia has said that its air defences intercepted and destroyed a Houthi drone near Makkah last evening. The spokesperson for the Coalition Forces to Support Legitimacy in Yemen, Major General Turki al-Maliki, described the incident as the second attempted Houthi attack on Makkah. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in the second T20 International at the Arun Jaitley Stadium in Delhi last night to take an unassailable 2-0 lead in the 3-match series. Benchmark domestic indices were trading around 0.5% up in the afternoon session today. Sensex rose 361 points to 74,364. And that's the end of this news bulletin.
1: நேரம் 1:10.
2: எண்ணுயிர் தோழி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம், இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. வாங்க பேசலாம் பக்கத்தில் சுகாதாரத்தில் தொடங்கி சாதனையை நோக்கி இதில் தொழில் முனைவோராகவும் மருந்தக நிபுணராகவும் செயல்பட்டு வரும் உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம்.
3: வணக்கம் நேர்களே, இன்றைய எண்ணுயிர் தோழி பகுதியில அதாவது மாதவிடாய் அப்படின்னு சொல்லும் போது அந்த காலகட்டத்துல எந்த அளவுக்கு சுத்தம் சுகாதாரம் இருக்கணும் அப்படின்றதுக்கான நிறைய குறிப்புகள் இருக்கு. ஆனா அதை நம்ம நாட்கள்ல கடைபிடிக்கும் போது ஏற்படுற சிரமங்களை எப்படி தவிர்க்கணும், இப்ப இருக்கிற இந்த புதிய தலைமுறை மக்கள் எப்படி அதை ஆதாரமா எடுத்துட்டு போறாங்க, இத பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு நாம பேசி தெரிஞ்சுக்க போறோம். இதற்காக தான் நிலையத்துக்கு இன்னைக்கு வருகை புரிந்திருக்காங்க உமா மகேஸ்வரி அவர்கள். இவர்கள் ஒரு பார்மசிஸ்டாவும் இருக்காங்க. இவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: அதாவது இப்ப குழந்தைங்க அப்படின்னு பாக்கும்போது முக்கியமா பெண் குழந்தைகளுக்கான அந்த சுத்தம் சுகாதாரம் அப்படின்றத நம்ம தாய்மார்கள் தான் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா வீட்டில இருந்தே இதை ஆரம்பிக்கிறது அப்படின்றதுதான் ஒரு மிக சிறந்த தீர்வு அப்படின்னே சொல்லலாம். தீர்க்க முடியாத நோய்கள் அளவுக்கே வருது அப்படின்றாங்க இந்த சுத்தம் சுகாதாரத்தை கடைபிடிக்கல அப்படின்னா. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்?
4: இப்போ உள்ள தாய்மார்களுக்கு வந்து ஓரளவுக்கு அதுக்கான புரிதல் இருக்கு மேம். இப்ப வந்து முன்னாடி காலத்துல மாதவிடாயை பத்தி யாருமே பேச மாட்டோம். அந்த மாதவிடாய் அப்படின்ற ஒரு வார்த்தையே கூட பெரியவங்க பேசுறதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பாங்க. அந்த ஒரு 3 நாட்களை வந்து முன்னாடி காலத்துல தனியா வச்சதுக்கான ஒரு காரணம் வந்து அந்த 3 நாட்கள் பெண்களுக்கு உடல் ஓய்வு தேவை, மன ஓய்வு தேவை அப்படின்றத ஆராய்ஞ்சு அதுக்கான டைம் கொடுத்தாங்க. ஆனா அது போக போக போக இந்த சமூக மாற்றங்கள்னால வேற வேற விஷயத்துக்கு போயிடுச்சு. ஆனா இப்ப வந்து தாய்மார்கள் ஓரளவுக்கு குழந்தைங்க ஒரு 8-9 வயசு ஆகும் போதே அதுக்கான புரிதலுக்கு வந்துடுறாங்க. சோ குழந்தைங்களுக்கு வந்து என்ன உணவு கொடுக்கணும், அந்த நேரத்துல குழந்தைங்களுக்கு வந்து என்ன உடைகள் உடுத்தணும்ன்ற வரைக்கும் யோசிக்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னைய காலகட்டத்துல அந்த அளவுக்கான புரிதல் வந்து கிடையாது. இப்ப உள்ள பெண்கள் நினைக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, என் குழந்தை 8-9 வயசுல ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா மீத உள்ள ஒரு 40 வருஷ காலத்தை அவங்க வந்து சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணலான்றத ஓரளவுக்கு நம்ம கல்வியின் மூலமா கொடுக்க முடியுது. ஒரு எஜுகேட்டட் உமன் வந்து இதை செஞ்சிடறாங்க. ஆனா பீரியட்ஸ பத்தின டேபு இன்னமும் வீட்டுல இருக்கு.

0: தான் செய்யுது. நம்ம ஒரு அப்பா கிட்டயோ ஒரு அண்ணா கிட்டயோ ஒரு பீரியட்ஸ் வந்துருது அப்படின்றத வந்து நல்ல கல்வியறிவு பெற்ற குடும்பங்கள்ல கூட சொல்ல தயங்குற விஷயங்கள் இந்த நூற்றாண்டுலயும் இருக்கதான் செய்யுது. அதுக்கு வந்து நம்ம பீரியட்ஸ பத்தி பேசுறத சாதாரண விஷயமா ஆக்கணும். அந்த சாதாரண விஷயம் எப்ப ஆகும் அப்படின்னா, வீட்டுல எல்லாருமா பீரியட்ஸ பத்தி பேசும்போது, மாதவிடாய் இந்த மாசம் எத்தனாம் தேதி வருது, எனக்கு வந்து இதெல்லாம் வேணும் அப்படின்னு குழந்தை வந்து அப்பா கிட்டயோ அண்ணா கிட்டயோ அம்மா கிட்டயோ பேசுறது இயல்பாகும் போது மட்டும்தான் இந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கான சூழ்நிலைகள் இப்ப வந்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம்.
1: இப்ப ஒரு வீட்டுல இருக்கிற பெண்களா இருக்கட்டும், அதே சமயம் அவங்களோட குழந்தைகள் இப்ப எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சிறு வயதுலயே அந்த குழந்தைகள் வந்து பூ பெய்திடுறாங்க. வளரிளம் பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது முதல்லாம் பார்த்தோம்னா 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருந்தது. இப்ப எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லயே வந்து அவங்க வந்து பூ பெய்திடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த சிறு குழந்தைகளுக்கும் நம்ம பெண்கள் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அப்ப எல்லாம் கூட கொஞ்சம் விவரமா இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். புரிதலே இல்ல இருக்கிற குழந்தைகளுக்கு நாம எப்படி சொல்லிக் கொடுக்கணும்?
0: உண்மையிலே சொல்ல போனா இது ரொம்ப ஒரு கடினமான விஷயம்னு தான் சொல்லுவேன். நீங்க சொல்ற மாதிரி அந்த 15 வயசு வரைக்கும் குழந்தைங்களா தான் இருக்காங்க. ஓடி ஆடி திரிஞ்சு விளையாடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸோடயே இருக்காங்க, அக்கம் பக்கம் போயிட்டு வர்றாங்க. ஆனா இந்த பூ பெய்தல் நடந்துருச்சு அப்படின்னா எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனும் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தடை பண்ணிடுறது ஒரு பெரிய மன உளைச்சல முதல்ல கொடுக்குது அந்த குழந்தைங்களுக்கு. என்னடா நேத்து வரைக்கும் நம்ம விளையாண்டுகிட்டு இருந்தோம், இன்னைக்கு வந்து நம்மளை இப்படி உட்கார வச்சிடறாங்களே அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஒரு தடையான விஷயம் அவங்களுக்கு இருக்கு. இப்ப நாங்க இந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து அவேர்னஸ் கொடுக்கும் போது பேரண்ட்ஸையும் சேர்த்துதான் கூட்டிட்டு வந்து குழந்தைங்களோட உட்கார வச்சுதான் இந்த விழிப்புணர்வை அவங்களுக்கு கொடுக்கறோம். சோ பீரியட்ஸ் வந்து எப்படி நம்ம உடம்புல நடக்கும் அப்படின்றதுக்கு நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்றத குழந்தைங்க ஸ்டைல்ல நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப வெளியில எப்படி கண் காது மூக்கு கை கால்கள் இந்த மாதிரியான உறுப்புகள் இருக்கோ, அப்ப உள்ளுக்குள்ள என்னெல்லாம் உறுப்புகள் இருக்கு, நம்ம அந்த உறுப்புல இருந்து இந்த விஷயம் எப்படி நடக்கிறதுன்றத ஒரு டெமோவா குழந்தைகளுக்கும் அவங்க அம்மாக்கும் சொல்றோம். சோ இது மாதா மாதம் எல்லாத்துக்கும் நடக்கிற ஒரு சாதாரண நிகழ்வு அப்படின்றத ஒரு டாலை வச்சு அதுக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸ வச்சு அவங்க ரெண்டு பேத்துக்குமா நம்ம சொல்லி கொடுக்கறோம். இதே வீட்டுல இருக்கிற தாய்மார்களையும் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. எல்லாத்துக்கும் வந்து இருதயம் தெரியுது, நுரையீரல் தெரியுது, கிட்னி தெரியுது, ஆனா யுட்ரஸ பத்தின விஷயங்கள் யாருக்கும் தெரியறதில்ல. அப்ப இந்த கருப்பைனா என்ன, ஏன் அந்த குழந்தைக்கு கருப்பை இருக்கு அப்படின்ற விஷயத்த இப்ப நம்மள வந்து மூக்கு வழியா சுவாசிக்கிறோம், கண் வழியா பாக்குறோம் அப்படின்றது மாதிரி கருப்பை வழியா ஒரு உயிர் நாளைக்கு வருவாகும் அப்படின்னா அதை நம்ம எவ்வளவு சேஃபா வச்சுக்கணும், அதுக்காக தான் இந்த மாதவிடாய் நிகழுது அப்படின்றத அந்த குழந்தையோட ஸ்டைல்ல சொல்லி தர்றதுன்றது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் தான். ஆனா மெது மெதுவா அவங்களுக்கு ஒன்னு ஒன்னா ஒரு 8 வயசுல இருந்தே இதை ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவங்க பூ பெய்து அடுத்தடுத்து மாசங்கள்ல இந்த மாதவிடாய வந்து ஹேண்டில் பண்றது கொஞ்சம் எளிமையான விஷயமா இருக்கும்.
1: குழந்தைகள் வளரிளம் பெண்களாகிற அந்த ஒரு தருணம் அப்படின் போது நிறைய மாற்றங்கள் அவங்களுக்கு வந்து உடல் அளவிலையும் சரி அதே சமயம் மனதளவிலையும் நிறைய மாற்றங்களை சந்திக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அந்த மாற்றத்தை எப்படி அவங்க அணுகணும்?
0: பெண் குழந்தையில இருந்து வளரிளம் பெண்ணா ஆகிறதுக்கு முன்னாடியான அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குழந்தை குழந்தையாதான் இருக்கு. ஏஜன் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும், வெள்ளைப்படுதல் நிகழ்வு நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து குழந்தைங்க அம்மா கிட்ட எவ்வளவு தூரம் க்ளோஸா இருக்காங்கன்றத பொறுத்து அந்த குழந்தையோட மனநிலையில நம்ம மாற்றங்களை கொண்டு வர முடியும். சோ அதனாலதான் எப்பயுமே குழந்தைங்களை வந்து அம்மாக்கள் வந்து ரொம்ப அப்படி பாதுகாப்பா அரவணைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட சின்ன மாற்றங்கள் ஒரு 7-8 வயசு ஆச்சுன்னா அந்த குழந்தையோட உடம்புல என்னெல்லாம் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்குதுன்றத உற்று நோக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா குழந்தைக்கு இந்த விஷயம் வரும்போது ஓகே இதுக்கப்புறம் இது இதுக்காகத்தான் நடக்குது அப்படின்றத குழந்தைக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நிச்சயமா இருக்கும். முதல் கட்டமா நான் சொல்றது குழந்தைங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் ஓபனா பேசுங்க, எதையும் மறைக்காதீங்க. இது பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது, இதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லாதீங்க. குழந்தைகிட்ட நம்ம எப்படி எடுத்து சொன்னா குழந்தைக்கு புரியுமோன்றது ஒரு பெற்றோருக்கு ஒரு தாயா தெரியும். அப்ப அந்த ஸ்டைல குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முற்படலாம்.
1: இப்ப பூ பெய்திய பிறகு வந்து குழந்தைகளுக்கு வந்து நிறைய அறிவுரை நம்ம சொல்லதான் செய்யறோம். இப்ப இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இப்ப மாதவிடாய் நேரங்களாக இருக்கட்டும், அந்த சமயத்துல நம்ம முக்கியமா சொல்றது சுத்தம் அப்படின்றது.

0: நிறைய நோய்களை வந்து தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்படி இருக்கும்போது காலநிலை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இலகுவா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக நிறைய பேட் அப்படின்றது நம்ம வந்து கமர்ஷியல் மார்க்கெட்லயும் நமக்கு நிறைய கிடைக்குது. அதுல நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும்?
1: இப்ப நிறைய பேடு வந்துருச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல் பேடு வருது, பேம்புல வருது, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பேட்ஸ் இருக்கு. இதுல நம்ம கவனிச்சு வாங்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற அந்த பேட்ஸ் வந்து நம்மளோட தோலை வந்து இரிட்டேட் பண்ணாம இருக்கணும். அலர்ஜி ஆகிறதோ இல்ல வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் இச்சிங் மாதிரி பிரச்சனைகள் வர்றதோ இந்த மாதிரி இல்லாம இருக்குதா அப்படின்றத அவங்க பேடை யூஸ் பண்ண ஒரு நாள்லயே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்ப துணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெமிக்கல் எதுவும் கிடையாது, அதனால சாதாரண காட்டன் துணியா முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பிரச்சனை இல்லாம இருந்தது. இப்ப பேட்ஸ்ல வந்து என்ன ஆகும்னா நிறைய ப்ளீச்சிங் நடக்குது. பிரவுன் கலர்ல வர்ற ஒரு பேடை வந்து ப்ளீச் பண்ணி ஒயிட் ஆக்குறதுனால நிறைய பெண்கள் சொல்ற விஷயமே எனக்கு வந்து பயங்கர எரிச்சலா இருக்கு, இச்சிங்கா இருக்கு, அந்த ஒரு 3 days நான் இந்த பேட்னால கிராஸ் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது அப்படின்றதுதான் ஒரு பெரிய கம்ப்ளைண்டா சொல்றாங்க. சோ துணி மேக்சிமம் யூஸ் பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் காட்டன் கடையிலேயே கிடைக்குது, ரோலாவே கிடைக்குது, அதை வாங்கி நம்மளே வீட்டில் காஸ் வச்சு காட்டன் ரோல் வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்று இல்லை அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நல்ல ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணாத பேட்ஸை நம்மளே வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது நம்ம உடம்புக்கு ஒத்து வருதான்னு பார்த்துட்டு ஃபர்தரா யூஸ் பண்ணலாம். இப்ப நிறைய டைப்ஸ் வந்துருச்சு, முன்னாடி எல்லாம் கிடையாது, 1-2 பேட்ஸ் தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் வந்துருச்சு, அதனால கட்டாயமா ட்ரை பண்ணி நம்மளுக்கு எது ஒத்து வரும் பாக்கலாம். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பேட்ஸ்ல எந்த விதமான கெமிக்கலும் இல்லாம இருக்கா இல்லையான்னு நம்ம லேப்ல கொடுத்து வாங்கணும்னா யாரும் பண்ண மாட்டாங்க. பேடுக்கு மட்டும் இதை வந்து டெஸ்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலான்ற மாதிரி எந்த விதமான கண்டிஷனும் இல்லை இப்ப வரைக்கும். அதனாலதான் ஒரு ஹெல்த்தியான பேடை வாங்கி யாருனாலையும் யூஸ் பண்ண முடியல. இன்னும் பெரும்பாலான இடங்கள்ல பாத்தீங்கன்னா காட்டன் துணி தான் யூஸ் பண்றாங்க, அவங்களுக்கு அதுவே கம்ஃபர்டபுளான ஒரு விஷயமா இருக்கு. அந்த நேரத்துல இவங்க யூஸ் பண்றது அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 hours கட்டாயமா பேடை மாத்தணும். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள இருந்து வெளியே வர்ற பிளட் வந்து 2 hours நல்ல பிளட்டா தான் இருக்கும், அப்புறம் வெளியில இருக்கிற மாய்ச்சர்னால நிறைய பாக்டீரியாஸ் உருவாக ஆரம்பிக்கும். சோ கண்டிப்பா 2-3 hours மேக்சிமம் 4 hoursக்குள்ள பேடை நீங்க சேஞ்ச் பண்ணி ஆகணும். இப்ப குழந்தை காலையில பேடு வச்சுட்டு ஸ்கூலுக்கு போறாங்கன்னா இடையில ஒரு 3 times மாத்திட்டு ஈவினிங் வந்த உடனே குளிச்சுட்டு உடனே பேடை மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நிறைய மித்ஸ் இருக்கு. அந்த காலத்துல பண்ண விஷயம் என்னன்னா அந்த 3 நாட்களும் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிப்பாங்க. எண்ணெய் வச்சு குளிக்க சொல்றதுக்கான காரணம் என்னவா இருந்ததுன்னா உடம்பு ஹீட்டா இருக்கும் போது பேலன்ஸ்டா இருக்காது. ஹார்மோன் விஷயங்களை சரி பண்றதுக்கான ஒரே வழிமுறை உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறது. அதுக்காகத்தான் அந்த காலத்துல வந்து எண்ணெய் வச்சு குளிக்கிறோம் அப்படின்ற ஒரு முறையவே கொண்டு வந்தாங்க. ஆனா எண்ணெய் வச்சு குளிக்கிறதுன்றத இப்ப யாருமே ஃபாலோ பண்றது இல்லை. அந்த 3 நாட்கள்ல அட்லீஸ்ட் முத நாளோ இல்ல 3rd day வந்து எண்ணெய் வச்சு குளிச்சுக்கிறதுன்றது பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதான ஒரு விஷயம். உடம்புல இருக்கிற சூட்டை ரொம்ப நல்லாவே அது குறைக்கும். அடிக்கடி பேடு மாத்துற ஒரு ஹேபிட்ட குழந்தைங்களுக்கு கட்டாயமா வீட்டுல சொல்லி கொடுக்கணும். ஸ்கூல்ஸ்ல ஆசிரியர்கள் அந்த பொறுப்பை கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லணும். நீ பீரியட்ஸ்ல இருக்கியா, ஒரு 3-4 hours நீ போய் பேடை மாத்தணும்ன்றது ஒரு விஷயமாவே வச்சு அதுக்குன்னு ஒரு பீரியட் டைம் அவங்க கொடுக்கணும். அப்படின்னாதான் இந்த குழந்தைங்களுக்கு அந்த பழக்கம் வரும். இல்ல அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா காலையில வச்சுட்டு போறாங்க, திருப்பி சாயங்காலம் வந்துதான் மாத்துறாங்க. அப்ப இடைப்பட்ட நேரத்துல அந்த பாக்டீரியாஸ்னாலயே அவங்களோட ஸ்கின் ரொம்ப இரிட்டேட் ஆகுது, இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சோ ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம முதல்ல சொல்லி கொடுக்கற விஷயம் சானிட்டரி நாப்கினை எப்படி குழந்தை யூஸ் பண்ணணும், எத்தனை நேரத்துக்கு ஒரு தடவை மாத்தணும், எந்த மாதிரியான முறைகளை முதல்ல நம்ம 5 நாளைக்கும் கடைபிடிக்கணும் அப்படின்னு. அது தாண்டி என்ன உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்னு நிறைய தண்ணி குடிக்கணும், அதை யாருமே பண்ண மாட்டாங்க. அதுதான் இப்ப பெரிய மைனஸ் பாயிண்டா இருக்கு ஸ்கூல்ஸ்ல. தண்ணி குடிச்சா யூரின் போகணும், யூரின் போனா பேடு மாத்தணும். அப்ப தண்ணி குடிக்காமலே இருந்துடலாம் அப்படின்னா மயக்கம் வந்துருச்சுன்னா பீரியட்ஸ்னால மயக்கம் வருதுன்னு நினைக்கிறாங்க, தண்ணி குடிக்காம இருக்கிறதுனாலதான் மயக்கம் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரியான விஷயங்களை குழந்தைங்களுக்கு நம்ம முதல்லயே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஸ்கூல்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லணும், பெரும்பாலான பகுதி அங்கதான் இருக்காங்க.
0: இப்ப நீங்க சொன்ன மாதிரி பெண் குழந்தைகள் முக்கியமா அதுவும் பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைகளாக இருக்கும் போது எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கணும் அப்படின்றத சொன்னீங்க. இப்ப காலநிலை சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி

0: நிறைய பேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னீங்க. குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போகும்போது அவங்களா காலையில ஒரு 8 மணிக்கே போயிடுறாங்க. போயிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி 5 மணி வரைக்குமே ஆயிடும். அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல தங்களை சுத்தமா வச்சிருக்கணும், அதே சமயம் தங்களோட ஹெல்த்தை வந்து கவனிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்?
1: அதாவது இப்ப 8-9 வயசுல குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ரொம்ப ரொம்ப நம்ம கவனமா தான் சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா முத நாள் வரைக்கும் ஓடி ஆடி தெரிஞ்சிட்டு இருந்த குழந்தை மறுநாள் நீ வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்ட, நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்ட, உன்னை உட்கார வச்ச, உனக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு திடீரென்று ஏற்படுகின்ற மாற்றத்தை ஒரு பெண் குழந்தையால அக்செப்ட் பண்ணிக்கிறதே முடியாது. அப்ப என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, நம்ம ஆரம்ப இருந்தே இந்த விஷயங்களை நிறைய சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. யூஸ்வலா நம்ம என்ன பண்றோம், வீட்டுல குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும்னா காலையில எந்திரிக்கணும், டாய்லெட் போகணும், பிரஷ் பண்ணணும், குளிக்கணும், குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும்ன்றது எப்படி ஒரு ரொட்டீன் ஒர்க்கோ அதே மாதிரி மாதவிடாய் காலங்கள்ல நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா, கட்டாயமா அந்த 3 டேஸும் கண்டிப்பா 2 டைம் குளிச்சிடணும், 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீ பேடு மாத்தணும், பேடை எப்பயுமே நீ பேக்ல வந்து 2 பேடு கையில வச்சுக்கணும், இதெல்லாம் ஒரு ரொட்டீன் ஒர்க்கா உனக்கு இருக்கணும். அந்த நேரத்துல நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய யூரின் போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயமா சொல்லித்தரணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதெல்லாம் நீ அப்படிதான் பண்ணி ஆகணும் அப்படின்றதெல்லாம் இல்லாம இதெல்லாம் சாதாரண விஷயம். இது ஏன் பண்ணணும் அப்படின்னா, மாதவிடாய் காலத்துல இதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்து நீங்க வளர வளர வளர வளர உங்களோட உடல்நிலை இன்னும் ஆரோக்கியமான விஷயத்துக்கு போகும். எப்ப இந்த பீரியட்ஸ்ல வந்து நம்ம சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் பேணாம இருக்கோமோ அது எங்க கொண்டு போய் நம்மளை விடும் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. நீர்க்கட்டிகள்னு சொல்றோம், இந்த எக்கு மெச்சூர்டாகி சரியா வரமாட்டேங்குது, ஒரு கரு வந்து நல்ல முதிர்ச்சி அடைய மாட்டேங்குது, சினைப்பையில பிரச்சனை இருக்கு, கருப்பையில பிரச்சனை இருக்கு. இப்ப 30-35 வயசுல எல்லாம் கருப்பையை எடுத்துடுறாங்க, ஈஸியா எடுத்துடுறாங்க. அதுக்கான காரணம் இந்த இள வயதுலயே அதுக்கான முறைகளை சரியா பேணாம இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க. சோ அந்த நேரத்துல நம்ம இப்ப இருந்தே ஆரம்பிச்சாதான் 30-35 வயசை கிராஸ் பண்ணும் போதோ இல்ல 50 வயசுல நம்ம மெனபாஸ்க்கு வரும்போதோ நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கான வழிமுறைகளை குழந்தையில இருந்து நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இப்ப இருக்கும். முன்னாடி இதெல்லாம் கிடையவே கிடையாது, நம்ம பாட்டிகள் எதுவும் சொன்னது கிடையாது, நம்ம அம்மாக்கள் எதுவும் சொன்னது கிடையாது. ஆனா இப்ப குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும், ஏன்னா நிறைய நோய்கள் பெருக ஆரம்பிச்சிருச்சு.
0: நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்க, இப்ப நிறைய பேர் வந்து இந்த மாதவிடாய் அப்படின்ற இந்த ஒரு டாபிக் பத்தி பேசுறதுக்கே நிறைய பேர் தயங்குறாங்க. இத பத்தி நாங்க ஏன் பேசணும் அப்படின்ற கேள்விகளும் இருக்கதான் செய்யுது. ஏன் அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும்? ஏன்னா இது வந்து ஆரோக்கியம் அப்படின்றத தாண்டி ஒரு பெண்ணோட மனநலமாக இருக்கட்டும், உடல் நலமாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமான ஒரு விஷயத்துல அந்த குடும்பத்தோட உறுப்பினர்களோட முக்கிய பங்கு இருக்கு. ஏன்னா அவங்க அந்த காலகட்டத்துல ஒரு ஓய்வாக இருக்கட்டும், அவங்க தேவைப்படுற உணவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்த குடும்ப உறுப்பினர்களோட பங்கும் இருக்கதான் செய்யுது. அப்படி இருக்கும்போது இது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது கிடையாது, தவிர்க்க கூடாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இத பத்தி சொல்லுங்க.
1: மாதவிடாய் அப்படின்னாலே முன்னாடி காலத்துல மாதவிடாய பத்தி யாரும் பேசக்கூடாது, மாதவிடாய் நாட்கள்ல ஆண்கள் முகத்துல பெண்கள் முழிக்க கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம், தனி பிளேட்டு, தனி டம்ளர் எல்லாமே வீட்டுல பாத்தீங்கன்னா ஊறுகாவை தொடக்கூடாது, கிச்சனுக்குள்ள வரக்கூடாது. இதெல்லாம் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா மூட நம்பிக்கைன்னு தான் சொல்லுவேன். அதாவது அவங்க ஃபாலோ பண்ணது ஒரு நல்ல விஷயத்துக்காக, 3 நாள் ஓய்வு கொடுக்கணும்ன்ற விஷயத்துக்காக பண்ணது. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா தனியா எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிற விஷயமாகி ஒரு ஸ்டேஜ்ல யாருமே பீரியட்ஸ் பத்தி பேசுறதே இல்லை. பீரியட்ஸ பத்தி நம்ம பேசும்போது என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னா, இப்ப நிறைய செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் நடக்குது. இந்த பீரியட்ஸ சாதாரணமா நம்ம பேசாம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய காரணமா நான் சொல்லுவேன். பீரியட்ஸ பத்தி வீட்டுல நம்ம பெண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கும் போது அந்த ஆண் குழந்தைகளுக்கு அப்ப இருந்தே ஓகே, பெண்கள் உடம்புல இத்தனை விஷயங்கள் நடக்குது, அவங்க இந்த மாதிரியான மனநிலைக்கு ஆளாகிறாங்க, அவங்க உடல் நிலையில் இத்தனை மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கும் போதுதான் பிற்காலத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெண்ணையும் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தோட ஒரு ஆண் அணுகிறது கிடையாது. அப்ப வந்து பீரியட்ஸ் இயல்பான ஒரு விஷயம். இதுக்காக வந்து நம்ம வந்து பயப்பட வேண்டாம், இதை பத்தி ஒரு அருவறுப்பா நினைக்க வேண்டாம், இதுக்காக கேலி பண்ண வேண்டாம், கிண்டல் பண்ண வேண்டாம். ஒரு பெண் வந்து பீரியட்ஸ்

0: ட்ரெஸ்ல வந்து அவங்க ட்ரெஸ்ல வந்து ஒரு ஸ்டெயின் பட்டுருச்சு அப்படின்னா இந்த ஆண் குழந்தைங்களா ஹோன் ஸ்கூல்ல கத்துறாங்க, அவங்களை கேலி பண்றாங்க, அவங்களை கிண்டல் பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஆண் குழந்தைகளுக்கும் புரிதல் இல்லாம போனதெல்லாம் நடக்கிற விஷயம். சோ அவங்களுக்கும் இந்த புரிதலை பெண்கள் அளவுக்கு கொடுக்கணுன்றது கட்டாயம். இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்து பெண்ணை தவறான ஒரு கண்ணோட்டத்தோட பாக்குறது தவிர்க்கப்படும். அப்படி தவிர்த்தாலே நிறைய பாலியல் தொல்லைகள்ல இருந்து நம்ம வெளியே வந்துட முடியும்.
1: இந்த மாதவிடாய் நாட்கள் அப்படின்றத நலம் திரும் நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பெண்களுக்கான நிறைய மாற்றங்கள் அந்த உடல்ல ஏற்படுது. அந்த காலகட்டத்துல அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நிலையத்துக்கு வருகை புரிந்து முக்கியம், அதாவது நிறைய பேர் பேச தயங்குற ஒரு டாபிக் அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி இவ்வளவு விளக்கமாகவும் பள்ளிக்கு போகிற இந்த பெண் குழந்தைகள் எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி.
0: உண்மையிலே இந்த வாய்ப்பை கொடுத்த ஆகாஷ்வாணி நிலையத்திற்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு இடமா போய் நம்ம ஒரு விஷயத்தை சொல்றதுக்கும் இந்த இடத்துல இதை சொல்லும் போது அது பல்வேறு தரப்பட்ட மக்களும் வந்து இதை கேட்டு பயன்பெறுவாங்க. அதன் மூலம் தங்க குழந்தைங்களுக்கு வந்து இதை சொல்லிக் கொடுக்க முடியும், தங்கள் வீட்டு ஆண் குழந்தைகளுக்கும் ஒரு அப்பாவோ அண்ணாவோ இதை சொல்லிக் கொடுக்க முடியும்ன்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. ஸோ அதுக்கு இன்வைட் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
2: இதுவரை சுகாதாரத்தில் தொடங்கி சாதனையை நோக்கி இதில் தொழில் முனைவோராகவும் மருந்தக நிபுணராகவும் செயல்பட்டு வரும் உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஆர் பி பரிமளாதேவி.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் செப்டம்பர் 16 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: செப்டம்பர் 16 தேதியான இன்று உலக ஓசோன் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஓசோன் படலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அதை பாதுகாப்பதற்கான வழிகளை தேடுவதுமே இந்நாளின் நோக்கமாகும். ஓசோன் படலத்தை சிதைக்கும் பொருட்கள் தொடர்பான மான்ட்ரியல் நெறிமுறையில் 1987 ஆண்டு செப்டம்பர் 16 அன்று பல்வேறு நாடுகள் கையெழுத்திட்டன. அதனை முன்னிட்டு ஐக்கிய நாடுகள் சபை இந்த தேதியை தேர்ந்தெடுத்தது.
0: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் பருத்தி பற்றிய தகவல்கள் ஒரு சில துளிகள். பருத்தி அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையானதும் இருக்கு, செயற்கையானதும் இருக்கு. இப்போ நம்ம ஒரு துணி வாங்க போறோம்னா கடக்காரங்க, மேடம் இது நேச்சர் காட்டன், இது ஃபைபர் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தலையணை வாங்கும் போதும் காட்டன் பில்லோ ஃபைபர் பில்லோ அப்படின்னு சொல்லி நம்மளையே குழப்பறாங்களா? வாங்க ரொம்ப எளிமையா இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நேச்சர் காட்டன்னா என்னன்னு பார்ப்போமா. இது பருத்தி செடியிலேருந்து கிடைக்கிற இயற்கையான நாரால் தயாரிக்கக்கூடிய ஆடை. இந்த ஆடையை நம்ம உடுத்திக்கும் போது அதில் காற்றோட்டம் நல்லா இருக்கும், வேர்வை நல்லா உறிஞ்சும், வெயில் காலத்தில் போட்டால் உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இந்த ஆடை சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் இது ஒரு நல்ல தேர்வு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் இதுல இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை காட்டன் துணின்றனால இது சீக்கிரமாக சுருங்கும், கொஞ்சம் பராமரிப்பு ஜாஸ்தியாக தேவைப்படும். இப்போ அடுத்ததா ஃபைபர் காட்டன். இது முழுக்க முழுக்க இயற்கை பருத்தி இல்லை. பருத்தியோட சேர்த்து பாலிஸ்டர் போன்ற செயற்கை நார்களை கலந்து தயாரிக்கிறனால இந்த துணி சுருங்காது, நிறம் நீண்ட நாள் மங்காது, பராமரிப்பும் ஜாஸ்தியா தேவை இருக்காது. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட்னா காற்றோட்டம் நேச்சர் காட்டன் அளவுக்கு இருக்காது, வியர்வையும் அவ்வளவா புரிஞ்சாது. அதுலயும் இது வெயில் காலத்துக்கு ஏற்றதா இருக்காது. இதே வித்தியாசம் தலையணையிலையும் பார்த்தோம்னா காட்டன் பில்லோ அதாவது பருத்தி நிரம்பிய தலையணை இயற்கையான குளிர்ச்சியை கொடுக்கறதோடு மட்டுமல்லாம காற்றோட்டமும் நல்லா இருக்கும். ஆனா இயற்கையான பருத்தி இருக்கக்கூடிய தலையணை காலப்போக்கில் சீக்கிரமே அமுங்கி போயிடும். அதே மாதிரி ஃபைபர் காட்டன் அப்படின்னு பார்க்கும்போது நீண்ட நாள் புசு புசுன்னு இருக்கும், எடையும் குறைவாக தான் இருக்கும், வடிவமும் எளிதில் மாறாது, பராமரிப்பும் சுலபம். ஆனா இயற்கையான பருத்தியில தரக்கூடிய காற்றோட்டம் தராது. நிறைவா ஒரு தகவல், ஃபைபர் காட்டன்னா இது 100% காட்டன் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஃபைபர் காட்டன்னா வெறும் நார் மட்டும்தான். அது இயற்கை நாராகவும் இருக்கலாம், செயற்கை நாராகவும் இருக்கலாம். அதனால துணியோ தலையணையோ வாங்கும் போது 100% காட்டனா இல்ல காட்டன் பிளெண்டா அப்படின்னு லேபிள பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருளை சரியா தேர்வு செய்ய முடியும். அதனால அடுத்த முறை துணி வாங்கினாலும் சரி தலையணை வாங்கினாலும் சரி பெயரை மட்டும் பார்த்து வாங்காதீங்க. அது உங்க தேவைக்கும் காலநிலைக்கும் ஏத்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்து தேர்வு செய்யறது நல்லது.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் ஆரோக்கிய உணவு, இதில் சிறுதானிய தோசை மிக்ஸ் செய்முறை தகவல் வழங்குபவர் உணவு தயாரிப்பாளர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள்.
1: சிறுதானிய தோசை மிக்ஸ், அதாவது சிறுதானியத்துல மொத்த 7 சிறுதானியம் இருக்கு. வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, ராகி, கம்பு, சோளம், இதுல இந்த 7லயுமே நம்ம 100 எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஒரு 150 உளுந்துக்கு போடலாம். ஒரு 150 சிவப்பு அரிசி, கருப்பு கவுனி அரிசி எடுக்கலாம், மாப்பிள்ள சம்பா அரிசி எடுக்கலாம். இதுதான் இதோடைய அளவு. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா கழுவி 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வெயில காய வச்சு எடுத்து ரைஸ் மில்ல கொண்டு போய் திரிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்பாட்லேயே தோசை வேணாலும் நம்ம லைட்டாக உப்பு போட்டு கரைச்சி தோசை மாவு பாத்திரத்தில் கரைச்சி நம்ம ஊற்றி சாப்பிடலாம். இல்லை எங்களுக்கு கொஞ்சம் மாவு புளிக்கணும் அப்படின்னா நைட்டே கரைச்சி வச்சு காலையில் சுட்டோம்னா சூப்பராக இருக்கும்.
0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி, மதுரை.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். வரி சார்ந்த நடைமுறைகளில் தேசத்தின் நலனே பிரதானம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வரி சார்ந்த திட்டங்களில் தேசத்தின் நலனையே அரசு முன்னிறுத்த வேண்டுமென்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் இன்று தொடங்கிய புதிய வரி கட்டமைப்பு தொடர்பான 2 நாள் மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர், தனித்துவமான வரி கொள்கையை உருவாக்குவது குறித்து கல்வியாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் அறிவுசார் நிபுணர்களும் கண்டறிய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையின் இத்தருணத்தில் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தேவையான வரிமுறை குறித்து ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டு வருவாய் இழப்பு உள்ளிட்டவற்றை ஈடுகட்டும் வகையில் மேம்படுத்தப்பட்ட வரி கட்டமைப்பின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். யுபிஐ பண பரிவர்த்தனையில் தனிநபர்களுக்கு இடையிலான பரிமாற்றத்திற்கு கட்டணங்கள் எதுவும் கிடையாது என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வணிகம் சார்ந்த பரிவர்த்தனைகளில் 2000 ரூபாய் வரையிலான தொகைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. அரசின் கட்டண விதிப்பால் 96% பரிவர்த்தனைகள் பாதிக்கப்படாது என்றும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட வணிகம் சார்ந்த பண பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே 0.4% கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டும் சிறு வணிகர்களுக்கும் கட்டண விதிப்பிலிருந்து முழுமையாக விலக்களிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிகான் இந்தியா 2026 மாநாட்டை புதுதில்லியில் நாளை துவக்கி வைக்கிறார். இந்த 3 நாள் மாநாடு உலகளாவிய செமிகண்டக்டர் தளங்களை ஒருங்கிணைப்பதோடு படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகளை ஊக்கப்படுத்தி தொழில் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 40 நாடுகளில் இருந்து உயர்நிலை பிரதிநிதிகள் பங்கேற்கும் இம்மாநாட்டில் 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளும் 600க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்களும் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்த உள்ளனர். இதனிடையே மத்திய அரசு பணியிடங்களில் இளையோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் 20வது தேசிய ரோஜ்கர் மேளா வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெறுகிறது. 50 இடங்களில் நடைபெறும் இம்முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியிடங்களுக்கான நியமன ஆணைகளை இளையோருக்கு வழங்கி பிரதமர் இந்த திட்டத்தை காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் பணி நியமன ஆணைகள் இளையோருக்கு வழங்கப்பட உள்ளன. தேசமே முதன்மை என்ற உறுதியுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகளாக ஆட்சி வரும் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். அர்ப்பணிப்பு, சேவை மனப்பான்மை, சமூக நலனை நோக்கமாக கொண்ட பிரதமரின் தலைமைத்துவத்தையும் மக்கள் சேவையையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று பூட்டான் செல்கிறார். இந்த பயணத்தின் போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளார். அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் லியான்போ டியன் டங்கியல் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே நிலவும் நெருங்கிய நட்பு மற்றும் ஒத்துழைப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் விதமாக இந்த பயணம் இருக்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சர்

0: அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலக ஓசோன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களிடமிருந்து நம்மை பாதுகாக்கும் கவசமாக ஓசோன் படலம் திகழ்கிறது என்று கூறியுள்ளார். ஓசோன் படலத்தை பாதுகாக்கும் பணி ஒவ்வொரு இல்லத்திலிருந்தும் தொடங்குவதாக கூறிய அவர், குளிரூட்டிகளை 24 டிகிரி செல்சியஸிலேயே பராமரிப்பது உள்ளிட்ட பல்வேறு சிறிய நடவடிக்கைகள் மூலம் வளமான புவியை பராமரிக்க முடியும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ஓசோன் படலத்தால் மனித ஆரோக்கியம், பல்லுயிர் பெருக்கம், பருவநிலை ஸ்திரத்தன்மை பாதுகாக்கப்படுவதாக கூறியுள்ளார். பாதுகாப்பான எதிர்காலத்திற்கு தேவையான உரிய நடைமுறைகளை நாட்டு மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. மதுராந்தகம் தனித்தொகுதியின் அஇஅதிமுக வேட்பாளர் கனிதா சம்பத் வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். மதுராந்தகத்தில் இதுவரை 18 மனுக்களும் தாராபுரத்தில் 17 மனுக்களும் தாக்கல் ஆகியுள்ளன. வேட்புமனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படுகின்றன. மனுக்களை திரும்பப் பெற வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். இதனிடையே இடைத்தேர்தல் அறிவிப்பிற்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம், இருப்பினும் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து மீண்டும் அத்தொகுதியில் போட்டியிடுவதை தடுக்க தேர்தல் ஆணையம் உரிய ஆய்வுகளை செய்ய வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இது தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அவற்றுடன் இதையும் சேர்த்து விசாரிக்கும் வகையில் இவ்வழக்கு முதல் அமர்விற்கு மாற்றப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தட்டநேரி தொகுதி இடைத்தேர்தல் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படுவது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு சொந்தமான 6 இடங்களில் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுத்துறை அதிகாரிகள் இன்று சோதனையில் ஈடுபட்டனர். இதனிடையே அவரது வீட்டின் முன்பு திரண்டுள்ள திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களின் வசதிக்காகவே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பிற்பகல் முதல் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். குடமுழுக்கு விழாவை பக்தர்கள் பார்க்கும் வகையில் மதுரையின் முக்கிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையம், அனைத்து முக்கிய வீதிகளிலும் எல்இடி திரைகள் மூலம் ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் ராமசாமி படையாச்சியாரின் 109வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மக்களின் உரிமைகளுக்காக களம் கண்டு கல்வி, சமூக முன்னேற்றத்தை முன்னிறுத்தி அவர் ஆட்சியை தொண்டு அழியா தடம் பதித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கிண்டியில் உள்ள அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு வெங்கட்ரமணன், திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு, திரு சரத்குமார் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். நாகர்கோவில் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி மண்டலத்தில் செயல்பட்டு வரும் 13 விற்பனை நிலையங்களில் 11 கோடி ரூபாய்க்கு தீபாவளி விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையம் அருகில் செயல்பட்டு வரும் குமரி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். கோஆப்டெக்ஸ் நிறுவனம் வாடிக்கையாளர்கள் ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகை கொண்டாடும் வகையில் தமிழக அரசு வழங்கும் 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 விற்பனை நிலையங்களுக்கும் ₹3.5 கோடி விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த்.
0: திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த சமீபத்திய கனமழை காரணமாக குறுவை நெற்பயிர்கள் பாதிப்படைந்துள்ளது. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் சாய்ந்து கிடப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நெல் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சாய்ந்து விழுந்துள்ளது. குறிப்பாக திருவாரூரின் வடக்கு பகுதியான

0: பெரும்புகலூர், சீவிலி, வடகண்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழையினால் வயலின் நெற்பயிர்கள் சாய்ந்து கிடந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனிமங்கள் மற்றும் அதன் உப பொருட்களை ஏற்றி செல்லும் அனைத்து வாகனங்களுக்கும் GPRS கருவி கட்டாயம் பொருத்த வேண்டும் என ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் தெரிவித்துள்ளார். மன்னார் வளைகுடா வரை காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரி சார்ந்த நடைமுறைகளில் தேசத்தின் நலனே பிரதானம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. இனி கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 2:15. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல். சிறுதுளி பெருவெள்ளம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாலை வர காத்திருக்கும் மேலையில் நம்ம மதுரை தென்றலில் சின்ன சின்னன்னு தொடங்கக்கூடிய பாடல்கள் தான் சிறகடிக்க காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் கேட்கலாம் முதல் பாடல். வைரமுத்து வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார், இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கிருஷ்ணராஜ், குரல்களில் என்ன வழி திரைப்படத்தில் இருந்து.

0: செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்த தருணம் 2:21. அடுத்த பாடல் கேட்கலாம். மைகாசி பறந்தாச்சு என்னும் திரைப்படத்திலிருந்து.
1: சின்ன

காளிதாசன் வரிகளில் தேவா இசையில் மனோ மற்றும் கே எஸ் சித்ரா குரல்களில் பாடல் கேட்டு மகிழ்ந்த தருணம் பிற்பகல் 2:26. சின்ன சின்னதாகி சிறகடிக்கும் மதுரத்தென்றலில் அடுத்த பாடல் கேட்கலாம். அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து.

கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் கேட்டு முடித்த தருணம் பிற்பகல் 2:31. சின்ன சின்னதாய் சிறகடிக்கும் மதுர தென்றலில் அடுத்த பாடல் கேட்கலாம். சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் இருந்து.

ஆர்வி உதயகுமார் வரிகளில் சின்ன கிளி செய்தி சொன்ன நேரம் பிற்பகல் 2:34. மதுரை தன்றலில் அடுத்த பாடல் கேட்கலாம்.

வைரமுத்து வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் கிருஷ்ணராஜ் குரல்களில் சின்ன சின்ன சுகங்கள் கொட்டி கிடந்த நேரம் பிற்பகல் 2:38.

0: விளையாட்டு அரங்கம்.
1: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நீச்சல் விளையாட்டு வீரர் ஹெச் சுதர்ஷன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் நீச்சல் விளையாட்டு வீரர் ஹெச் சுதர்ஷன் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: சொல்லுங்கள் சார், எப்படி நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் நீச்சல்ன்ற விளையாட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருந்துச்சு? உங்களோட ஜேர்னி இது வரைக்கும் இந்த கேமோடு எப்படி வந்துட்டுருக்கு? இந்த விஷயங்களை கூட ஷேர் பண்ணுங்களேன்
3: சார். நான் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு. என்னென்னா, எப்பயுமே மற்றவங்களோட ஒரு யூனிக்காக இருக்கணும், நான் பண்ணுறது மற்றவங்களால பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு மைண்ட் செட், நான் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு. நான் சின்ன வயசுலேருந்து இந்த ரன்னிங், ஜம்பிங் இதெல்லாம் நல்லா பண்ணுவேன். ஸோ அப்படி தான் வந்து நாங்கள் நார்மலாக வந்து இந்த சம கேம்ப் அப்போ நாங்கள் போய் ஸ்விம்மிங் பண்ணுறது, சும்மா போய் அப்பா கூட போய் ஸ்விம்மிங் பண்ணுறதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம ஏன் வந்து இந்த கிரிக்கெட் போகலாம், ஃபுட்பால் போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு டீம் ஸ்போர்ட், நம்மளால் லைக் சோலோவாக வந்து ஷைன் ஆக முடியாது. ஸோ அதனால் நான் வந்து லைக் எங்கள் அப்பாவும் நீ ஸ்விம்மிங் பண்ணு அப்படின்னார். சரி, கொஞ்சம் லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, பிகாஸ் அந்த டைமில் வந்து ஸ்விம்மிங் பண்ணோம் லைக் அவ்வளோ யாருக்குமே தெரியாது, இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியும். ஸோ நான் இந்த நாங்கள் இருக்கிற ஏரியாலையும் லைக் அவ்வளோலாம் ஸ்விம்மிங்லாம் யாருக்கும் தெரியாது, எல்லாருமே வந்து இந்த அத்லெட்டிக்ஸ் ஃபுட்பால் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த ஸ்விம்மிங் ட்ரை பண்ணலாமேனு சொல்லிட்டு ஸ்விம்மிங் ட்ரை பண்ணேன். 6-7 இயர்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் சார். ஸோ இந்த இயர்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு லைக் அங்கே ப்ராக்டிஸ்ன்றதை விட லைக் பசங்கூட இருந்து என்ஜாய் பண்ணி ஜாலியாக பண்ணுறது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. லைக் ப்ராக்டிஸ் மேலே மேலே போக போக லைட்டாக பயம் வர ஆரம்பிச்சது. சரி, ஐயோ நம்ம இதை கண்டினியூ பண்ணணுமா, நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக இருப்பானுங்க. நம்ம இந்த ப்ராக்டிஸ் போனதுக்கப்புறம் ரொம்ப லைக் டயர்டாக ஃபீல் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் லைக் அந்த டீமில் வந்துட்டு ராபின் அப்படின்ற ஒரு கோச் தான் எனக்கு ஸ்விம்மிங்லாம் சொல்லிக் கொடுத்தது. இந்த மாதிரிலாம் லைக் நல்லா பெட்டராக பண்ணணும், என்னோடய ஃப்ளெக்சிபிலிட்டிலேருந்து எல்லாமே ஸ்ட்ரென்த்னிங்லாம் பெட்டராக ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து நான் வந்து இன்னொரு ஒரு ப்ரைவேட் ஸ்விம்மிங் ஃபூல் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன்னா நான் லைக் பெட்டராக ஷைன் ஆக ஆரம்பித்தேன். லைக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, லைக் எல்லாருமே என்னோட சீனியர்ஸ் அண்ட் பெட்டர் ஸ்விம்மர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது நான் வந்து லைக் ரொம்ப லோவாக இருந்த மாதிரி இருந்தது. நான் எப்படியாவது வந்து இந்த க்ரௌடில் வந்து ஒரு டாப்பில் இருக்கணும், நான் யார் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸில் நான் வந்து ஸ்டேட் மெடல் பண்ணேன். அப்போ வந்துட்டு லைக் எனக்கு கை கொடுத்தது எல்லாமே என் சீனியர்ஸ் அண்ட் ஆல்சோ என் கோச் கிரீஷ். எங்களுக்கு லைக் எவ்வளோ தான் வந்து அவர் எங்களை அடித்தாலும் சரி உதச்சாலும் சரி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய எஃபர்ட் கரெக்டாக கொடுப்பாரு. பிகாஸ் கோச் நான் வந்து லைக் எப்பயுமே வந்து ரொம்ப பாசமாக அன்பாக இருந்தால் எல்லாராலையும் எடுத்துக்க முடியாதது. அவர் எங்களை எப்போ எங்கே எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்து எங்களை ஒரு பெட்டர் பொசிஷனில் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ ஆல்சோ லைக் 2 இயர்ஸில் ஸ்டேட் மெடல் பண்ணேன். ஆல்சோ லைக் 3rd இயரில் நேஷனல் மெடலே பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஷைன் ஆச்சு. அப்புறம் கொரோனா வந்தது. ஸோ அந்த டைமில் எதுவும் பண்ண முடியல. பட் ஆனால் எங்களை எப்பயுமே வந்து இந்த ஸ்ட்ரென்தனிங்காக மெரினா பீச்சில் ரன் பண்ணுறது, சீல ரன் பண்ணுறது, சீ ஸ்விம்மிங் போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இங்கே ஸ்விம்மிங் ஃபுல்லாக பண்ணுறதை விட சீ ஸ்விம்மிங் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நான் அந்த ஸ்விம்மிங் விடலை. நானே விடணும்னு நினச்சா கூட நான் ஆல்சோ லைக் ஒரு 6 மந்த்ஸ் வந்து நான் பிரேக் எடுத்தேன். ஆனால் ஸ்விம்மிங் இல்லாமல் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி லைக் எதையோ நான் இழந்த மாதிரியோ, ஏதோ டைமே ஓடாத மாதிரியோ, ஏதோ ஒன்று நம்மளை விட்டு போன மாதிரியோ ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சது. ஸோ திருப்பி கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு மட்டும் தெரிஞ்ச செக்டர் எல்லாருக்குமே தெரியணும்னு சொல்லிட்டு கோச்சிங் பண்ண ஆரம்பித்தேன்.
2: ஸோ அதாவது இதை வந்து ஒரு விளையாட்டை மட்டும் பார்க்காம உங்கள் வாழ்க்கை முறையோடு நீங்கள் நினச்சிக்கிட்டு தான் சொல்கிறீங்க. அடுத்ததாக இப்போ உங்களுடைய இந்த பயணத்தில் ரொம்ப யங் ஏஜ்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ஜேர்னி எப்படி இருந்துச்சு? உங்களுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் அச்சீவ்மெண்ட்ஸ் இதை பற்றின விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்
3: சார். நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பண்ண ஆரம்பித்தது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த டைமில் ஸ்கூல் தான் படிச்சிருப்போம். மார்னிங் 5:30 வந்து ரெடி ஆகணும்னா லைக் நான் ஒரு 4:30 ரெடி ஆகிருக்கணும். ரெடி ஆகி நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி 5:30 வரணும். ஸ்விம்மிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி லைக் கஞ்சி வாழைப்பழம் லைக் இந்த மாதிரி நிறைய லைக் ஃப்ரூட்ஸ் போட்டால் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஸ்கூல் வரணும். ஸோ இங்கே டெய்லி வேன் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு திருப்பி ப்ராக்டிஸ்

3:30 இங்கே ஸ்கூல் முடியுதுன்னா திருப்பி 4:00 நான் அங்கே ஸ்விம்மிங் ஃபுல்லில் ரீச் ஆகிருக்கணும். இங்கேருந்து வேனில் போகும்போதே அங்கே நான் லைக் ஸ்டெப் இன் பண்ணிவிடுவேன். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுப்பேன், அம்மா திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்தோன்னே 5:00 திருப்பி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனவொடனே லைக் நல்லா ப்ராக்டிஸ் போகும் சார், எனக்கு ஒரு 8:30 வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் போகும். 9:00 திருப்பி வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1 hour 1.5 hours படிக்கணும். படிச்சுட்டு திருப்பி ஒரு 11:00 வந்து திருப்பி தூங்கணும். தூங்கி திருப்பி மார்னிங் வந்து 4:30 எழுந்திக்கணும். ஸோ இதுவே வந்து ஒரு ஷெடியூலாக இருந்தது. எனக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாக இருக்கும், என்னடா இவங்க ஜாலியாக இருக்காங்களே, வீட்டுக்கு போய் விளையாடுறாங்களே, ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இருக்காங்களே, நம்மளால அப்படி இருக்க முடியலையே. நானே என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சொல்லியிருக்கேன், டே கிடைக்கிற டைமில் தூங்குங்கடா, எனக்கு தூங்கமே வரலடா, தூங்கமே டைம் இல்லடா, நீங்கள் போய் தூங்குங்கடா. அவங்க வந்து அது ஒரு மாதிரி லெத்தாச்சிக்காக எடுத்துப்பாங்க, டே நான் போய் விளையாட தாண்டா போகிறேன், நீ என்னடா சொல்ல அப்படின்னு. இந்த ஸ்விம்மிங்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மில்லி மைக்ரோ செகண்ட் கூட ரொம்ப ஒரு முக்கியம். நாங்கள் அந்த ஒரு 100 meters பண்ணுறோன்னா எங்களுக்கு டைம் வந்து 1:30 தான் இருக்கும். ஸோ இதில் நாங்கள் வந்து ஒரு 1:20 seconds நாங்கள் முடித்தால் தான் வந்துட்டு எங்களுக்கு அந்த ஒரு 10 seconds ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்தோன்னா ஒரு 5 minutes கிடச்சா கூட போதுமே, கொஞ்ச நேரம் தூங்கலாமே அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பார்த்து இந்த மாதிரி பண்ணணும்னு தோணலை. இந்த மாதிரி லைக் கொஞ்சம் ஜெலஸாக இருந்தது சார், நம்மளால இந்த மாதிரி பண்ணலையே அப்படின்னு. ஆனால் எங்கள் கோச்

0: ஒரு முக்கியம். நாங்கள் அந்த ஒரு 100 மீட்டர் பண்ணுறோன்னா எங்களுக்கு டைம் வந்து 1.30 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் நாங்கள் வந்து ஒரு 1.20 செகண்ட்ஸில் நாங்கள் முடித்தா தான் வந்துட்டு எங்களுக்கு அந்த ஒரு 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்தோன்னா ஒரு 5 மினிட்ஸ் கிடச்சா கூட போதுமே, கொஞ்ச நேரம் தூங்கலாமே அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பார்த்து இந்த மாதிரி பண்ணணும்னு தோணல. இந்த மாதிரி லைக் கொஞ்சம் ஜெலஸாக இருந்தது சார், நம்மளால இந்த மாதிரி பண்ணலையே அப்படின்னு. ஆனால் எங்கள் கோச் வந்துட்டு லைக் நல்லா மோட்டிவேட் பண்ணுவார். உங்கூட இருக்க பசங்களாம் வந்துட்டு 8 மணிக்கு எழுந்துட்டு 9 மணிக்கு ஸ்கூல் போகிறாங்க, ஆனால் நீ அப்படி இல்லை, நீ வந்து 4 மணிக்கு எழுந்து ரெடி ஆகிட்டு இங்கே ஒரு உன்னோட ஒரு மோட்டிவேஷனாக நீ வர, அது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். வின்டர் சீசன்லாம் சுத்தமாக பண்ணவே முடியாது சார். நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரோன்னா நம்ம தண்ணியிலேருந்து மேலே ஏஞ்சிக்கிறோம், அப்படியே புகை வரோம் உடம்புலேருந்து. நாங்கள் அதுக்கு நேராக பார்த்துருக்கோம், சும்மா நம்ம ஸ்டோரியில் தான் பார்க்குறோம் அப்படின்னு, கதையில் தான் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நாங்கள் நேரில் பார்த்துருக்கோம், அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு வருவோம் கோல்ட் லைக் வின்டர் சீசனில் அப்படியே நெருப்பலாக பறக்கும் எங்கள் மேலே. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். பட் ஆனால் லைக் பட்ட கஷ்டம் எதுவுமே வீண் போகலை அப்படின்ற ஒரு தாட் இருக்குது.
1: அடுத்தது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் அப்பா வந்து உங்களை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு, ஸோ நீங்கள் அந்த ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டீங்க. அடுத்ததா இதில் வந்து நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ சிஎம்ஸ் ட்ராஃபிலாம் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான அவென்யூவில் நீங்கள் எப்படி இணைஞ்சிங்க? இன்றைக்கி வெளியில் இந்த மாதிரி இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கவங்க வந்து நீச்சல் வீரராக இருக்காங்க, பட் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்துட்டு எப்படி இதை வந்து ஒரு கரியராக சூஸ் பண்ணிட்டு வரணும்னு தெரியாதவங்க எந்தெந்த அவென்யூஸை அப்ரோச் பண்ணணும், எந்தெந்த அக்ரிடிடேஷன் என்னென்ன சர்டிஃபிகேஷன் சார்ந்த விஷயங்களை வெரிஃபை பண்ணி அவங்க ஜாயின் பண்ணணும், இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்
0: சார். இப்போ வந்து நம்ம ஸ்விம்மிங்னா வந்து நம்ம இப்போ தமிழ்நாட்டில் எங்கே நல்லா இருக்குன்னா வந்துட்டு அண்ணா ஸ்விம்மிங் ஃபுல் விச் இஸ் SDAT அண்ட் ஆல்சோ வந்துட்டு வேலுச்சேரி, இங்கே ரொம்ப நல்லா இருக்குது சார். இங்கே வந்து லைக் கவர்மெண்ட் செக்டர் தான், பட் ஆனால் இருக்கிற கோச்சஸ் எல்லாருமே லைக் ஃபாரினில் போய் அவங்களோட ட்ரைனிங்கை முடிச்சுட்டு தான் வந்து பண்ணுறாங்க. லைக் இப்போது இருக்கிற டாப் ஸ்டூடெண்ட்ஸும் இவங்க கிட்ட தான் இருக்காங்க. ஆல்சோ நமக்கு இது பண்ணுறதுனால கவர்மெண்ட் ஜாப்ஸ் கூட கிடைக்குது சார். இதுக்கு வந்துட்டு எப்படின்னா நமக்கு ஃபார்ம்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார். நம்ம பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டே லைக் ஸ்டூடெண்ட் அவங்களே வந்து அப்ரோச் பண்ணுவாங்க சார். என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இன்கம் டேக்ஸில் இருக்காங்க, ரயில்வேஸில் இருக்காங்க, ஆல்சோ போலீஸில் இருக்காங்க, எஸ்ஐயா இருக்காங்க. ஸோ நிறைய கவர்மெண்ட் செக்டர்லேயே இருக்காங்க சார் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்து நான் இங்கே ஸ்விம் பண்ணேன்னா ஸ்டேட்டர்ஸ் வந்து யார் வேணுமோ பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சார். ஸோ இதில் யார் வேணுமோ பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் பண்ணுறாங்க, அதாவது 3 மெடல்னா லைக் கோல்டு சில்வர் ப்ரான்ஸ்னா கோல்டன் சில்வர் ப்ளேஸ் பண்ணுறவங்க வந்து நேஷனல்ஸ் வந்து செலக்ட் ஆவாங்க. ஸோ இந்த செலக்ட் ஆகிறவங்க நேஷனல்ஸ் லைக் எங்கள் நாங்கள் ஒடிசா, புவனேஸ்வர், விஜய்வாடா, விசாக் சம்திங் இந்த பிளேஸ்லாம் நாங்கள் வந்து நேஷனல்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லலாம் வந்து நம்ம இங்கே நேஷனல்ஸில் லைக் இயர்லி 2x வந்துட்டு நமக்கு இந்த ஸ்டேட் மீட் நடக்கும் சார். ஸோ லைக் எவ்ரி பார்ட்டிசிபென்ட் லைக் இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து 2 பேர் அதாவது கோல்டு அண்ட் சில்வர் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: அடுத்ததான் இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது பொதுவாக வந்து இந்த ஹெல்த்தை வந்து ரொம்ப முக்கியம் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸுக்குமே. இந்த ஸ்விம்மிங்ன்றதுக்கு ஆல்மோஸ்ட் அந்த டாப் ஆஃப் த ஃபிட்னஸில் இருக்கும். அந்த விஷயத்துக்கு நீங்கள் எப்படி வந்து உங்களோட மென்டல் ஃபிட்னஸ் ஆஸ் வெல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சின்ன வயசுலேருந்து எப்படி இதை ட்ரெயின் பண்ணிட்டு வந்தீங்க, இதற்கான உங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட் சிஸ்டம் உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நீங்கள் சொல்கிறவங்க கோச் இவங்க எல்லாருமே வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்து நீங்கள் அந்த ரொட்டீனை வந்து கண்டினியூ பண்ணுறது ஹெல்ப் பண்ணாங்க, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்
0: சார். நம்ம ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு 25% தான், பட் முக்கியமானது 75% ஃபுட் மட்டும்தான். ஃபுட் நம்ம எப்படி கண்டெயின் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பாடி வந்து லைக் நமக்கு சப்போர்ட் பண்ணோம். ஸோ சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு அவ்வளோ தெரியாது, ஏன்னா எங்கள் வீட்லேயே தெரியாது, ஏன்னா எங்கள் ஃபேமிலிலேயே நான் தான் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் அட்டன் பண்ணது. ஸோ வந்துட்டு நார்மலாக ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் போக போக எங்கள் வீட்லேயே வந்துட்டு லைக் அட்மாஸ்ஃபியரை பார்த்து லைக் பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த மாதிரி தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி வந்து அவங்களும் வந்து எனக்கு இந்த சத்து மாவு கஞ்சி, கிரேப்ஸ், லைக் ஃப்ரூட்ஸ், எல்லா ஃப்ரூட்ஸும் கரெக்டாக ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வெளியே வந்தேன்னா எனக்கு ஒரு பேக் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் இருக்கும் சார், அந்தளவுக்கு பசியும் இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் கஞ்சி, கஞ்சி சத்து மாவு கஞ்சி, கூழ் இதுதான் சார் நாங்கள் குடிச்சிருந்தது.
1: அடுத்தது இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லும்பொழுது வந்து உங்களோட பர்சனல் லைஃபையும் இந்த ஸ்போர்ட்ஸ் லைஃபையும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பட் நான் வந்து அதுக்கான ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன், அதே மாதிரி எனக்கு அந்த மோட்டிவேஷன் ஃபேக்டர்லாம் கிடச்சதுன்னு சொன்னீங்க. இன்றைக்கி யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஒரு மிஸ்ட் அவுட் ஃபீலிங், நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கு போனால் வந்து இந்த பர்சனல் லைஃபை நம்ம இழந்துருவோம் அப்படின்ற ஒரு மிஸ்ட் அவுட் ஃபீலிங்கில் இந்த கேமை பர்சீவ் பண்ணாமல் இருக்காங்கன்னா அவங்க எந்த மாதிரி மோட்டிவேஷன்லாம் எடுத்துக்கணும்னு சில டிப்ஸ் கொடுங்களேன்
0: சார். நம்ம இந்த வயசில் தான் இந்த ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கணும், அந்த வயசில் தான் கற்றுக்கணும், சின்ன வயசே இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு கிடையாது சார். இப்போது நான் இப்போ ஸ்விம்மிங் பண்ணுறேன்னா எனக்கு இப்போ 20 இயர்ஸ் ஆகுது சார். இப்போ நான் 20 இயர்ஸில் நான் ஸ்விம்மிங் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, என்னால் 25 இயர்ஸ் கூட நம்ம வேறு ஒரு ஸ்போர்ட்ஸ் பாக்ஸிங் கற்றுக்கலாம், ஃபுட்பால் கற்றுக்கலாம், கிரிக்கெட் கற்றுக்கலாம். ஏஜ் டசன்ட் மேட்டர் சார். நம்ம வந்து எந்த ஸ்போர்ட்ஸில் எப்போது லைக் மோட்டிவேஷனாக இருக்கும் தான், ஃபிசிக் மட்டும் நம்ம எப்பயுமே மெயின்டைன் பண்ணிக்கணும் சார். நம்ம ஃபிசிக் தான் நமக்கு எப்பயுமே வந்து ஒரு மோட்டிவேஷனு, நம்ம எப்படி அட்ராக்ட் இருக்கும் லைக் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட மைண்டும் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் சார், நான் வந்து சின்ன வயசுலேருந்து என் உடம்பு ரொம்ப மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தேன், எனக்காக இல்லைன்னா கூட என்னோட கான்ஃபிடென்டே அதுவாக தான் இருந்தது சார். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணி என்னோட ஃபிசிக் அண்ட் ஃபுட் எல்லாமே மெயின்டைன் பண்ணி நான் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு மற்றவங்க மாதிரி இல்லாமல் நான் பெட்டராக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000 பேரில் நம்ம ஒருத்தர் ஸ்டேஜ் ஏறி போய் நம்ம மெடல் வாங்கும்போது

0: அது ஒரு மாதிரி ப்ரௌடாக இருந்தது சார். அந்த ப்ரௌட்னஸ் நான் எப்பயுமே இருக்கணும்னு நான் வந்து மெயின்டைன் பண்ணேன். ஆல்சோ நான் ஃபஸ்ட்டு வாங்கின மெடல் ஃபோட்டோஸ் கூட என் வீட்டில் இருக்குது சார்.
1: ஸோ அந்த ரெகக்னிஷன் தான் வந்து உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனல் ஃபேக்டர்.
0: கண்டிப்பாக சார்.
1: ஸோ எல்லாருமே அதை நோக்கி பயணிக்கணும். கண்டிப்பாக உங்களோட அட்வைஸாக இருக்குது.
0: கண்டிப்பாக.
1: வேற அடுத்தது வந்து இப்போ இந்த ஸ்விம்மிங்கில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு.
0: ஆமாம் சார்.
1: மென் விமன் அதை தாண்டி அந்த ஒவ்வொரு டிவிஷன்லையுமே நிறைய அந்த லென்த் நீங்கள் சொன்ன மாதிரி.
0: ஆமாம் சார்.
1: 100 மீட்டர்லாம் இருக்கு. இதில் என்னென்ன வகைப்பாடுகள் இருக்கு, நீங்கள் எது இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்
0: சார். ஸ்விம்மிங்கில் பொறுத்த வரைக்கும் 50 மீட்டர், 100 மீட்டர், 200 மீட்டர், ஆல்சோ 400 மீட்டர், 800 மீட்டர் அண்ட் 1500 மீட்டர் இந்த டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது சார். நான் வந்து ஸ்ப்ரிண்டர். நான் 50s, 100s, and 200s பண்ணுவேன். என்னோட மெயின் ஈவெண்ட்ஸ் எதுனா 50 மீட்டர் பிரஸ்ட்ரோக், 100 மீட்டர் பிரஸ்ட்ரோக், 200 மீட்டர் பிரஸ்ட்ரோக் and 200 மீட்டர் IM. நான் இதில் தான் வந்து நான் மெடல் செக்யூர் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த 100 மீட்டர் பிரஸ்ட்ரோக்கில் வந்து கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன் ஸ்டேட்டில். 50 மீட்டர் பிரஸ்ட்ரோக்கில் வந்து சில்வர் மெடல் பண்ணியிருக்கேன். அண்ட் IM-ல வந்துட்டு 200 மீட்டர் IM-லையும் வந்துட்டு நான் வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். 400 மீட்டர் IM-ம் இருக்குது சார், அதுலேயும் நான் மெடல் செக்யூர் பண்ணியிருக்கேன் யூனிவர்சிட்டி மீட்டில்.
1: அடுத்து தான் இந்த நீச்சலுக்கு வந்து இந்த ப்ரீத்திங் டெக்னிக் வந்து ரொம்ப முக்கியம்.
0: ஆமாம்.
1: அதற்கு உங்களோட டிப்ஸ் என்னென்ன இருக்குது
0: சார்? ஸ்விம்மர்ஸாக இருக்கணும்னா வந்துட்டு நம்ம நினைப்போம் ப்ராக்டிஸ் அண்ட் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. நம்ம ஸ்விம்மிங் ஃபுல்லில் பண்ணுறதை விட அவங்க ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி போயாவது ஒரு கடலில் ஸ்விம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க சார். ரொம்ப இதில் எப்படி பண்ணுறோமோ அதில் 10 மடங்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது தண்ணியோட ப்ரெஷராக இருக்கட்டும் சரி, தண்ணியோட டிஃப்ரெண்ட்டே ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்ம இங்கே இந்த ஸ்விம்மிங் ஃபுல்லில் நாங்கள் ஒரு பர் செஷன் வந்துட்டு ஒரு 4000 to 5000 kilometers ஸ்விம் பண்ணுறோன்னா அங்கே நம்ம ஒரு 2000 மீட்டர் பண்ணாலே நமக்கு அது ஒரு 10,000 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அந்த உப்பு தண்ணி வந்து நமக்கு ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லைக் சீல ஸ்விம் பண்ணுறது லைக் ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம ஸ்டாமினாக்கு.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நீச்சல் விளையாட்டு வீரர் ஹெச் சுதர்ஷன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில். கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக கிருஷ்ணகிரியில் 112.8 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸில் இருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை 37.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளியில் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை 21.5 டிகிரி செல்சியஸ் ஈரோடு, கரூர் பகுதிகளில் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35.5-36 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் 12.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அடுத்த 7 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய ராயலசீமா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள், இதர தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. கொடைக்கானல் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும். சாமனப்பள்ளி 11 சென்டிமீட்டர், மாதனூர், உளிப்பெண்டா, ஆண்டியப்பனூர் 8 சென்டிமீட்டர், சாலிநாயனப்பள்ளி, போகனப்பள்ளி, ஓசூர், நல்லூர், கொட்டாமிட்டா, ஒடுகத்தூர், ஆலங்காயம் 7 சென்டிமீட்டர், மேலாலத்தூர், தேன்கனிக்கோட்டை, ராசிபுரம், கிருஷ்ணகிரி, குடியாத்தம் 6 சென்டிமீட்டர், ஓசூர், பேரையூர், நெடுங்கல், கரூர், புதுச்சத்திரம், எடப்பாடி, ஆம்பூர், மாரண்டப்பள்ளி 4 சென்டிமீட்டர். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.

நேரம் 3 மணி. நமது ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோ ஹெட்ஸில் பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திக்கலாம் மாலை 5 மணி 27 நிமிடத்தில் மாலை ஒளிபரப்பில். வணக்கம்.

நேரம் 5:29. மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

இனிமையாக பேசி இல்லை என்று சொல்லாது பொருள் உதவி செய்யும் அரசன் புகழோடு இந்த உலகில் தான் நினைப்பதையெல்லாம் சாதிப்பான். குறள் எண் 387, அதிகாரம் இறைமாட்சி.

இனிமையாக பேசி இல்லை என்று சொல்லாது பொருள் உதவி செய்யும் அரசன் புகழோடு இந்த உலகில் தான் நினைப்பதையெல்லாம் சாதிப்பான். குறள் எண் 387, அதிகாரம் இறைமாட்சி.

0: நேரம் 5:36 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரத்தெஞ்சல்.
1: என் மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்லை. வெறுமையா இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு, சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைன்னா.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம்.

கொழும்பை போலமனம் திருகி தேடி வரும் தாண்டவம். ஊழி கத்தடிக்க ஆழி குத்தடிக்க அகிலம் நடுங்கிவிடும் தாண்டவம். பாவம் செய்தவனை கோபம் கொண்டு ஒரு சாபம் தீர்க்க வரும் தாண்டவம். தர்மம் காக்கும்

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீ.
2: நேரமலை 6 மணி, ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் இனி கேட்க இருக்கின்றோம் நமது வானொலியில் இனி வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக நிகழ்ச்சியும் நேரமும். இன்று செப்டம்பர் 16 புதன்கிழமை, இந்த அற்புதமான நாளில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம்பெற காத்திருக்கின்றது என்றால், மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 ஒரு பட பாடல்கள், இதில் இன்று மனுநீதி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரத்தென்றல், 7:10 ராணிப்பேவட்டை மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் எம் சுமன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து

மின்னஞ்சல் ஆகும். 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். இதில் நாற்று பண்ணை உற்பத்தி குறித்து மதுரை தத்தநேரி நாற்று உற்பத்தியாளர் அர்ச்சனா அவர்களுடன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் உடன் பங்கேற்கிறார் ஆர்.பி. பரிமளாதேவி அவர்கள்.

0: 8 மணிக்கு ஜப்பானில் நடைபெற உள்ள 2026 26வது ஆசிய கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 ஒரு சிறப்பு நேரலை காத்திருக்கின்றது. 8:45 மதுரத்தன்றால், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லிஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:30 அரங்கிசை சென்னை அஞ்சலாக. இதில் ஜே டி ஜெயராஜ் கிருஷ்ணன் மற்றும் ஜெயஸ்ரீ ஜெயராஜ் இரட்டையர் வாசிக்கும் வீணை, திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்களின் மிருதங்கம், எஸ் சங்கர் அவர்களின் கதம் இசை ஆகியன கேட்டு மகிழலாம். 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லிஞ்சல், 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு இனிமையாக நிறைவு பெற்று மறுநாள் காலை மணி 5:45 ஒலிபரப்பு துவங்கும். இவையாவும் நமது வானொலியில் இன்று. இனி வளம் பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை கேட்டோம் நிகழ்ச்சி நேரம். நேரம் மாலை 6:03.
1: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
2: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.
3: வணக்கம், நான் ஆசர் பேசுறேன்.
4: ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆச, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆச.
3: வானொலி இசையும் தமிழும் காட்டின் மொழியில் நம் இதயங்களில்.
4: மனசில
3: கேளுங்கள். வாழ்த்துக்கள்.
0: நேர்மலை 6:04 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனி கேட்க இருக்கின்றோம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில் நேயர்களை காத்திருங்கள். ஆகாஷ்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமலை 6:10:30 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ் நேர்களை நாம் இந்த அற்புதமான மாலை பொழுதில் கேட்க சிக்கின்றோம். ஒரு பட பாடல்கள் இன்று என்ன திரைப்படம் அப்படின்னு அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இன்றைய திரைப்படம் மனு நீதி திரைப்படம்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

இருக்கு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சையம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மா பாலம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தளவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம்: மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்துமிடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.

0: இதுவரை கேட்டோம் ஒருபட பாடல்கள். தொடர்வது மாநில செய்திகள் சென்னை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தொழிலாளர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 50 மேற்பட்ட வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பாங்காக் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் நித்யா மணி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியத்தில் இணைக்கப்படுவார்கள் என்று கூறினார். இதற்கிடையே மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு தொழிலாளர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பை வலுப்படுத்திட உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை முன்கூட்டியே எட்டுவதற்கும் இது உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவின் மூலம் 50 முதல் 1 தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று சென்னையில் உள்ள மண்டல வருங்கால வைப்பு நிதி ஆணையாளர் திரு விஜய் ஆனந்த் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான இபிஎஃப்ஓ பயனாளிகளின் ஊதிய உச்சவரம்பு 15,000 ரூபாயாக இருந்தது. தொழிலாளரின் சார்பில் 12%, நிறுவனத்தின் சார்பில் 12%, மத்திய அரசின் சார்பில் 1.16% பங்களிப்பு செய்யப்பட்டது. இதன் மூலம் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பு அவர்களின் சேமிப்பிற்கு 8.25% வட்டி மற்றும் இறப்பு காப்பீட்டு ஆகிய சமூக பாதுகாப்பு நலன்கள் கிடைத்து வந்தன. 25,000 ரூபாய் வரை ஊதியம் பெறும் தொழிலாளர்களும் இபிஎஃப்ஓ திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படுகின்றனர். இந்த முடிவின் மூலம் சுமார் 50 முதல் 1 வரையிலான புதிய பயனாளிகள் பயன்பெறுவார்கள்.
1: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் 30 மேற்பட்ட வேட்புமனுக்களும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் 20 மேற்பட்ட வேட்புமனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றின் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை விலக்கிக் கொள்ள 19 கடைசி நாளாகும். இந்த 2 தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6 வாக்குப்பதிவு நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை 9 மேற்கொள்ளப்படும். டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை தவேக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாநிலத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார். இதுவரை 15,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 9 உயிரிழந்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் டெங்கு பரவல் தீவிரமாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் கொசு ஒழிப்பு பணிகளை தவேக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் தொடர் மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்கள் ஏற்றுக்கொள்ளும் திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும், தனியார் பேருந்துகளுக்கு கட்டண நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தெற்கு உள் கர்நாடகம் முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக

0: இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், விழுப்புரம், சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வட்டியும் இருக்கக்கூடும்.
1: சர்வதேச பின்னலாடை கண்காட்சி இன்று திருப்பூரில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் 50க்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்திய சர்வதேச பின்னலாடை சங்கத்தின் சார்பில் 53வது சர்வதேச பின்னலாடை கண்காட்சி இன்று தொடங்கியது. இந்த ஆண்டு கண்காட்சியின் மைய கருப்பொருளாக செயற்கை இலை ஆடைகளில் புதுமை மற்றும் நிலையான வளர்ச்சி மூலமாக ஃபேஷனின் எதிர்காலம் என்பது. இந்த கண்காட்சி இன்று முதல் 18ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. கண்காட்சியில் திருப்பூருடன் சேர்த்து கோவை, ஈரோடு, கரூர், சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு முக்கிய ஜவுளி உற்பத்தி மையங்களைச் சேர்ந்த ஆடை தயாரிப்பாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் 50 ஸ்டால்கள் அமைத்துள்ளனர். இந்த கண்காட்சி பின்னலாடை துறையில் ஈடுபட்டுள்ள உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் வணிகர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளவும், சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும், வணிக தொடர்புகளை வலுப்படுத்தவும் முக்கிய மேடையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
1: சாலை பாதுகாப்பை வலியுறுத்தும் உலக சாதனைக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருச்செங்கோட்டில் இன்று நடைபெற்றது. 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஹெல்மெட் அணிந்த உருவத்தில் நின்று இந்த சாதனையை படைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மாணவ மாணவிகள் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு, சாலை பாதுகாப்பு, பொறுப்பான வாகனம் ஓட்டுதலை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண் ஒருவர் தலைக்கவசம் அணிந்து வாகனத்தை ஓட்டிச் செல்வது போன்ற வடிவத்தில் தேசிய மாணவர் படை பயிற்சி மைதானத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் 3000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் தலைக்கவசம் அணிந்த உருவத்தில் நின்று வேர்ல்ட் ரெக்கார்டு உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். மாணவ மாணவிகள் காட்சி அளித்த இந்த நிகழ்ச்சியை பொதுமக்கள் ஏராளமானோர் பார்வையிட்டனர். மேலும் மத்திய அரசு சாலை விபத்துகளில் வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் 50% குறைக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு வரும் நிலையில் மாணவ மாணவிகளின் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் கவர்ந்தது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் GPS கருவி பொருத்தப்படாத கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உரிமம் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் எச்சரித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு விற்பனையை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் விசூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் பாரதியார் உண்டு உறைவிட சிறப்பு பயிற்சி பள்ளியில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருவாரூர் மாவட்டம் பருத்தி கோட்டையில் வயல் விழா மற்றும் விவசாயிகள், விஞ்ஞானிகள் கலந்துரையாடல் கூட்டம் இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து விதிமீறல்களுக்கான மின்னணு செலான் அபராதங்கள் குறித்த விவரங்களை பொதுமக்கள் எளிதாக அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக 15 இடங்களில் அழைப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை சென்ட்ரலில் இருந்து ஜோத்பூருக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை செவ்வாய்க்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பாங்காக்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால், நித்யா மணி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 10-12, 11-3, 11-5, 11-7 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜங் டேயாங், கிம் இன்சியோ இணையை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆகாஷ் பாலும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் நித்யா மணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 to 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தொழிலாளர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 50க்கும் மேற்பட்ட

சம்பந்தப்பட்ட வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பாங்காக் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் நித்யாமணி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்மலை 6:40 நிமிடம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் நாம் கேட்க இருக்கின்றோம். இது மதுரை தென்றல்,

0: வைகை வடகரை சாலை கபடி ரவுண்டானா அம்மா பாலம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை தென்கரை சாலை சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தளவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னகுடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம். மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். கியூஆர் கோட் மூலம் நிறுத்துமிடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு, அனுமதி சீட்டு உள்ள விஐபி வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறும் நாள் 17/9/2026 ஆவணி 31 வியாழக்கிழமை. நேரம் காலை 7:40 முதல் 8:10 அன்று அதிகாலை 3:35 மங்கள இசை, 4 முதல் 5:45 வரை விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், 12 கால யாக வேள்வி, திரவியாகுதி, பூர்ணாகுதி, தீபாரதனை, யாத்ராதானம், கலசங்கள் புறப்பாடு. காலை 7:40 அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தங்க விமானங்கள் மற்றும் ராஜகோபுரங்கள் சமகால மகா கும்பாபிஷேகம். காலை 7:55 மூலவர் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் மகா கும்பாபிஷேகம். காலை 8:10 மூலவர் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சுவாமி மகா கும்பாபிஷேகம். உடன் மகா தீபாரதனை பேரொளி வழிபாடு, திருநீறு திருவமுது பிரசாதம் வழங்குதல். நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நிகழ்வு குறித்த அறிவிப்பு.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோ ஹெட்ஸில் இனிதே தொடங்குவது மதுரத்தெஞ்சல். இசைக்கும் பாடல் உனக்கும் எனக்கும் படத்திலிருந்து.
1: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
2: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்வது மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: 10 நிமிடம் ஆகாஷ்வாணி. இன்று இடம்பெறுவது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன்.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் இணைந்து தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட கம்பெனியினர் கலந்து கொண்டு ஆட்களை தேர்வு செய்தனர். தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் பணி நியமன ஆணைகளை கிடைப்பது மட்டுமே வெற்றி அல்ல, கிடைக்கும் வேலையை இன்றைய நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்றாற்போல திறன்பட பணியாற்றி புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதே வெற்றி என்றார். மேலும் இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அரக்கோணத்தில் விரைவில் புதிய தொழில் பூங்கா அமைக்க முதல்வரிடம் கோரிக்கை வைப்பதாகவும் தெரிவித்தார். இந்த முகாமில் துறை சார்ந்த அலுவலர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டத்திற்குட்பட்ட கீழாந்துறை கிராமத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து முகாமில் பங்கேற்ற பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் நேரடியாக பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர், மக்கள் தொடர்பு திட்ட முகாம் என்பது பொதுமக்களுக்கும் அரசுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்கவும் நேரடியாக வரக்கூடிய மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணும் முகாமாக இருக்கும் என தெரிவித்தார். மேலும் இன்றைய முகாமில் மொத்தம் 416 மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் 328 மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 88 மனுக்கள் மீது 1 மாதத்திற்குள் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து முகாமில்328 பயனாளிகளுக்கு 4,94,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் வழங்கினார். ராணிப்பேட்டை நகராட்சி மற்றும் அம்மூர் பேரூராட்சி ஆகிய 2 இடங்களில் நகர்ப்புற பசுமையாக்கல் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடும் பணியை மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். முதலாவதாக அம்மூர் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் மலர் செடிகள் நடும் பணியை பள்ளி மாணவர்களுடன் இணைந்து மலர் செடிகளை நட்டு வைத்தார். அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை சந்தை பகுதியில் பள்ளி மாணவர்களுடன் மரக்கன்றுகளை நட்டு மரக்கன்றுகள் நடும் பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள், பள்ளி மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டம் வாழைப்பந்தல் கிராமத்தில் உள்ள தனியார்

0: திருமண மண்டபத்தில் இந்திய அரசு ஜவுளித்துறை அமைச்சகம் மற்றும் கைத்தறி அபிவிருத்தி ஆணையர் அலுவலகம் சார்பில் விக்ஷத் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டத்தின் கீழ் நெசவாளர்களுக்கு தறி உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து தேசிய கைத்தறி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தனியார் கைத்தறி நெசவாளர்களுக்கு 90% மானியத்தில் நவீன கைத்தறி உபகரணங்கள் உள்ளிட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர், நெசவு தொழில் என்பது பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கொண்ட முக்கியமான தொழில் என தெரிவித்தார். மேலும் திமிரி வட்டத்தை வளர்ச்சி வட்டமாக மாற்றும் நோக்கில் நெசவாளர்களின் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான நவீன உபகரணங்கள் வழங்கப்படுவதாகவும், வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகளை முறையாக பயன்படுத்தி உற்பத்தி திறன், நெசவு பொருட்களின் தரம் ஆகியவற்றை உயர்த்தி வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் நெசவாளர்களின் தொழில் வளர்ச்சி மற்றும் அவர்களது குடும்பங்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து துணை நிற்கும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். சோளிங்கர் நகராட்சி பகுதிகளில் மத்திய மாநில அரசின் தூய்மையை பாதுகாக்கவும் குப்பைகளை முறையாக சேகரித்து மறுசுழற்சி செய்வதை ஊக்குவிக்கவும் பல்வேறு விழிப்புணர்வுகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பொதுமக்கள் அதிகம் கூடும் சோளிங்கர் பேருந்து நிலைய வளாகத்தில் குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவது குறித்து விழிப்புணர்வு சுவர் ஓவியம் வரையப்பட்டது. இதில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் மின்னணு கழிவுகள் உள்ளிட்ட குப்பைகளை தனித்தனியாக பிரித்து வழங்குவதன் அவசியம் குறித்து விளக்கமாக.
1: இதுவரை நீங்கள் கேட்டது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாகிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக ஊடகத்தில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதம் பயணியர் வாகனங்கள் விற்பனை 439,000 அதிகரித்தது என்றும், இருசக்கர வாகனங்களின் விற்பனை 20 லட்சமாக அதிகரித்தது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை மத்திய அமைச்சரவை உயர்த்தியுள்ளது தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான உச்சவரம்பை 15,000 லிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு நாளை முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். இதன்படி 20க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனங்களுக்கு இது பொருந்தும் என்றும் அவர் தெரிவித்தார். 25,000 வரை ஊதியம் பெறுபவர்களுக்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பங்கு 12%, தொழிலாளர்களின் பங்கு 12%, மத்திய அரசின் பங்கு 1.16% இருக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் அவர்களின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக 50 லட்சம் முதல் 1 கோடி வரையிலான புதிய தொழிலாளர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியத்தில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாகிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தின் ஏக்தா நகரில் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இவ்விருதினை அவருக்கு வழங்க உள்ளதாக மத்திய அரசின்

செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. கன்னட திரைத்துறையில் முத்திரை பதித்த அனந்த் நாகிற்கு இந்த விருது வழங்கப்படுவதாகவும் இதற்காக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். ஊரகப் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் துப்புரவு பணிகளை டிஜிட்டல் முறையில் கண்காணிப்பதற்கான வசதியை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் அறிமுகம் செய்துள்ளார். இது தொடர்பாக மாநில அரசுகளோடு காணொலி வாயிலாக நடத்திய ஆய்வுக் கூட்டத்தின் போது அவர் இதனை அறிமுகப்படுத்தியதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஊரகப் பகுதிகளில் துப்புரவு பணிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூட்டானுடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர் இன்று திம்புவில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு லியான்போ துங்கியலுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். எரிசக்தி, வர்த்தகம், கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு நாளையுடன் 3 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி சிறு குறு தொழில்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை கலைஞர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களின் ஏலம் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்னணு முறையில் இந்த ஏலம் நடைபெறும் என்று கூறினார். 1498 பரிசு பொருட்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பீகாரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு மேற்கொண்டார். வைஷாலி மாவட்டத்திற்குட்பட்ட திராசி, சராய்பூர் கிராமங்களில் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதோடு பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடினார். மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பீகார் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். கோரக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். சமூக விரோதிகளின் அச்சுறுத்தலுக்கு உத்தரப்பிரதேசத்தில் தற்போது இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். மேற்கு வங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான முதல்கட்ட களப்பணி 100% நிறைவடைந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இப்பணியினை வெற்றிகரமாக நிறைவேற்றிய ஊழியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்கு முன்னதாகவே இப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். திருமலை திருப்பதி கோவிலில் தரிசனம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீடு வசதி வழங்கப்படும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இன்று திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஆயுள் காப்பீட்டுக் கழகத்துடன் இணைந்து இந்த வசதி வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன்படி கோவில் தரிசனத்திற்காக வரும் பக்தர்கள் உயிரிழக்கும் பட்சத்தில் 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆதார் அடிப்படையில் ஆன்லைன் வாயிலாக இந்த காப்பீட்டு வசதி பக்தர்களுக்கு வழங்கப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார்.
கேரளத்தில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த

அதற்கான விரிவான அறிக்கை தயார் செய்யப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் செயலாக்கமே அரசின் வெற்றியாக கருதப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முதலீட்டிற்கு உகந்த மாநிலமாக கேரளத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு வி டி சதீசன் கூறினார். சிங்கப்பூர் தொழில் நிறுவனங்கள் தெலங்கானாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் தம்மை சந்தித்த சிங்கப்பூர் குழுவினரிடம் முதலமைச்சர் இக்கோரிக்கையை வலியுறுத்தியதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த சந்திப்பின் போது செமி கண்டக்டர் உற்பத்தி பிரிவை தெலங்கானாவில் தொடங்க சிங்கப்பூர் குழுவினர் விருப்பம் தெரிவித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். மேற்கு கொர்டோஃபான் மாகாணத்திற்குட்பட்ட அல் ஜாரா தங்கச் சுரங்கத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இடிபாடுகளுக்கிடையே பலர் சிக்கியுள்ளதாகவும் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். இதன் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் அவர்கள் கூறினர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாகத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. இப்போட்டிகளுக்கான வீரர்கள் ஏலம் கொச்சியில் அடுத்த மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாயிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாகத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25, தொடர்வது
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. பண்ணை செய்தியில் இன்று காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் ரேவதி அவர்கள்.
3: மதுரை ஒன்னு ரகம்னா வெள்ளை நிறமா இருக்கும், அப்படி என்டையர் பஞ்ச் மொத்தமா அப்படியே உருவி எடுத்துட வேண்டியது. இல்ல அதுக்குன்னு சின்ன கத்தி வச்சுக்கிட்டோம்னா அதை வச்சு நம்ம அறுவடை செஞ்சிடலாம். அறுவடை செஞ்சோம்னா தண்ணியில எல்லாம் முக்க கூடாது, எடுத்து நீட்டா வைக்கோல் ஒட்டின கழிவுகள் எல்லாம் அகற்றி ஓட்டைகள் போட்ட பாலித்தீன் பைகள்ல 80 காஜ் தடிமன் உள்ள விற்பனைக்கான கவர்ல போட்டு போட்டு ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அப்படி நம்ம எடுத்து அறுவடை செய்து நம்ம வந்து விற்பனை செய்யலாம். இது வந்து முதல் அறுவடை 22-25 நாளை முதல் அறுவடை செய்யலாம். அடுத்து இது மேலேயே தண்ணி தெளிச்சுட்டே இருக்கணும். அதே காளான் படுக்கையிலிருந்து உங்களுக்கு 1 வாரம் 7 நாள்லேருந்து 10 நாளில் 2வது அறுவடை கிடைக்கும். அப்பவும் வந்து உங்களுக்கு 1/4 கிலோ இல்லை 150 கிராம் கிட்ட வந்து அறுவடை கிடைக்கலாம். அப்புறம் அடுத்ததா 3வது அறுவடை. ஒரு காளான் படுக்கையில் நம்ம 1/2 கிலோ வைக்கோல் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதுல இருந்து சராசரியா 1/2 கிலோ காளான் நமக்கு கிடைக்கணும். முதல் அறுவடையில 100-150 கிடைக்கலாம், அடுத்த அறுவடையில வந்து 200 கிராம், 3வது அறுவடையில 100 கிராம் கிடைக்கலாம். இப்படி 3 அறுவடையும் சேர்த்தோம்னா 1/2 கிலோ அது சராசரியான மகசூல். இதே இது நல்ல பக்குவம் பண்ணோம்னா வைக்கோல் பக்குவப்படுத்துறது உள்ள கொட்டைகளை வெப்பநிலையும் ஈரப்பதமும் நல்லா பராமரிப்பதன் மூலம் அது 1 கிலோ வரைக்கும் அறுவடை எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது நம்ம செய்யற பராமரிப்பு மூலமா நமக்கு மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சராசரி ஈல்டு வந்து 1/2 கிலோ வைக்கோல் வந்து 1/2 கிலோ காளான் கிடைக்கணும். அதுதான் நம்ம சரியான பக்குவமா காளான் வளர்ப்பு செஞ்சிருக்கோம். இதுக்கு குறைவா இருந்ததுன்னா நம்ம வந்து சில தவறுகள் செய்திருக்கலாம், அதை நம்ம சரி பண்ணிக்க மூலம் நம்ம மகசூலை ஈட்ட முடியும். சராசரிக்கு

0: குறையக்கூடாது. ஏன்னா அது வந்து நம்மளோட தொழிலில் உள்ள லாபத்தை வந்து குறைக்கும். அதனால எதில் நம்ம வந்து வைக்கோல பதப்படுத்துறதுல தப்பா, இல்லை காளான் விதைகள் வாங்கின தரத்தில் தப்பா, அதை என்னன்னு கண்டுபிடித்து அதை சரி பண்ணிட்டோம்னா நமக்கு சரியான மகசூல் கிடைக்கும். இப்போ சிப்பி காளான் வளர்ப்பு வந்து பார்த்தீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் பேர் அப்படின்னா அதோட கலர் வெண்மை நிற காளான், கொடை வடிவத்துடைய காளான் அது பால் காளான். அதே மாதிரி அதை தண்டு வந்து அடிப்பகுதி வந்து தடிமனாக இருக்கும், தண்டு வந்து தடிமனாகவும் வெண்மை நிறமாகவும் கொடை வடிவத்திலும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய காளான் மாதிரி இருக்கும். அது மேல் நோக்கி வரும். சிப்பி காளான் பார்த்தீங்கன்னா காளான் படுக்கையிலேருந்து சைடில் தான் வரும், சைடில் அப்படி சிப்பியை வெடித்த மாதிரி இருக்கும், முத்துச்சிப்பி வடிவமாக இருக்கும். இது வந்து அப்படி இல்லை, தரையிலேருந்து மேல் நோக்கி கொடை வடிவத்தில் நல்ல இயற்கையாக கிடைக்கிற காளான் மாதிரி இருக்கும். சாப்பிடுவதற்கும் நல்ல என்னன்னா நமக்கு வந்து அறுவடை செஞ்சு 3 நாட்கள் வைத்திருந்து, அதாவது ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள் ட்ரேயில் வைக்கணும், 72 மணி நேரம் நம்ம வந்து அறுவடைக்கு பின்னாடி வைத்திருந்து விற்கக்கூடிய காளான். காளான் வகைகளே புரதச்சத்து அதிகமான உணவு தான். புரதச்சத்து மீந்த உணவுனா காளான் வகை உணவுகள், விட்டமின்கள் பி அண்ட் சி ஆகியவை உள்ளது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, கொழுப்பு குறைவு. இப்போ நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்கோம், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஆல்டர்னேட் ஃபுட்டாக இதை எடுத்துக்கலாம். இப்போ காளான்னா ஒரு ஸ்பெஷல் உணவு தான், நம்ம வந்து விருந்துகளுக்கு படைக்கக்கூடிய உணவாக தான் நமக்கு சொல்கிறோம் காளானை. நான்வெஜ் ஈக்குவலண்ட்டாக சரியான உணவாக இதுன்னு எடுத்துக்கிட்டால் காளான் சொல்லுவோம். அதில் சிக்கன் 65 மாதிரி பண்ணலாம், அதே மாதிரி காளான் பிரியாணி செய்யலாம், காளான் குருமா செய்யலாம். அதோட டேஸ்ட்டு அதோட சுவையும் மனமும் வந்து நான்வெஜ் ஈக்குவலாக இருக்கும். சூப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கறி சூப் மாதிரி தான் இருக்கும், அதனால தான் நம்ம விரும்பி உண்ணக்கூடியது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்மளோட ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்த்தோன்னா காளான் உணவு ஒரு சைனீஸ் லிட்ரேச்சர், நம்ம லிட்ரேச்சர்லாம் பார்த்தோம்னா விருந்துகளுக்கு படைக்கும் உணவாக தான் அதை சிறப்பான உணவாக கருதியிருக்காங்க. அதனால இது நல்ல உணவு.
1: இதுவரை இன்றைய பண்ணை செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்த தகவல் வழங்கினார் மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் ரேவதி அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது பண்ணை செய்தி.
2: நேரம் 7:30, தொடர்வது
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணும் மணியும். நிகழ்ச்சியின் முதலில் நாற்றுப்பண்ணை உற்பத்தி குறித்து மதுரை தத்தநேரி நாற்று உற்பத்தியாளர் அர்ச்சனா அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம்.
1: என்ன நர்சரி வச்சிருக்கீங்க?
2: பிளான்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். நாங்க ஒரு 3-4 இயர்ஸா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஒரு ஃபேமிலியா தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்ககிட்ட எல்லா பிளான்ட்ஸுமே இருக்கு. ஹெர்பல்ல இருந்து, இன்டோர்ல இருந்து, அவுட்டோர்ல இருந்து, மரக்கண்டுல இருந்து, நாட்டு மரம்னாலும் எங்ககிட்ட கிடைக்கும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கனாலும் உங்களுக்கு நாங்க பல்கா வெல்கம் கார்டு போட்டு உங்களுக்கு நாங்க வந்து கொடுத்துருவோம். டெலிவரி சார்ஜ் எல்லாம் போட்டு நாங்க கொடுத்துருவோம்.
1: இப்ப நர்சரி அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்ப நர்சரினு சொல்லும் போது என்னென்ன மாதிரியான மரக்கன்றுகள்? இப்ப சொன்னீங்க இன்டோர் அவுட்டோர் அப்படின்னு சொல்லிட்டு, இன்டோர் அப்படின்னு சொல்லும் போது அதுல முக்கியமா என்னென்ன செடிகள்லாம் வளர்க்கலாம்?
2: இன்டோர்ல வந்து குரோட்டன்ஸ் ஐட்டம் கொஞ்சம் வரும். ஜேடு வைக்கலாம், ஸ்பைடர் பிளான்ட் வைக்கலாம், புஷ் அரேலியான்னு ஒரு டைப் இருக்கு, அது வைக்கலாம். அப்புறம் இன்

0: பூக்குள்ளே பூ பூக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா பீஸ் லில்லி வைக்கலாம். பீஸ் லில்லி உங்களுக்கு பூவும் பூக்கும். அந்த மாதிரி நீங்கள் அதையும் இன்டோரில் வச்சுக்கலாம்.
1: இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே செடி வளர்க்குறதுனால என்ன நன்மைகள் இருக்கும்? எதுக்காக மக்கள் இதை வந்து வளர்க்கணும் வீட்டுக்குள்ளே?
0: வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சில செடிகள் வந்து எப்படின்னா கொசு வரட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது கொசு வராது வீட்டுக்குள்ளே அந்த ஸ்மெல்லுக்கு. இன்னொன்று வந்து ஒரு ஒரு பிளான்ட் வந்து ஆக்சிஜன் நம்மளுக்கு வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். அதுக்காண்டி வந்து ஸ்னேக் பிளான்ட் அந்த மாதிரி ஐட்டம்லாம் பெட்ரூம்குள்ளேயும் வச்சுருப்பாங்க. அதுக்காண்டி நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இன்டோர்ஸில் பிளான்ட்ஸ் வைப்பாங்க ஹெல்த்தியாக இருக்கும்னு.
1: சரி, அப்படின்னு போது இப்போ நர்சரியில் என்னென்ன இந்த மாதிரி ஆக்சிஜன் அந்த இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை கொசு வெரைட்டி அந்த மாதிரி ஹெர்பல் பிளான்ட்ஸ் இந்த மாதிரி உங்கள் நர்சரியில் என்னென்னலாம் இப்போ இருக்குது?
0: இப்போ எங்ககிட்ட சொன்ன மாதிரி ஸ்னேக் பிளான்ட் இருக்குது, புஷர் எலியா இருக்குது இன்டோர்லனா. இது வந்து அழகுக்கு வைக்கிறது தான் புஷர் எலியா. இதெல்லாம் இன்னொன்று பீஸ் லில்லி இருக்குது. சில பேர் வெறும் அந்த செடியை மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ஒருத்தவங்க எந்திரிச்சோடனே அந்த ஃப்ளவரை பார்க்கும்போது அது ஒரு மணியாக இருக்கும். அதுக்காண்டி அந்த பீஸ் லில்லி இன்டோரில் வச்சுக்கிடுவாங்க. வேற இன்டோரில் வந்து ஜேடுன்னு சொல்லி அது வந்து வாஸ்து பிளான்ட்னு சொல்லுவாங்க. அதுவும் எங்ககிட்ட இப்போ இருக்குது.
1: இப்போ அவுட்டோர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய செடிகள் சொன்னீங்க, அப்புறம் குத்துச்செடி சொன்னீங்க, மரங்களும் சொன்னீங்க. இப்போ எனக்கெல்லாம் வந்து குறைஞ்ச இடம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன செடிகள் வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்?
0: கம்மி இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பூச்செடி வந்து ட்ரை பண்ணலாம். பூச்செடி வந்து நீங்கள் அளவான இடத்துலையே வச்சுக்கலாம். அளவான இடத்துலையே இந்த நந்தியாவட்டை, பாரிஜாதம், பவளமல்லி, செம்பருத்தி, கொஞ்சம் ஹெர்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொச்சி வைக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு மரமாக போகும், அந்த நொச்சியும் வச்சுக்கலாம். அந்த நொச்சி எப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காத்தடிக்கும் போது அந்த ஸ்மெல்லு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயோ உங்கள் மேலேயோ படும்போது உங்களுக்கு வந்து நல்லது உடம்புக்கு. அதுக்காண்டி கம்மி இடத்துல வைக்கணும்னா பூச்செடிகள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் இடம் பெருசாக இருக்குன்னா நீங்கள் மரக்கண்டு ட்ரை பண்ணலாம். நாட்டு மரம் எங்ககிட்ட நிறையா இருக்குது. நாட்டு மரங்கள் உங்களுக்கு வேணுன்ற மரத்தையும் நாங்கள் வாங்கி தருவோம், வச்சுக்கலாம்.
1: இப்போ வாசனை செடிகள் எல்லாமே சொன்னீங்க, அதாவது வீட்டில் வைக்கும்போது நல்லா ஒரு இதமளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை தவிர்த்து நிறைய ஹெர்பல் பிளான்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஹெர்பல் பிளான்ஸ் பற்றி சொல்லு.
0: ஹெர்பல் எப்படின்னா நம்ம வீட்டில் வச்சே நம்ம குழந்தைகளுக்கு டக்குன்னு ஒரு சளி பிடிக்குதா, டக்குன்னு ரெண்டு இலைய பிடிங்க அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அந்த மணி நீங்கள் வீட்டில் வச்சுக்கணும்னா நொச்சி வச்சுக்கலாம், திப்பிலி வச்சுக்கலாம், வெத்தலை வச்சுக்கலாம், துளசி வச்சுக்கலாம். சித்தரத்தை இருக்கு எங்ககிட்ட, வசம்பு இருக்கு, ரணக்கள்ளி இருக்கு. இந்த மணி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மணி நிறைய ஐட்டம் எங்ககிட்ட ஹெர்பல்ல இருக்கு. வச்சு நீங்க இப்போ குழந்தைகளுக்கு டக்குன்னு எதுனாலும் இல்லை நம்மளுக்கே எதுனாலும் அந்த மணி ஹெர்பல்ஸ் எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாக்கிங் போகும்போது கூட டக்குன்னு பிடிங்கி வாயில போட்டுக்கலாம். எல்லாமே பச்சையா சாப்பிட்டுக்கலாம். என் பையன்லாம் அப்படிதான் பண்ணுவான். மாடியில் விளையாடும் போது துளசியை பிடுங்கி பிடுங்கி சாப்பிடுவான். அதுகளுக்கு பிடுங்கி சாப்பிடும் போது அதுகளுக்கு ஒரு இது. புலங்குற இடத்துல நாங்கள் இந்த மணி ஹெர்பல் ஐட்டம் வச்சிருவோம் அவங்க பிடுங்கி சாப்பிட்ற மணி.
1: பயன் அப்படின்றது உங்ககிட்ட வரவங்க எப்படி இந்த மூலிகை செடிகளை தேர்ந்தெடுத்து வாங்குறாங்க? இல்ல நீங்க சொல்லுவீங்களா இது வந்து இதற்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி அவங்கள வாங்க வைக்கிறீங்களா?
0: சில பேர் வந்து எப்படின்னா எல்லாம் தெரிஞ்சு வந்து வாங்குவாங்க. எங்களுக்கு இது தேவைப்படுது, எங்களுக்கு இது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குவாங்க. சில பேர்த்துக்கு தெரியாது இது எதுக்கு யூஸ் பண்றோம், மூலிகை செடியா இது, எதுக்கு இது, எதுக்கு இது, ரணக்கள்ளி கல்லுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்படியா அப்ப கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு சில பேர்த்துக்கு தெரியல, ஒரு சில பேர் தெரிஞ்சு வாங்கிட்டு போறாங்க. நாங்க சொன்னோம்னா அதை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு மூணு க்வெஸ்சன் கேட்பாங்க, அதுக்கு நம்ம கரெக்டாக தான் சொல்லிட்டோம்னா வாங்கிட்டு போயிடுவாங்க.
1: நீங்கள் சொன்னீங்க இந்த ஹெர்பல் பிளான்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதை தவிர்த்து நிறைய மரங்களும் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு. இப்போ பார்த்தோம்னா நிறைய வந்து மாடி தோட்டம் அப்படின்றதுலையும் இருக்கு. ஆனால் நிறைய பேர் இப்போ மாடி தோட்டத்துலையும் சில மரங்களை வளர்த்துக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியம்?
0: மாடி தோட்டமும் போடுவாங்க, ஆனால் மாடி தோட்டம் வந்து நாங்கள் போட்டு தந்தது இல்லை. ஏன்னா எங்ககிட்ட அந்த அளவுக்கு ஆளுக கிடையாது மாடி தோட்டம் போட்டு கொடுக்குற அளவுக்கு. ஆனால் நிறைய பேர் எங்ககிட்டயும் கேட்குறாங்க மாடி தோட்டம் போட்டு தருவீங்களான்னு. அதுக்கான செடிகள் வேணாங்க நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம், ஆனால் எங்களை மாடி தோட்டம் போட்டு தர அளவுக்கு எங்ககிட்ட ஆளுக கிடையாது. நாங்கள் ஒரு சின்ன நர்சரி தான். நாங்கள் வீட்டில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு இடத்துல வச்சு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன பிஸ்னஸாக இதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போதான் ஒரு 3-4 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதனால இன்னும் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா இன்னும் நாங்கள் நிறையா ஒரு இடம் பார்த்து அந்த மணி தனியாக நாங்கள் வைக்கணும். வச்சு அதுக்கேற்ற மணி மாடி தோட்டம் போடணுனாலும் நாங்கள் அதுக்கேற்ற ஆளுகளை பிடிச்சி நாங்கள் அவங்களுக்கு மாடி தோட்டம் வேணும்னாலும் பண்ணி கொடுப்போம். மாடி தோட்டம் சாத்தியம்தான், நல்லா பண்ணலாம். நல்லா ஹைப்ரிட்ல இருக்குது, கொய்யா இருக்குது, மாங்காய் இருக்குது, எல்லாமே ஹைப்ரிட்ல இருக்குது. வாங்கி க்ரோ பேக்லேயோ இல்லை மாடியிலேயே அழகாக இப்போ தொட்டி மணிலாம் செட் பண்ணுறாங்க வீடு கட்டும் போதே. அந்த மணி வச்சு செம்மண் மட்டும் நல்ல சாயில் மிக்ஸாக வாங்கி போட்டு வச்சாங்கன்னா நான் கண்டிப்பா மாடி தோட்டம்லாம் சாத்தியம் தான்.
1: இப்போ நிறைய பழ மர கன்றுகளோ இல்ல பழ செடிகளோ நிறைய கிடைக்கும்.
0: இங்க வந்து இப்போ நிறைய பேர்

0: ஆனா இப்ப நிறைய பேர் வீட்டுல வாட்டர் ஆப்பிள் வச்சிருக்காங்க, ராம் சீத்தா, முள் சீத்தா இருக்கு, டிராகன் ஃப்ரூட் வச்சிருக்காங்க. மாங்காய் பொதுவாகவே எல்லார் வீட்லயும் இருக்கும். இப்ப டிஃப்ரெண்டா பார்த்தோம்னா இந்த மாதிரி செடிகள்லாம் இப்ப வளர்க்குறாங்க. இப்ப நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வளர்க்குறாங்க. ஆளுக வந்து எங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போறாங்க. நோனி ஃப்ரூட்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் நல்ல ஹெர்பல் ஐட்டம், நல்ல பல வகை தான். அதையுமே நிறைய பேர் இப்ப எங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போறாங்க. பல வகையுமே எங்ககிட்ட நிறைய இருக்கு. அது போக எங்ககிட்ட இல்லாதது யாரும் எதுவும் பழக்கண்டு கேட்டாங்கனாலும் அவங்க நம்ம
1: போது இப்ப நீங்க இருக்கிறது மதுரை, இப்ப வெளி ஊரோ இல்ல வெளி மாவட்டங்கள்ல இருக்கவங்க எங்களுக்கு இந்த செடி வேணும் அப்படின்னு கேட்டா எப்படி அதை கொண்டு சேர்ப்பீங்க?
0: நாங்க மதுரைக்குள்ள மட்டும்தான் இப்போதைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கேத்த மாதிரி ஒரு டெலிவரி சார்ஜ் எங்களுக்கு ஏத்த மாதிரி வச்சு மதுரைக்குள்ள எங்க யாரு எது கேட்டாலும் நாங்க கொண்டு போய் கொடுத்துருவோம். இன்னும் வெளியில இன்னும் நாங்க போகல. அதான் இன்னும் எங்க நர்சரி கொஞ்சம் பெருசாக்கிட்டோம் அப்படின்னா வெளி மாவட்டங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: இப்ப நீங்க சொல்லும் போது நிறைய வாசனை செடிகளும் சொன்னீங்க. இப்ப எல்லாம் நிறைய பார்த்தோம்னா இந்த பட்டை செடி, ரம்ப செடி, இந்த மாதிரி பிரியாணிக்கு யூஸ் பண்றது, அதே மாதிரி இந்த ஆல் ஸ்பைசஸ் அப்படின்லாம் நிறைய இருக்கு. இப்ப இது எல்லாருக்கும் வந்து ஒரு புதிதான செடியா இருக்கு, ஆனா இப்ப எல்லாரும் வாங்கி நம்ம வீட்லயே வளர்க்கணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரிலாம் கேட்கும் போது உங்க நர்சரியில எப்படி கிடைக்குது?
0: எங்க நர்சரியில வச்சிருக்கோம். இப்ப கூட ரெண்டு மூணு பேர் வாங்கிட்டு போனாங்க. அருவப்பட்டன்னு சொல்லுவாங்க, பட்டை, ரம்ப செடி, இதெல்லாம் நாங்க இப்ப நர்சரி ஸ்டார்ட் பண்ணவும் தான் எங்களுக்கு இந்த செடியெல்லாம் எங்களுக்கே தெரியுது. ஆல் ஸ்பைசஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் இப்போ நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க கேட்டு. இன்னொன்னு இப்போ சொல்ல போனோம்னா, அதை பத்தி தெரிஞ்சவங்க இவ்வளவு காசா இருந்தாலுமே அதை நல்லா கேட்டு வாங்கிட்டு போறாங்க. தெரியாதவங்க எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டு போறாங்க.
1: இப்ப வாசனை செடிகள் சொன்னீங்க, அடுத்தது இப்ப மலர்கள் அப்படின்னு பாக்கும்போது என்னென்ன மலர் செடிகள்லாம் வந்து வீட்டுல வைக்கிறது ரொம்ப நல்லது?
0: வீட்டுல வந்து இப்போ நந்தியாவட்டை, பாரிஜாதம், பவளமல்லி, தங்க அரளி சொல்றாங்க, அது இதெல்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டோம்னா நம்ம கோயிலுக்கோ சாமிக்கெல்லாம் போட்டுக்கலாம். இல்ல அதுவே ஒரு ஸ்மெல்லா இருக்கும், வீட்டுக்குள்ள நுழையும் போது அது பார்க்கும் போது அது ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நிறைய பூ ஐட்டம் இருக்கு, கொடியில இருக்கு, ஆலமெண்டா கொடி இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு என்ன பூ பிடிச்சிருக்கோ, மல்லிகைப்பூ இருக்கு, மல்லிகைப்பூலயே நிறைய வெரைட்டி இருக்கு. அந்த மல்லிகைப்பூ வாங்கி போய் வச்சுக்கிறாங்க. அதுக்கு பாம்பு வருவலாம் சொல்றாங்க. பொதுவாவே அடசலா இருந்தா அங்க பாம்பு வரதான் செய்யும். ஆனா நம்ம அதுக்கேத்த மாதிரி வச்சு நம்ம போட்டுக்கிட்டோம், கொஞ்சம் கிளீனா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதுவும் பூச்சி எல்லாம் ரொம்ப வராது.
1: இப்ப அழகுக்காக வந்து நிறைய செடிகள் வளர்க்கறாங்கல்ல, அதாவது இப்ப நிறைய இந்த புல்தரை மாதிரி இருக்கிறதுக்கு, பசுமையா இருக்கிறதுக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய செடிகள் வளர்க்கறாங்க, ஆர்னமெண்டல் பிளான்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் என்னென்ன செடிகள்?
0: பொதுவா குரோட்டன்ஸ் சொல்லிடுவாங்க. அதுல நிறைய டைப் இருக்கு. அடைனியம் இருக்கு, சாண்டில் டஸ்ட் இருக்கு, கீப்பர் ஐட்டம்லாம் நிறைய இருக்கு. அந்த மணி ஃபார்ம்ஸ் ஒன்று இருக்கு, அப்புறம் பெட்ரான் இருக்கு, சிங்கோனியம், இதெல்லாம் அழகுக்கு வைக்கிறது. அந்த மணி நிறைய பிளான்ஸ் இருக்கு. அதை விரும்பி அந்த அழகுக்காக பார்த்துட்டு வாங்கிட்டு போறவங்களும் இருக்காங்க. நல்லா அவங்க ஸ்டெப்ஸ்ல வச்சுக்கணும், அவங்க வாசல்ல வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு நேரம் வெயில் பட்டாலே போதும் இந்த மணி குரோட்டன்ஸ் ஐட்டத்துக்கெல்லாம். அந்த மணி ஹோட்டல்ஸ்லயே நிறைய பார்த்துட்டு வந்து இது இருக்கா அது இருக்கானு கேக்குறாங்க, கேட்டு வாங்கிட்டு போறாங்க. குரோட்டன்ஸ் வாங்குறதுக்குன்னு ஒரு தனி குரூப் இருக்காங்க.
1: செடிகள் எல்லாமே வாங்கிட்டு போறாங்க. இப்ப வாங்கிட்டு போகும்போது அவங்க என்னென்னலாம் செஞ்சா அந்த செடியை காப்பாத்த முடியும்? நான் போகும்போது
0: செடி வளர்க்குறவங்க அப்படின்னா இதை எப்படி வைக்கணும், என்ன பண்ணணும் அப்படிலாம் கேட்குறாங்க. நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த கவரை மட்டும் கட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே அந்த குழிக்குள்ளே வச்சுருங்க. இல்லை ரொம்ப ரஃப்பாக இருக்கிற தரனா குழியை தோண்டி ஒரு ஒரு நாளைக்கு தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி ஒரு நாளைக்கு ஊற போட்டுருங்க. அந்த ஹீட்டெல்லாம் வெளியே போகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாள் ஆற போட்டுட்டு அப்புறம் நீங்கள் செடி வைங்க அப்படின்னு சொல்லுவோம். நிறையா கேட்பாங்க மண்புழு உரம். ஆனால் நாங்கள் மண்புழு உரம் வந்து நாங்கள் வெளியிலேருந்து தான் வாங்குகிறோம். நாங்கள் வீட்டிலலாம் ஓனாலாம் ப்ரிப்பேர் பண்ணலை, வெளியிலேருந்து வாங்கி தான் நாங்கள் ரீட்டைலுக்கு கொடுக்குறோம்.
1: அப்போ நீங்களே வந்து இந்த கம்போஸ்ட், மண்புழு உரம், இந்த மாதிரி உரங்களும் அவங்களுக்கு விற்பனை பண்றீங்க?
0: இப்போ செடி வாங்குறவங்க இது எப்படி, இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நாங்க கொண்டு போறதுன்னா, இந்தாங்க உரத்தை போடுங்க, உரத்தை போடுங்க, அது அடுத்து புடிச்சு வந்துரும். சில பேரோட மண்ணுக்கு வந்து உரமே தேவைப்படாது, ஒரு சில ஏரியா மண்ணுக்கெல்லாம். ஆனா ஒரு சில ஏரியா மண்ணெல்லாம் கொஞ்சம் சத்து குறைவா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உரத்தை யூஸ் பண்ணோம்னா கெமிக்கல் உரம் வந்து ரொம்ப சஜஸ்ட் பண்ண மாட்டோம். நாங்க வந்து மண்புழு உரம் தான் மேக்சிமம் கொடுப்போம். கொடுத்து வேணும்னா அந்த ரோஸுக்கு வேணா ஏதாச்சும் கெமிக்கல் உரம் கொடுப்போம் பூ பூக்குறதுக்கு. மத்தபடி வேற ஹெர்பல் எதுக்குமே நாங்க கெமிக்கல் உரம் கொடுக்க மாட்டோம், மண்புழு உரம் தான் கொடுப்போம். மண்புழு உரம் போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி அதை தான் கொடுப்போம் நாங்க.
1: அப்ப இயற்கை உரங்களை மட்டும் வீட்டுல பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியே தான் நீங்க சொல்றீங்க?
0: ஆமா, அப்படிதான் சொல்லிதான் கொடுப்போம். பூ பூக்குறதுக்கு வேணா நீங்க கெமிக்கல் உரம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மத்ததுக்கு நீங்க ஹெர்பலுக்கோ இல்ல பழக் செடிக்கோ எதுக்குனாலும் நீங்க வந்து மண்புழு உரம் தான் நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப இதா இருக்கா வேப்ப முன்னாக்க ஊற வச்சு ஊத்துங்க, கடலை புண்ணாக்க ஊற வச்சு ஊத்துங்க அப்படிதான் நாங்க சொல்லுவோமே தவிர நாங்க கெமிக்கல் உரம் சஜஸ்டே பண்ண மாட்டோம்.
1: இப்ப செடி வளர்க்கணும் அப்படின்னு

0: என்ற ஆர்வம் வந்து இப்ப நிறைய பேருக்கு அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா நர்சரி வச்சிருக்கீங்க, உங்களுக்கே வந்து இந்த செடிகளை பார்க்கும் போது எப்படி இருக்கும்?
1: எங்களுக்கே நல்லா இருக்கும், அது ஒரு நல்ல இதுதான். சில பேர்லாம் சொல்லுவாங்க, செடி கிட்ட எல்லாம் பேசுவேன் காலையில எழுந்திரிச்சு, அது நம்மளுக்கு ரிப்ளை பண்ணும்லாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். எங்க குழந்தைகளும் இப்ப நாங்க செடி ஊன்றத பார்த்து வச்சு 4 வயசு தான் ஆகுது, அவங்களே குழி தோண்டி செடி வைக்கிறாங்க. இன்னொன்னு, எங்க குழந்தைகளுக்கும் நாங்க வந்து இந்த விதைப்பந்தெல்லாம் செய்ய சொல்லி ஏதாவது ஒரு மலையில போய் அந்த விதைப்பந்துகளை நாங்க அவங்களவே தூக்கி போட சொல்லுவோம். அது என்னைக்காவது மழை பெஞ்சு வரும்போது அந்த இடத்துல ஒரு செடி முளைக்கும், அது ஒரு நல்ல ஃபாரஸ்ட் ஆகும். நம்ம கையால ஒரு இயற்கைக்கு ஒரு அன்பளிப்பு மணி கொடுக்கற மணி நாங்க எங்க குழந்தைகளை நாங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விதைப்பந்து செய்யறதுக்கு, செடி ஊன்றதுக்கு எல்லாமே நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க, செடி ஊன்றதுக்கு அதை பத்தி நன்மைகள் சொல்லுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு மரக்கண்டை வாங்கி வைங்க, நமக்கு செய்யறது அது நம்மளுக்கு திருப்பி கொடுத்துரும் எப்படினாலும்.
0: இப்ப நர்சரி அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து ஆண்கள் தான் அதிக அளவில் நான் பார்த்துருக்கோம். பட் உங்களுக்கு வந்து எப்படி அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஏன்னா நர்சரின்றது ஒரு புதுசான ஒரு விஷயம் தான், செடிகள் மேலே ஆர்வம் இருக்கணும். அதே சமயம் வந்து இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது கடின உழைப்பும் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணா எப்படி உங்களால் சாதிக்க முடிஞ்சது?
1: சாதிப்புன்றது இல்லை, இதில் எனக்கு இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள். எங்களுக்கு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது காரணம் எங்கள் அண்ணன் தான். அவங்களுக்கு வந்து பிளான்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் செடி வாங்கி, எங்கள் வீடே புதஞ்சு கிடக்கும் செடிக்குள்ளே, அந்த மாதிரி சுத்தி செடியா வச்சிருப்போம். அப்ப எங்க அண்ணன் என்ன யோசித்தான், இந்த செடி எல்லாம் இப்படி வளர்ந்துகிட்டே போதே, இத நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம், எல்லா பேத்துக்கும் கொடுப்போம் அப்படின்னு, சரி இதை ஒரு பிசினஸ் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த செடி எல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கவும் நிறைய பேர் வாண்டடா கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் சரி நாங்களே போய் தனியா பிளான்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அப்படியே சேல் பண்ண ஆரம்பிச்சோம். எங்க அண்ணன் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி நாங்க அப்படியே உள்ள வந்தது.
0: நர்சரி அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் தான். அதை இன்னும் ரொம்ப ஆர்வமா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. ரொம்ப நன்றி.
2: இதுவரை நாற்றுப்பண்ணை உற்பத்தி குறித்து நேர்முகத்தில் உடன் பங்கேற்றார் ஆர் பி பரிமலா தேவி.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் செல்ல பிராணிகளில் கேப்னோசைட்டோபேகா என்னும் நுண்ணுயிரி பற்றி தெரிந்து கொள்ளலாம். கண்ணுக்கு தெரியாத சிறு விருந்தாளியான நம் செல்ல பிராணிகளில் குறிப்பாக நாய் மற்றும் பூனைகளின் வாயில் கேப்னோசைட்டோபேகா என்ற நுண்ணுயிரி இயல்பாகவே வாழ்கிறது. அவர்களின் உடலமைப்பில் இது சாதாரணமாக வாழும் ஒரு கிருமிதான். இது அவர்களுக்கு எந்தவித உடல் உபாதைகளையும் ஏற்படுத்துவதில்லை. ஆனால் நமக்கு அப்படியல்ல. இந்த நுண்ணுயிரியானது செல்ல பிராணிகள் நம்மை கடிக்கும் போதோ நக்கும் போதோ அல்லது கீறும் போதோ நம்மிடம் பரவி உடல் நல பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இவை லேசான காய்ச்சல் போன்ற அறிகுறியில் இருந்து உயிருக்கு ஆபத்தான இரத்தம் நஞ்சுறுதல் நோய் வரை ஏற்படுத்தக்கூடிய வீரியத்தை கொண்டவை. இவை சில நோயாளிகளில் இரு கால்களையும் துண்டிக்கும் அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. எனவே நீரிழிவு நோய் இருப்பவர்கள், மது அருந்தும் பழக்கம் கொண்டவர்கள், மண்ணீரல் பிரச்சினை உள்ளவர்கள் அல்லது மண்ணீரல் அகற்றப்பட்டவர்கள், புற்றுநோய் சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள், குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் இந்த நுண்ணுயிரியிடம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். செல்ல பிராணி அன்புடன் உங்கள் முகத்தை அல்லது உடலை நக்கும் போதும், விளையாடும் போது லேசாக கடித்து விட்டாலும், பூனைகள் கோபத்தில் கீறி விட்டாலும், காயங்கள் அல்லது சிராய்ப்பு உள்ள இடத்தில் அவர்களின் எச்சில் படும்போது இந்த நுண்ணுயிரியானது எளிதில் பரவுகிறது. ஆகவே நம் செல்ல பிராணிகள் கடித்தாலோ கீறினாலோ உடனே அந்த இடத்தை 10-15 நிமிடங்கள் ஓடும் தண்ணீரில் சோப்பு போட்டு நன்றாக கழுவுங்கள். கிருமி நாசினி மருந்து தடவுங்கள். அருகில் உள்ள மருத்துவரை அணுகுங்கள். அவரின் அறிவுரைப்படி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த தடுப்பு முறைகள் வெறிநாய்க்கும் பொருந்தும். ஆனால் இந்த நுண்ணுயிரியானது ஏறக்குறைய அனைத்து நாய் மற்றும் பூனைகளில் காணப்படக்கூடும் என்பதால் இதற்கான தடுப்பு முறைகளில் இந்த செயல்முறைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. தவிர்க்கும் முறைகள் என்று சொல்லும் போது, செல்ல பிராணிகளை உங்கள் முகத்தை நக்குவதை தவிர்க்க பழக்குங்கள். திறந்த காயங்கள் இருந்தால் அவர்களுடன் மிக நெருக்கமாக இருப்பதை தவிர்த்திருங்கள். செல்ல பிராணிகளுடன் விளையாடிய பின் கைகளை கழுவ பழகுங்கள். குழந்தைகள் தூங்கும் போது அவர்களுடன் நம் செல்ல பிராணிகள் மிக நெருக்கமாக இருப்பதை கட்டுப்படுத்துங்கள். செல்ல பிராணியை எப்படி மென்மையாக மற்றும் பாதுகாப்பாக தொடுவது என்று கற்றுக் கொடுங்கள். இதற்காக நாம் முழுமையாக விலகி இருக்க வேண்டும் என்பதல்ல, விழிப்புடனும் சுகாதாரமாக இருந்தால் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். இதுவரை இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் செல்ல பிராணிகளில் கேப்னோசைட்டோபேகா என்னும் நுண்ணுயிரி பற்றி தெரிந்து கொண்டோம்.

தொடர்ந்து வேளாண் பழமொழி சிந்தனை. நன்னிலம் கொழிஞ்சி நடுநிலம் கரந்தை கடைநிலம் இருக்கு. நன்னிலம் கொழிஞ்சி நடுநிலம் கரந்தை கடைநிலம் இருக்கு. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். நிறைவாக விடை பெறுமுன், ஆடு மற்றும் கோழிகளை ஒன்றாக வளர்க்க பரன்வேல் ஆட்டு கொட்டகை முறையே மிகவும் சிறந்தது. இத்துடன் நிறைவு பெறுகிறது மண்ணும் மணியும்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

சில நொடிகளில் தொடர்வது சர்வதேச கடற்கரை சுத்தம் செய்யும் நாளை முன்னிட்டு சிறப்புரை. உரை வழங்குகிறார் சென்னை தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. இன்னும் சில நொடிகளில்

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி. இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் சர்வதேச கடற்கரையை சுத்தம் செய்யும் நாளை முன்னிட்டு ஆற்றிய உரையினை கேட்கலாம்.
2: வணக்கம். என்னோட பெயர் பேராசிரியர் பாலாஜி ராமகிருஷ்ணன். நேஷனல் இன்ஸ்டிட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி பள்ளிக்கரணையில் சென்னையில் இருக்கிற இந்த கேம்பஸில் இயக்குனராக இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எவ்ரி இயர் அதாவது ஒரு வருஷமும் செப்டம்பர் 3rd சனிக்கிழமை, இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு, நம்ம இன்டர்நேஷ்னல் கோஸ்டல் கிளீன் அப் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத, அதை விழிப்புணர்வு கொண்டு வர முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறதான் கரெக்டாக இருக்கும். இது ஏன் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம ஓஷன் ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளோட ஹெல்த் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, சயின்டிஃபிக்கலாகவும் அதை நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, விஞ்ஞான ரீதியாகவும் அதை நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் கடல் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு. கடல்லேருந்து தான் நமக்கு வந்து ஏறக்குறைய 50% ஆக்சிஜன் கிடைக்குது, மரங்கள்லேருந்து வர்றது போக. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து கடல் தான் பெரிய பகுதியை ஆக்சுவலாக அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ இந்த உலகத்தோட தட்பவெப்பநிலை, அதாவது அன்றாட தட்பவெப்பநிலையாக இருக்கட்டும் இல்லை லாங் டேர்ம் பருவநிலையாக இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே வந்து கடல்கள் தான் வந்து ஆக்சுவலாக நிர்ணயிக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணவும் செய்யுது. கடல் வளம் அதுவும் மனிதனுக்கு ரொம்ப நிறைய தேவைப்படுது, ஆக்சுவலாக மனிதனுடைய என்டையர் வளர்ச்சிக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ கடல் எந்தளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோம், எந்தளவுக்கு நம்ம தூய்மையாக வச்சுக்கிறோம், எந்தளவுக்கு நம்ம அந்தோட ரிசோர்ஸஸ் வந்து சஸ்டைனபிளாக அதாவது ஒரு ரெஸ்பான்சிபிளாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம மனித சமுதாயமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு நம்பிக்கை. அதனால தான் வந்து நம்ம முதல்ல கரையிலிருந்து ஆரம்பிப்போம் அந்த கிளீனிங் ஒர்க்கை, அதாவது தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் கோஸ்டல் கிளீன் அப் டே அப்படிங்கிறத நம்ம வந்து செப்டம்பர் 3rd சனிக்கிழமையும் கொண்டாடுறோம். இந்த வருஷம் இந்த செலிப்ரேஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ், நம்ம புவியியல் துறை, அது இந்திய அரசாங்கத்தோட புவியியல் துறை, இங்கே NIOT அதில் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், இந்த வருஷம் வந்து MOES புவியியல் துறை வந்து இதை கொஞ்சம் நல்ல பெரிய அளவில் கிராண்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏறக்குறைய ஒரு வாரம் இந்த தொடர்ந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக பல வருடங்களாக பண்ணிகிட்ருக்குறோம் ஆக்சுவலாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சயின்சஸில். அதே மாதிரி வெவ்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நோடல் ஏஜென்சியாக ஒரு லீட் இன்ஸ்டிடியூஷனாக வந்து இதை தலைமை எடுத்து பண்ணுவாங்க. இந்த வருஷம் நம்ம NIOT அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க மினிஸ்ட்ரியிலேருந்து. இந்த என்டையர் கண்ட்ரிலே வந்து இந்த கோஸ்டல் கிளீன் அப் வீக் டேன்றதை விட வீக், அதாவது செப்டம்பர் 12 எங்களுடைய ஹனரபிள் மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் இதை வந்து மீடியாவுக்கு தெரிவித்து இன்னையிலேருந்து நம்ம இந்த ப்ரோக்ராமை ரோல் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸு, அதுக்குண்டான தேவையான விளம்பரம், அது அவுட்ரீச்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக, வந்து மக்களை போய் சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கருத்தாக நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். 12 வந்து ஆக்சுவலாக எங்களுடைய ஹனரபிள் மினிஸ்டர் ரோல் அவுட் பண்ணாங்க. அன்றைக்கே சேம் டேவே பார்த்தீங்கன்னா வந்து சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற திகா பீச்சில் வந்து MOES டீம் வந்து ஆக்சுவலாக இறங்கி அந்த ஃபஸ்ட்டு கிளீனப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சேம் டேவே வந்து குஜராத்தில் எங்களுடைய மினிஸ்ட்ரியோட ரெப்ரஸன்டேஷன், எங்கள் செக்ரட்டரியே வந்து குஜராத்தோட சீஃப் மினிஸ்டரோடய சேர்ந்து, முதலமைச்சரோடய சேர்ந்து, அப்புறம் குஜராத் யூனிவர்சிட்டியோட பிள்ளைகள்லாம் சேர்ந்து அங்கே கோஸ்டல் கிளீனப் டிரைவை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணோம். ஸோ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து பேரலாக நிறைய இடங்களில் வந்து கோஸ்டல் கிளீனப் ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்குது. அது மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வுக்கு தேவையான

மக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையான எல்லா முயற்சிகளும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் சைக்கிளை தான் நிறைய சைக்கிளில் கொண்டு என்கரேஜ் பண்ணுறோம், ஒரு நாள் மாரத்தான். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஓசோன் டே. அப்போ நம்மளுடைய சிஸ்டர் மினிஸ்ட்ரி இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து அவங்க சொன்னாங்க, இப்போ இதை நம்ம வந்து ஒரு கூட்டாக பண்ணுறோம். எப்படி சொல்கிறதுனா ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு குடும்பமாக இதை நம்ம பண்ணுறோம். நிறைய மல்டிபிள் மினிஸ்ட்ரிஸ் ஆக்சுவலாக இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த கோஸ்டல் கிளீனப் ப்ரோக்ராம்லே. அதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் வந்து ஒரு சின்ன மினிஸ்ட்ரி, அதே அப்புறம் அதில் உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் சேர்ந்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க இருக்காங்க அதில். அப்புறம் டிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிபிடி, அப்புறம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இது போல் மல்டிப்புள் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 20-30 மேலான மினிஸ்ட்ரிஸ் ஆக்சுவலாக வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஐ திங்க் நம்ம ரொம்ப பெரிய அளவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாரத்திலே ஒரு நாள் பிளட்ஜு, இன்றைக்கி ஓசோன் டே செலிப்ரேட் பண்ணுறோம், 18 வந்து என்ஐஓடி ஃபஸ்ட் டைமாக வந்து இந்திய அளவில் ஓஷன் ஒலிம்பியாட் அப்படிங்கிற ஒரு குவிஸ் காம்படிஷனே நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த ஓஷன் ஒலிம்பியாட் எப்படின்னா ஓஷன் ரிலேட்டடாக உள்ள மேக்ஸ் ஒலிம்பியாட் கேள்விப்பட்டிருப்பீங்க, கம்ப்யூட்டர் ஒலிம்பியாட் கேள்விப்பட்டிருக்கீங்க, அது மாதிரி ஓஷன் ஒலிம்பியாடுங்கிறது ஓஷன் சம்மந்தப்பட்ட தரவுகளை தகவல்களை மக்களுக்கு, அது முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கு, அதாவது படிக்கிற குழந்தைங்களுக்கு, அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டு வரணும், அந்த சப்ஜெக்டை பற்றி நிறைய ஆர்வத்தை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு அவங்க அந்த சப்ஜெக்டை எடுத்து பாடமாக ஒரு பேச்சுலர் டிகிரியோ மாஸ்டர் டிகிரியோ படிக்கிற பட்சத்தில் திருப்பி அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாவோ இல்லை ஒரு அகாடமிஷியனாவோ இல்லை ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாவோ மாறுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஓஷன் ஒலிம்பியாட் அப்படிங்கிறத நம்ம நாடு முழுவதும் வந்து 18 ஃபஸ்ட் டைம் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அது வருடா வருடம் இனிமேல் நடக்க போகுது. ஆக்சுவலாக இந்த ஓஷன் ஒலிம்பியாட பார்த்தீங்கன்னா என்ஐஓடி வந்து ஆல்ரெடி வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து நேஷனல் லெவலில் வந்து குவிஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணி, ஆன்லைன் குவிஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணி அதிலிருந்து 100 மட்டும் ஃபில்டர் பண்ணி அந்த 100 வந்து நேரடியாக அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் பண்ணி அவங்க நேரடியாக இங்கே என்ஐஓடி சென்னைக்கு வந்து 100 லெவல் ஆஃப் செகண்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம் எழுதுவாங்க. 2வது லெவலில் அந்த லெவலில் செகண்ட் லெவல்லையும் பாஸ் ஆகிற அந்த 10 குழந்தைங்களை நம்ம ஃபுல்லி ஃபண்டட், அதாவது என்ஐஓடி ஃபுல்லாக ஃபண்டு பண்ணி எல்லா எம்ஓஎஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக சிலது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது, சிலது கோவாவில் இருக்குது, சிலது பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது, அப்புறம் வந்து வைசாக்கில் இருக்குது, சென்னையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா எம்ஓஎஸோட இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு எல்லாருமே வந்து இருந்து தங்கி அங்கே என்ன மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்கன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கும் நாங்கள் ஒரு வாய்ப்பு அளிக்க போகிறோம். இதுவும் வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயினோட ஒரு பகுதின்னு நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரு வாரம், இந்த வருஷம் 2026 செப்டம்பரில் 12 19 வரைக்கும் பார்த்திங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும். நிறைய காலேஜ் குழந்தைங்கள்லாம் வந்திருந்தாங்க நம்ம கேம்பஸ்க்கு, அவங்களுக்கும் நம்ம அந்த பிளட்ஜ் எடுக்க சொல்லி நம்ம கேட்டப்போ அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக அதை ஒத்துக்கிட்டு எல்லாம் எங்களுடைய சயின்டிஸ்ட் மற்ற ஸ்டாஃபுங்களோட சேர்ந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிளட்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த பிளட்ஜ் மட்டுமே வந்து இன்றைக்கி டேட்டுக்கு ஆக்சுவலாக 12 ஆரம்பித்து இன்றைக்கி டேட்டுக்கு வந்து 100,000 மேலே உள்ள பிளட்ஜ் வந்து ஆன்லைனில் நம்ம ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இதில் நிறைய காலேஜஸும் ஸ்கூல்ஸும் நடக்கும். ஸோ அந்த கவுண்டெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய வரும். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஏறக்குறைய ஒரு 30-40 மினிஸ்ட்ரிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளட்ஜ் டே, நாளைக்கு பிளட்ஜ் டேயில் வந்து நாங்களும் கலந்துக்கிறோம், நாங்களும் வந்து இந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது வந்து ஒரு 10-20 மேலே உள்ள நம்பரை வந்து கூட வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலாக இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னா வந்து பப்ளிக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோஸ்டல் கிளீனப் டேவிலேருந்து இன்னொரு சிறப்பு இருக்குது. இந்த வருஷத்தோடைய கோஸ்டல் கிளீனப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஏறக்குறைய 222 கோஸ்டல் லொக்கேஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துலலாம் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஏன் இந்த 222 அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் ஒரிஜினலாக என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா நம்மளுடைய மொத்த கோஸ்டல் லென்த், இந்தியாவோட கோஸ்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா 11,000 km. அந்த 11,000 km 110 இடத்துல வந்து நம்ம க்ளீன் பண்ணோம்னா ஏறக்குறைய ஒரு 100 km அட்லீஸ்ட் ஒரு கிளீனப் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஒரிஜினல் பிளான். ஆனால் இன்றைக்கி மற்ற மினிஸ்ட்ரிங்களோட அவங்களோட கொலாபரேஷனால் இப்போது 222 நம்ம தாண்டி போயிட்டுருக்கோம். ஏறக்குறைய ஒரு 50 km ஒரு கோஸ்டல் கிளீனப் ஆக்டிவிட்டி இந்த வருஷம் நடைபெறுதுங்கிறது ஒரு பெருமைக்குரியான விஷயம். அதை இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இதுதான் இது வரைக்கும் நம்ம இந்த கோஸ்டல் கிளீனப் டேஸில் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏறக்குறைய ஒரு 10 மேலே உள்ள டைமில் ஒரு மிகச்சிறப்பு அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வருஷம் நம்ம அதை ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதன் மூலிமா மற்ற அகாடமிக் இன்ஸ்டியூஷனோட டைப் வச்சு, ஏன்னா எல்லா பீச்சஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்ஓஎஸ் இன்ஸ்டியூஷனோ இல்லை மற்ற மினிஸ்ட்ரியோ இல்லை என்ஐஓடி மட்டுமே போய் த்ரூ அவுட் தி கண்ட்ரி நம்ம எல்லா கண்ட்ரி ஃபுல்லாக நம்ம போய் பண்ண முடியாது 11,000 km. ஸோ அதனால் அங்கங்கே உள்ள லோக்கல்
நமக்கு தெரிஞ்சவங்க ஆக்சுவலாக நம்ம கூட இருந்து கொலாபரேட் பண்ணுறவங்க அல்லது நம்மளுடைய எண்ணங்களில் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி உள்ள மற்ற நிறுவனங்கள்லையும் சேர்ந்து அவங்களோட கை கோர்த்துக்கிட்டு இந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திகார்

0: பீச்சு ஆக்சுவலாக வந்து குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணது, ஈஸ்ட் கோஸ்ட்லேயும் வெஸ்ட் கோஸ்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணது. கல்மினேஷனாக வந்து 19th வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து நம்ம மெரினா பீச் சென்னையிலையும் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். நம்ம மதிப்பிற்குரிய கவர்னர் அவர்கள் வந்து ஆக்சுவலாக அதில் வந்து கலந்துக்கிறதுக்கு அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி காலையில் தான். ஸோ அவங்க சீஃப் கெஸ்ட்டாக வர்ற பட்சத்தில் வந்து நம்ம இன்னும் நிறைய நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் த்ரூ செலிபிரிட்டிஸ், அதாவது ஏற்கனவே வந்து இந்த கொஞ்சம் பாப்புலரைஸாக இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஸோ அவங்க மூலியமாகவும் வந்து நிறைய வீடியோ ரெக்கார்டிங்ஸு ரீல்ஸு இதெல்லாமே ரீச் அவுட் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸ்னு சொல்லலாம். இப்போ ஜென் சீக்கிரட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, இப்போ உள்ள காலகட்டங்களில் குழந்தைங்கள்லாம் வந்து அவங்க லெவலில் உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொன்னாங்கன்னா அது ஈஸியாக பதியுது அவங்க மனசில். ஸோ அதனால் அந்த லெவலில் உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ரீல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களாம் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம நிறைய அவுட்ரீச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தினுடைய ஒரு சிறப்பு. 19th ஒரு பெரிய ஈவெண்ட்டு நம்ம மெரினா பீச்சில் எதிர்பார்க்கலாம். அது வந்து ஒரு கல்மினேஷன், அதாவது நம்ம எல்லாத்தையும் வந்து தொகுத்து எவ்வளோ நம்ம சக்ஸஸ் ஆகிருக்கிறோம் இந்த ஒரு வாரத்தில், எத்தனை பீச்சை க்ளீன் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சயின்டிஃபிக் டேட்டாவும் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். இது வந்து வெறும் விழிப்புணர்வாவோ இல்லை ஒரு பர்டிகுலர் பீச்சுக்கு போகிறோம் அங்கே உள்ள பிளாஸ்டிக் பொருள்லாம் கலெக்ட் பண்ணுறோம், ஒரு சாக்கில் போடுறோம், வந்து இது குப்பைத்தட்டில் போடுறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம நிறைய செக்ரிகேட் பண்ணி வெய் பண்ணி சயின்டிஃபிக் டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறோம். எப்படின்னா வந்து இப்போ இந்த பர்டிகுலர் பீச்சில் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் பீச்சில் இவ்வளோ கிலோகிராம் ஆறு டன்ஸ் ஆஃப் நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த பீரியடில் அப்படின்னா இட் ஆல்சோ கன்வேஸ் சம் கைண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன். ஸோ அவ்வளோ வேஸ்ட் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு டென்சிட்டி ஆஃப் இந்த கார்பேஜை நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த தருணத்தில் இந்த ஒரு வாரம் செலிப்ரேஷனில் நான் எல்லாரையும் வந்து அன்பாக கேட்டுக்கிறது என்னென்னா, எல்லோரும் பிளட்ஜ் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப சிம்பிளாக வாசிக்கக்கூடிய மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயுமே அந்த பிளட்ஜ் இருக்குது. அந்த வெப்சைட்டும் வந்து நம்ம என்ஐஓடி வெப்சைட்டில் கொடுத்துருக்குறோம். அந்த வெப்சைட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா, இமெயில் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இமீடியட்டே உடனே ஆன் த ஸ்பாட் நீங்கள் பிளட்ஜ் சொல்லி முடித்தோடனே வந்து ஆன் த ஸ்பாட் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து பெருமையாகவும் கருதலாம். எங்களுக்கும் வந்து அது ஒரு டாக்குமெண்டேஷன், எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கவுண்ட்டு. ஸோ இந்த தருணத்தில் மக்கள் எல்லாரையும் வந்து நான் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன், இந்த பிளட்ஜையும் எடுத்துக்கோங்க. கோஸ்டல் கிளீனப் டே டிரைவில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஏறக்குறைய மோர் தென் 200 இடங்களில் நம்ம பண்ணுறதுனால உங்களுக்கு நியரஸ்டாக உங்களுக்கு பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் அந்த கேம்பெயினில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டீம் வந்து ஆக்சுவலாக எல்லா இடங்களையும் பண்ணுறாங்க. அந்தமானில் பண்ணுறோம், சில இடங்களில் கடலுக்கு அடியிலையுமே போய் க்ளீன் பண்ணுறோம், சில லட்சத்தீப்பில் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கப்பல்கள் இருக்குது பார்த்திங்களா, ஆராய்ச்சி கப்பல்கள், மற்ற கப்பல்கள், ஈவன் அந்த கப்பல்கள்லையுமே வந்து நம்ம இந்த கிளீனப் டிரைவெல்லாம் கூட வந்து என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ இந்த வருஷம் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸுக்கு கீழே NIOT இந்த கோஸ்டல் கிளீனப் டேயை ஒரு வாரம் திருவிழாவாகவும் ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி ப்ரோக்ராமாகவும் இதை கன்வெர்ட் பண்ணி இன்றைக்கி இந்தியாவில் பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்கங்கிறதுல ஒரு எங்களுக்கு ஒரு பெருமை. நன்றி, வணக்கம்.
1: இதுவரை இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின்

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 தேதி இரவு 10 மணி முதல் 17 தேதி இரவு 10 மணி வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: ஜீரோ பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சயம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டான அம்மாபாளம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகு ரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம் மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி

பகுதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும் பக்தர்களும் வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.

0: நேரம் இரவு 8:45.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், இது நம்ம ஏரியா.

0: வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையுமே ஒரு போராட்டம். அந்த போராட்டமான வாழ்க்கைய நாம பிறருக்கு பயனுள்ள வகையில் எப்படி வாழலாம்னு சொல்ல வராங்க அபிநயா.
1: அன்றொரு நாள் அதிகாலை கிட்டத்தட்ட 2 மணி இருக்கும். திடீரென தூக்கம் களைய எழும்பி உட்கார்ந்தேன். மனதில் அப்படி ஒரு கவலை, என்னடா வாழ்க்கை இது? பகலில் சிரிப்பது போல் நடிச்சிட்டு இரவில் யாரும் அறியாமல் தலையணையை கண்ணீரால் நனைப்பதுதான் வாழ்க்கையா என்று தோன்றுகையில் விழி மூடியும் நீர்த்துளி விழிகளில் வழிந்தோடியது. கட்டுப்படுத்தவே முடியல அந்த அழுகையே. தனிமை ஒரு நரகம்தான் என்னை பொறுத்தவரையில். இருக்காதா பின்ன? எப்பவும் 10-20 பேரோடையே வாழ்ந்த நம்மள கூண்டுக்குள்ள அடைச்சா? அந்த அதிகாலை தனிமையின் உச்சத்தை உணர்ந்தேன். அடக்கவே முடியல அவ்வளவு கண்ணீர். என்ன பயன்? இந்த உலகத்தில் இத்தனை மக்கள் இருந்தும், இந்தியா உலகின் முதலாவது மக்கள் தொகை கொண்ட நாடாக இருந்தும் என்ன பிரயோஜனம்னு நினைத்து கொண்டிருக்கையில்தான் கேட்டது அந்த அழுகுரல். அழுவதை நிறுத்திவிட்டு அந்த தனியறையில் அந்த சத்தத்தை சற்று உற்று கவனித்தேன். ஒருவரின் அழுகுரல் கூட இன்னொருவருக்கு ஆறுதலை அளிக்க முடியும் என்று உணர்த்திய ஒரு குரல் அது. அந்த குரல் நான் யூகித்த மட்டில் என் பின் வீட்டிலிருந்தே வந்தது. ஆம், பாலுக்காக தாயை எழுப்பிய ஒரு குழந்தையின் அழுகுரல் அது. அந்த அழுகை எனக்கு வெறும் அழுகையாக தெரியவில்லை. நடு இரவில் யாரும் இல்லை என்று அழுது கொண்டிருந்த என்னை நோக்கி வந்த அழகான ஆறுதல் வார்த்தை. மிகவும் என்னை ஆறுதல் படுத்தியது அந்த சத்தம். இல்லை, நீ மட்டும் இந்த இரவில் தனியாக இல்லை, கவலைப்படாதே, உனக்கு பக்கத்து வீட்டில் நானும் இருக்கிறேன் என்றே கூறியது. சற்று நேரத்தின் இன்னொரு குரல், சரிம்மா சரிம்மா, அம்மா வந்துட்டேன் தங்கம் என்ற உரையாடலுடன் குழந்தையை தாளாட்டிய ஒரு குரலும் சேர்ந்து என் செவிகளில் கேட்க எனக்கு இன்னும் ஆறுதல் கிடைத்தது. அந்த அம்மா அவள் குழந்தையை தாளாட்டினாளா இல்லை என்னை தாளாட்டினாளா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த அரவணைப்பு மற்றும் ஆறுதலின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே தூங்கிவிட்டேன். இதை நான் ஏன் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், ஒரு குழந்தையின் அழுகுரல் கூட அடுத்த வீட்டில் வசிக்கும் இன்னொருவருக்கு ஆறுதலையும் அரவணைப்பையும் தைரியத்தையும் கொடுக்க முடியும் என்றால், கல்வியறிவும் தொழில்நுட்பங்களும் தெரிந்து வைத்துள்ள நம்மால் இந்த உலகில் எத்தனை பேருக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசி அவர் மனதில் இருக்கும் காயங்களுக்கு மருந்திட முடியும். நினைத்து பாருங்கள். பேசவே ஆரம்பிக்காத குழந்தை தன்னை சுற்றி இருக்கும் இத்தனை பேருக்கு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் கொடுக்க முடியும் என்றால், நம்மால் இன்னும் எவ்வளவு அதிகமாக அதை பிறருக்கு

கொடுக்க முடியும். வாழ்க்கைனா என்னன்னு நானும் இன்னும் தெரிஞ்சுக்கல. ஆனால் வாழும் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு வகையில் பிறருக்கு ஆறுதலாக வாழலாம். அது மனித இனத்திற்கு கிடைக்கப்பெற்ற மிகச்சிறந்த பரிசு. அப்படி வாழ்வதே வாழ்க்கை. ஆறுதல் தான் அளிக்க முடியல என்றாலும் முடிந்த மட்டில் பிறர் மனதை நோகடிக்காமல் வாழ்ந்தாலே அதுதான் வாழ்க்கைன்னு அந்த குட்டி குழந்தை எனக்கு அன்று கற்றுக் கொடுத்தார். வார்த்தைகளே தெரியாத ஒரு குழந்தையால் அத்தனை ஆறுதலை பிறருக்கு அளிக்க முடியும் என்றால் அகராதியை முழுவதும் தெரிந்து வைத்துள்ள நம்மால் எத்தனை கோடி மக்களை ஆறுதல் படுத்த முடியும் அல்லவா? நாக்கு இருக்கு பாருங்க, அதால் காயப்படுத்தவும் முடியும், பிறரின் காயத்திற்கு மருந்திடவும் முடியும். நாம் இந்த இரண்டில் எதில் ஒன்றில் வாழ்கிறோம் என்பதுதான் வாழ்க்கை. அரசாங்க மருத்துவமனைகளின் வாசலில் பார்த்தால் வரிசையாக உட்கார்ந்திருப்பார்கள் காலில் கட்டுகளுடன். நம்மிடம் ஏதேனும் கேட்பார்கள் நாம் அவர்களை கடந்து செல்கையில். அவர்கள் வேறு யாரும் இல்லை, ஒரு சமயம் அந்த மருத்துவமனையில் உள் சிகிச்சை நோயாளிகளின் பிரிவில் சிகிச்சை பெற்றவர்கள். ஆனால் இன்று உறவினர்களாலும் நம்பியிருந்தவர்களாலும் கைவிடப்பட்டு ரோட்டில் தங்கள் வாழ்க்கையை நடத்துபவர்கள். இவர்களின் தேவையெல்லாம் பணம் என்பதை தாண்டி இவர்களின் அடிப்படை தேவை நான்கு ஆறுதலான வார்த்தைகள். 10 ரூபாய் பணத்தை கொடுக்க உலகம் தயாராக இருக்கும் பொழுது நம்மால் எல்லாம் சரியாயிடும்னே பாருங்க

0: யாரும் இல்லை. ஒரு சமயம் அந்த மருத்துவமனையில் உள் சிகிச்சை நோயாளிகளின் பிரிவில் சிகிச்சை பெற்றவர்கள். ஆனால் இன்று உறவினர்களாலும் நம்பியிருந்தவர்களாலும் கைவிடப்பட்டு ரோட்டில் தங்கள் வாழ்க்கையை நடத்துபவர்கள். இவர்களின் தேவையெல்லாம் பணம் என்பதை தாண்டி இவர்களின் அடிப்படை தேவை 4 ஆறுதலான வார்த்தைகள். 10 ரூபாய் பணத்தை கொடுக்க உலகம் தயாராக இருக்கும் பொழுது நம்மால் எல்லாம் சரியாயிடும்னே, பாருங்க சீக்கிரம் நீங்க ஜாம் ஜாம்னு வாழ்வீங்க என்ற ஒரு நல்ல ஆறுதலான மருந்தை அவர்களுக்கு பரிசளிக்க முடியாதா என்ன? இதுதான் வாழ்க்கையா என்று கேட்டா தெரியல, ஆனா இதுவும் வாழ்க்கை. நம்மை சுற்றி இருப்பவர்களின் தேவைகளில் ஒன்று அவர்களின் மனக்காயத்திற்கு தேவையான அவர்களை தேற்றும் சில நல்ல வார்த்தைகள். பணங்காசுதான் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இல்லை நாம், ஆனா ஆறுதலை கொடுக்கலாமே. அருகில் இருப்பவரை அரவணைத்துக் கொள்வதும் அவருக்கு தேவைப்படும் சமயத்தில் எல்லாம் அவரை தேற்றி ஆறுதலா 4 வார்த்தை சொல்லி மனதிற்கு மருந்திடுவதும் வாழ்க்கையே. நன்றி, ஏற்ற சமயத்தில் அழுது என்னை ஆறுதல் படுத்திய அந்த மழலை.
1: வார்த்தைகளே அறியாத ஒரு குழந்தையின் அழுகுரல் கூட ஆனந்தத்தை அளிக்கும். அப்படின்னா நாம் வாழும் வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் பிறருக்கு ஆதரவாக ஏன் வாழ முடியாது என்று வாழ்க்கை பற்றி அழகாக சொன்னாங்க அபிநயா.

0: இயற்கை விவசாயமும் ஆரோக்கியமான வாழ்வும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இயற்கை விவசாயம் மூலம் விளைந்த உணவுகள் ஆரோக்கியமான வாழ்விற்கு அடிப்படை. இயற்கை விவசாயம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு ஆரோக்கியமான உணவையும் உற்பத்தி செய்கிறது. இயற்கை வளங்கள் நமது எதிர்கால சந்ததியினருக்கும் பங்கும் உரிமையும் உண்டு. அதற்கேற்ப இயற்கை வேளாண்மை கடைபிடிப்பது குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இயற்கை வேளாண்மை ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை அதிகப்படுத்தலாம். செயற்கை வேளாண்மையின் தீமைகள். பெருகி வரும் மக்கள் தொகையின் காரணமாக அனைத்து நாடுகளும் தானியங்களிலும் காய்கறிகளும் அதிகமாக வேண்டும் என்று செயற்கை உரங்களை பயன்படுத்தி விரைவான விளைச்சலை பெற ஆரம்பித்துவிட்டன. இப்படி அனைத்து வேளாண்மையிலும் செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் காய்கறிகளில் இருக்கும் ஊட்டச்சத்து குறைவது மட்டுமின்றி மண்ணின் வளத்தையும் பாதிக்கின்றன. ஊட்டச்சத்து குறைந்த காய்கறிகளையும் தானியங்களையும் சாப்பிடுவதன் மூலம் குழந்தைகள் இளம் வயதிலேயே நோய்வாய்ப்படுகின்றன. இவை மனிதர்களின் உடலை தாக்குவதோடு சுற்றுப்புற சூழலையும் மாசடைய செய்கிறது. செயற்கை விவசாயம் பூச்சி மருந்துகள் செடிகளின் விஷத்தன்மையை கொடுக்கிறது. இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவம். நம்முடைய மண் வளத்தையும் இயற்கையையும் பாதுகாப்பதற்கு இயற்கை வேளாண்மை சிறந்த ஒன்று. இயற்கை வேளாண்மையை விவசாயத்தில் பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் தன்மை பாதுகாக்கப்படுகிறது. இயற்கை வேளாண்மையின் நன்மைகள். இயற்கை வேளாண்மை தரமான விதை, மண்புழு உரம், பசுந்தாள் உரம், சாணம், உதிர்ந்த இலைகள் போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் நல்ல மகசூல் கிடைக்கின்றன. இதனால் சத்துள்ள காய்களும் கனிகளும் நமக்கு கிடைக்கின்றன. இயற்கை வேளாண்மையின் மூலம் நெல், கோதுமை, மக்காச்சோளம், கடலை, ஆமணக்கு, கடுகு, எள், பருத்தி, கரும்பு போன்ற பயிர்களை பயிரிடப்படுவதால் அமோகமான விளைச்சலை பெறலாம். ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு நீர் எவ்வளவு அவசியமோ அதே போன்று மனிதன் நோயின்றி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சத்துள்ள உணவே அவசியம். நன்றி.
1: நிகழ்ச்சியில் இதுவரை செயற்கை உரங்களினால் ஏற்படும் தீமைகளையும் இயற்கை உரங்களினால் ஏற்படும் நன்மைகள் பற்றியும் நிறைய தகவல் வழங்கினார் மோனிஷ் பிரியா.

0: மீண்டும் இணைகிறோம் நேயர்களே. இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில். தொடர்ந்து இயற்கை விவசாயம் மற்றும் ஆரோக்கிய வாழ்வை பற்றி தகவல் வழங்குகிறார் மோனிஷ் பிரியா.
1: அனைவருக்கும் வணக்கம். வேளாண்மை நாட்டின் முதுகெலும்பு. வேளாண் விளைபொருள் உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 1966 பசுமை புரட்சி கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம் ரசாயன உரங்கள், வீரிய ஒட்டுரக விதைகளின் மூலம் வேளாண் உற்பத்தி அதிகரித்தது. ஆனால் மண்வளம், இயற்கை வளம் பாதிப்புக்கு உள்ளானது. இயற்கை விவசாயம் மண்வளத்தையும் இயற்கை வளத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இயற்கை வேளாண்மை கொண்டு வரப்பட்டது.

0: Government declares Pakistan-based Shahzad Bhatti Network a terrorist organization under UAPA. New Delhi expresses deep concern at drone attack near Makkah in Saudi Arabia, urges early restoration of peace and stability in the region. A special NIA court in Chhattisgarh sentences 10 convicts to death in 2013 Chiram Valley Maoist attack case in Bastar district, and veteran Kannada actor Anant Nag to be conferred the prestigious Dada Saheb Phalke Award for 2024. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் ஊட்டச்சத்து இயக்கத்தின் அவசியத்தையும் பலன்களையும் மக்கள் அறிந்து கொள்ளும் வகையிலான தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்தும், ஊட்டச்சத்து மிக்க உணவை எடுத்துக்கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: இந்த செப்டம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஊட்டச்சத்து இயக்கம் தொடங்கி கிட்டத்தட்ட 9வது ஆண்டாக வந்து இந்த இயக்கம் வந்து கொண்டாடப்படுது. இந்த மாதம் கடைபிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஊட்டச்சத்து அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியம் சார் வாழ்க்கைக்கு?
4: எல்லாருக்குமே ஊட்டச்சத்துங்கிறது ஒரு குறைபாடு இருக்கிறது. அது பல்வேறு தரப்பினருடைய பாதிப்புகளை வந்து நம்ம வந்து பார்த்து கொண்டு வரோம். குறிப்பாக இந்த ஊட்டச்சத்து மாதம் அல்லது ஊட்டச்சத்துக்கான முக்கியத்துவம் யாருக்குன்னா, குறிப்பாக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு. இதை தான் வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம பார்க்கிறோம். இந்தியாவில் மால் நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம குறிப்பாக சொல்கிறோம். அதாவது என்னென்னா, பெண்கள் அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் நிறைய இடங்களில் இதை பார்க்க முடியும். போதுமான ஊட்டச்சத்து இல்லாமல், அவர்களுக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் வந்து எந்த விதமான சத்துமே இல்லாமல், அவங்க வந்து மிக மிக மிக ஒல்லியாகவும் வந்து ஒரு ஆரோக்கியம் மற்றும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம வந்து பார்த்துருப்போம். குறிப்பாக நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுடைய ஒரு வறுமையை காட்டணும் அப்படின்னு நினச்சா, முதல்ல இந்த மாதிரியான ஒன்றுமே உடம்புல சத்தே இல்லாத பெண்களை தான், குழந்தைகளை தான் காமிப்பாங்க. இது வந்து காட்சி பொருளாகவே நீங்கள் வந்து மேலை ஊடகங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அவலம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த அவலத்தை போக்கணும், இது வந்து கிடையாது, இப்படி கிடையாது. உண்மையாகவே நாம் வந்து நம்முடைய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்குமான போதுமான ஊட்டச்சத்து உணவுகளை வழங்க வேண்டும். அதை ஒரு இயக்கமாகத்தான் நமது அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளாக அதை வந்து முன்னிலைப்படுத்தி செயல்படுத்தி வருகிறது. அப்போ இதில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால், இது வந்து சவுத்துலலாம் கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம தென்னக மாநிலங்கள்லாம் வந்து நம்ம இயல்பாகவே நம்ம வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால் இந்த ஊட்டச்சத்து சிக்கல்கள் வந்து பெரும்பாலும் நம்ம இங்கே சந்திக்கிறதில்லை. ஆனால் நீங்கள் வடக்கு வடகிழக்கு மாநிலங்கள்லாம் போனீங்கன்னா இது இன்னும் சிக்கல் இருக்குது. ஏன்னா இது வறுமையோடு தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா போதுமான வேலைவாய்ப்பு இன்மை, அப்போ இயல்பாகவே நீங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளில் வந்து பற்றாக்குறை. அதுலேயும் பார்த்திங்கன்னா திருப்பி ஆண் பிள்ளைகளுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியது, வீட்டு ஆண்களுக்கு அதிகமாக கொடுப்பது, பெண்களுக்கு அதிகமாக கிடைக்காது, பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக கிடைக்காது. இதெல்லாம் சேர்ந்து ப்ளஸ் அவங்களுடைய இயற்கையாகவே இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் வந்து வரும்போது அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடுனாலேயே ஏராளமான துணை பிரச்சனைகள் வந்து உடல்நலக் கோளாறுகள் வந்து அவங்களுக்கெல்லாம் வரும். இந்த மாதிரியான காலில் சரங்கு, இந்த மாதிரி வெள்ளைப்படுதல், இந்த மாதிரியான வெள்ளை
3: குறிப்பாக இந்த ரத்த சோகை,
4: ரத்த சோகை இதெல்லாமே வந்து நிறைய ஏற்படுது. இதனால் மரணங்களும் வந்து நிறைய ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்குது. அப்போது ஒரு அரசாங்கம் வந்து இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இதுக்கான அடிப்படைகள் என்னென்னா, உணவு இருக்கிறது, ஆனால் அது ஊட்டச்சத்து மிக்க உணவாக இல்லை. அப்போ அந்த ஊட்டச்சத்து மிக்க உணவை வழங்க வேணும்போது வேறு வேறு செக்டரில் அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. என்ன பெண்களுக்கான ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, குறிப்பாக நீங்கள் வந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, பெண் குழந்தைகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது ஸ்கூல் வழியாகவோ இல்லை அங்கன்வாடி வழியாகவோ அதை ஃபோக்கஸ் பண்ணி, அப்போது எங்கெங்கெல்லாம் அதை டெலிவர் பண்ண முடியும், எப்படிலாம் டெலிவர் பண்ண முடியும், அந்த டெலிவர் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன விதமான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையோடு பண்ணி என்ன கொடுக்கணும், என்ன கொடுத்தா அவங்களுக்கு வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்க முடியும் என்பதையெல்லாம் ஆலோசித்து தான் இந்த ஒரு முழுசான திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது 10 ஆண்டாக இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த ஒவ்வொரு மாதமும் இதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு கருதுகிறது. அதில் தான் இப்போ இந்த செப்டம்பர் மாதத்துக்கான முக்கியத்துவமே வருகிறது. அப்போ என்னென்னா, இதில் வந்து திருப்பியும் நமக்கு வந்து அந்த ஒரு கவனத்தை குவிப்பதற்கான ஊட்டச்சத்து மிக்க உணவை உண்பதற்கு தேவையான ஒரு சூழலை உருவாக்குவதற்கான ஒரு முக்கியத்துவத்தை வந்து நம்ம வந்து இந்த மாதத்தில் நம்ம வந்து தேசிய அளவில் நம்ம வந்து கொண்டு வரோம். அது வந்து ஒரு நம்முடைய தாய்மார்கள்

0: கர்ப்பிணி தாய்மார்கள், அதே சமயத்தில் வந்து குழந்தைகள், பெண் குழந்தைகள், இவங்கெல்லாம் வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் அடுத்தடுத்த தலைமுறைகளும் அவர்களுடைய காலத்திலே அவங்களால உழைக்க முடியும், அவர்கள் வந்து உற்பத்திக்கு வந்து ஒத்துழைக்க முடியும். உடம்பே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, ரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவர்களால் ஒரு ஆரோக்கியமான வாழவும் முடியாது, அவர்களால் பெரிய உற்பத்தியிலையும் ஈடுபட முடியாது, பெரிய அளவில் அவங்க வந்து ஒரு ஒரு சொந்த ரீதியாகவும் அவங்க வந்து பாதிப்புகளை சந்திப்பாங்க. இதையெல்லாம் தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து மத்திய அரசுக்கு இருக்கிறது. அவர்கள் தான் இதை வந்து முன்னெடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட நல்ல ஒரு சயின்டிஃபிக்காக யோசித்து என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்ன வகையில் கொடுக்கணும் அப்படின்லாம் திட்டமிட்டு அவங்க வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து 10 ஆண்டுகளாக நடத்தி கொண்டுறாங்க.
1: நிச்சயமாக சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது மகளிர் மற்றும் குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்ட மத்திய அரசு இந்த திட்டத்தை வந்து சிறப்பாக செயல்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் உங்கள் பேஜில் வந்து குறிப்பிட்டீங்க, ஒரு கர்ப்பிணி தாய்மாரோ இல்லை வந்து வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளோ இல்லை சின்ன பிள்ளைங்களோ 5 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களோ இவங்கெல்லாம் தான் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு ஆளாகக்கூடிய தரப்பினர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இவங்களுடைய நலனுக்காக இந்த இயக்கம் வாயிலாக மேற்கொள்ளக்கூடிய அந்த நடவடிக்கைகள் என்ன சார்?
0: என்னென்னா நீங்கள் வந்து அங்கன்வாடிஸ் தாங்க இதுக்கு ஒரு மைய புள்ளியாக இருக்குது. அதாவது அப்போ அந்த அங்கன்வாடிஸில் வந்து என்ன விதமான உணவுகள் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸு, ஃப்ரெஷ்ஷான வந்து காய்கறிகள், பக்கத்துலேயே விளையக்கூடிய காய்கறிகள், அந்த மாதிரி காய்கறிகளை வாங்கி அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறதுக்கான வழிமுறை என்ன, அதை வந்து இன்னும் சூடாக சமைச்சு போட்டு
1: இந்த ஆண்டுக்கான மைய கருத்தே அதான்.
0: ஆமாம் ஆமாம், அப்போது அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்னென்னா இது வந்து அந்த லோக்கலில் வந்து இப்போ நீங்கள் நிறைய குடும்பங்கள், ஏன்னா நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து பேசும்போது இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு இதெல்லாம் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. பட் ஆனால் நார்த் இந்தியாவில் நீங்கள் வந்து குக்கிங்கில் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ஏற்கனவே பண்ணின சப்பாத்தியை சாப்பிட்றதோ இல்லை வந்து ஏற்கனவே ஸ்டோர் ஆன விஷயங்களை சாப்பிட்றது, இப்போ ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து பண்ணுறது, இதெல்லாம் பெரும்பாலும் குறைவாக இருக்கும் போல இருக்குது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது எல்லாத்தையும் வந்து நம்ம மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதே சமயத்தில் திருப்பி திருப்பி அவங்க வந்து உள்ளூரில் கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகளை மட்டும் சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பசுமையான காய்கறிகள் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ அதை எல்லாத்தையும் மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதெல்லாம் தான் ஊட்டச்சத்து மிக்கதாக இருக்க முடியும். அப்போது அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்தே ஆரம்பித்து அவங்க லோக்கலில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் வந்து எங்கே அவங்களுடைய அங்கன்வாடிஸ்னால் அதுதான் வந்து அங்கே குழந்தைகள் போய் சாப்பிடக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரியான ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸு, அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து கொண்டு போய் அவங்களுக்கான உணவு தேவைகளை கொடுக்க முடியுமோ அதே ஆரோக்கியமாக கொடுக்கறதுக்கும், அதே சமயத்தில் கர்ப்பிணி தாயாராக இருந்தால் அது குழந்தை பிறக்கிறது முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து குழந்தை பிறந்த பிற்பாடு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது முறையாக அவர்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்து அவர்களை வந்து ஆரோக்கியமான, அவங்களையும் ஆரோக்கியமாக வச்சு குழந்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான முயற்சி தான். இப்போது இது என்னென்னா இந்த ஹோல் முயற்சியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடிஸை மையப்படுத்தி தான் இருக்குது. அந்த அங்கன்வாடிஸ் தான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு, ஏன்னா ஃபிசிக்கலாக அங்கே தான் போய் வராங்க எல்லாரும் போது, அந்த ஃபிசிக்கலாக அந்த இடத்துல அவங்கள கொடுத்து அவங்கள தயார்படுத்தி அவங்களுக்கு தேவையானதை பண்ணி அங்கேயே தான் இந்த மெடிக்கல் ஹெல்ப்பையும் கூட வச்சு இந்த மாதிரி சிஸ்டர்ஸையும் போட்டு அவங்களை என்ன சாப்பிட்ணுன்றதை சொல்லி கொடுத்து வீடு வீடும் போய் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு என்ன சாப்பிட்றாங்கன்றதையும் வந்து கவனித்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய உணவு பழக்கங்கள்லையும் மாறுதல்களை கொண்டு வந்து அதற்கான ஒரு வழிமுறையும், ஏன்னா ஒன்றும் அவேர்னஸை பில்ட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன சாப்பிட்ணுன்னே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கான கிடைக்கக்கூடியதை அந்த ஏழை எளிய பெண்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வழிமுறையும் வேணும், அதுக்கான ஒரு ப்ராசஸும் அவங்க நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இயல்பாகவே என்ன ஆகுதுன்னா திருப்பி திருப்பி திருப்பி நாம் வந்து அவங்களுடைய ஒரு அவேர்னஸை பில்ட் பண்ண வேண்டியதுதான் முதல் அவசியமாக இருக்குது. அதுக்கு ஒரு நோடல் சென்டராக தான் இந்த அங்கன்வாடிஸ் எல்லாம் செயல்பட்டு வருகிறது.
1: நிச்சயமாக சார், நாட்டின் எதிர்காலத்தில் வந்து கட்டமைக்கிறதுல வந்து இளையோர் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய அரசினுடைய கொள்கையாக இருக்குது. அப்படிப்பட்ட இளையோர் ஒரு சிறந்த எதிர்காலம் வந்து உருவாகணும் அப்படின்னும் போது அவங்க ஆரோக்கியமானவர்களாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் வந்து குறிப்பிட்டீங்க இந்த ஊட்டச்சத்து இயக்கத்தில் வந்து அங்கன்வாடிகள் வந்து முக்கியமான ஒரு பங்களிப்பை வந்து வழங்கிட்டு வர்றாங்கன்னு. இப்போ இந்த சூடான உணவு அங்கன்வாடி வாயிலாக தரக்கூடிய இந்த உணவு அப்படிங்கிறது அந்த 5 வயதுக்குட்பட்ட அந்த சிறார்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஊட்டச்சத்தை வழங்கும் அப்படின்னு சொல்றீங்க சார்?
0: நிறைய குழந்தைகளுக்கு இந்த ஆறிப்போன உணவுலாம் பிடிக்க பிடிக்காதுங்க, அது ஒரு பெரிய சிக்கல். ஆக்சுவலாக நீங்கள் வந்து சுட சுட இருந்ததுன்னா நிறைய குழந்தைகள் வந்து சட்டுன்னு சாப்பிட்ருவாங்க. ஆக்சுவலாக அது வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூடாக இருக்குது அப்படிங்கிறதாவே வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக இப்போ என்ன ஆகுதுன்னா பல இடங்களில் இந்த ஃப்ரெஷ்ஷான சூடான உணவு கிடைக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதையும் மத்திய அரசாங்கம் கவனித்திருக்கிறது என்பது தான் நான் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா இந்த ஆண்டு வந்து இந்த சூடான உணவு தான் இன்றைக்கி வந்து ஒரு மைய கருப்பொருளாகவே எடுத்து

0: இருக்கிறாங்க. அப்போ என்னன்னா, அப்போ உணவை சமைத்து அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக சூடாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னும் போது நிச்சயமாக குழந்தைகள் சாப்பிடுவாங்க. அப்போ என்னென்னா, நீங்கள் சூடாக ஆறி போச்சுன்னா நிறைய குழந்தைகளுக்கு பிடிக்காது அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஃப்ரெஷ்ஷான ஒரு சூடான உணவுகளை சாப்பிடும்போது அவர்களுக்கு நிச்சயமாக உடம்புல போய் அது ஒட்டும். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு முதல்ல சாப்பிட்றதுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தணுன்னாவே அது ஒன்று மனமாகவும் சுவையாகவும் அதே சமயத்தில் சூடாகவும் இருந்தால் தான் அது வந்து வயிற்றுலேயே இறங்கும். அப்போது இயல்பாகவே அந்த மாதிரியான ஒரு தேவையை ஒன்று மனதில் யோசித்து தான் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெஷ் ஃபுட்டு அண்ட் ஹாட் அண்ட் டிசர்ட் ஃபுட் அப்படின்லாம் இன்றைக்கி கொண்டு வராங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நிச்சயமாக அவருடைய இன்டேக்கை சாப்பிட்ற அளவை வந்து கண்டிப்பாக உயர்த்தும். அப்போ சாப்பிட்ற அளவு உயரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஊட்டச்சத்து என்பதும் கூடவே சேர்ந்து உள்ளே போகும்பொழுது இயல்பாகவே அவருடைய ஆரோக்கியம் வந்து மேம்படும். அவர்கள் தங்களாக வந்து இன்னும் கொஞ்சம் வளமாக வைத்துக்கொள்வார்கள். அப்போ இயல்பாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு வந்து அது நிச்சயமான ஒரு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்பது உண்மைதான். அதில் தான் இத்தனை நாள் இருந்ததில் இந்த வருஷம் இந்த ஃபோக்கஸை வந்து மத்திய அரசு கொடுத்துருக்கு. அந்த ஒரு ஹீட் ஃபுட்டு வெப்பப்படுத்தப்பட்ட உணவை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத மையப்பொருளாக வச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு வழிமுறை தான் அதை.
1: நிச்சயமாக சார், நீங்கள் உங்களுடைய பேச்சின் வாயிலாக வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க. என்ன அப்படின்னா, சுகாதார பணியாளர்களுடைய துணையோட இந்த ஊட்டச்சத்து உணவு வந்து சரியான முறையில் வழங்கப்படுது அப்படின்னு. இப்போது இந்த அங்கன்வாடி மையங்கள் மூலமாக வந்து மகளிருக்கும் சரி, கர்ப்பிணி தாய்மாருக்கும் சரி, பேறுகாலம் முடிஞ்சு பிரசவித்த அந்த தாய்மாருக்கும் சரி, ஒரு முறையான ஊட்டச்சத்தான உணவு வந்து வழங்குறத இந்த சுகாதார பணியாளர்கள் எந்த அளவுக்கு அங்கன்வாடி மையங்களுக்கு உதவிகரமாக இருக்காங்க அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, அந்த வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறைபாடும் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே அங்கன்வாடி மையங்களில் வந்து அந்த சத்து மாவெல்லாம் வந்து தருவாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது சார்?
0: ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் வந்து விழிப்புணர்வு தாங்க. இப்போ என்ன சாப்பிட்ணுன்னு தெரியும், ஆனால் வந்து கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு சிக்கல். அந்த அளவுக்கு போதுமையான ஒரு அதை வாங்கி சாப்பிட்றதுக்கான வசதி இல்லைங்கிறது ஒரு சிக்கல். இன்னொரு செட்டு வந்து அது என்ன சாப்பிட்ணுன்னே தெரியாது ஆக்சுவலாக. அப்போ இந்த வயசுக்கேற்ப என்ன சாப்பிட்ணும். இப்போ நம்ம தென்னிந்தியாவில் குறிப்பாலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குழந்தை வளரும் போதே 3வது மாதம் இது சாப்பிட்ணும், 5வது மாதம் இது சாப்பிட்ணும், 8வது மாதம் சாதத்தை பிசைஞ்சு குழந்தைக்கு கொடுக்கணும், இல்லைனா உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து குடும்பங்களுக்குள்ளேயே இதெல்லாம் நம்ம வந்து நிறைய பழகியிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம், வீட்டில் இருக்க மூத்தோர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது படிப்படியாக குழந்தைக்கு என்னென்ன உணவுகளை கொடுத்தா அது வந்து ஆரோக்கியமாக வளரும் அப்படிங்கிறது, 2 வயசில் என்ன, 3 வயசில் என்ன, 5 வயசில் என்ன, எப்படி அந்த மாதிரிலாம் நம்ம வந்து படிப்படியாக உணவுகளை அறிமுகப்படுத்துவதற்கெல்லாம் நம்ம வந்து ஒரு குடும்பத்திலேயே அந்த நாலெட்ஜ் இருக்குது. ஆனால் பல வட இந்திய குடும்பங்களில் பல குடும்பங்கள் அந்த மாதிரியான ஒரு நாலெட்ஜே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிப்படையில் சப்பாத்தியும், அடிப்படையால் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிழங்கு, இதெல்லாம் தான் அவங்க வந்து, ஏன்னா அதுதான் அந்த ஊரில் கிடைக்கக்கூடிய
1: சரிவிகித உணவு கிடைக்கல.
0: சரிவிகித உணவு கிடைக்கலங்கிறது ஒன்று, சரிவிகித உணவை பற்றி அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லை. எது சரிவிகித உணவு, இது எது அதிகமாக இருக்குது, இப்போ கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது, இந்த இடத்துல புரதம் இல்லை, இந்த இடத்துல வந்து நீங்கள் பால் இல்லை, கொழுப்பு இல்லை, பால் இல்லை, இது மாதிரிலாம் ஏதோ ஒன்று இல்லை. அப்போது என்ன, அது எதோ எல்லாமே சரிவிகிதமாக இருந்தால் தான் குழந்தைகளோ பெண்களோ நல்லபடியாக உடம்பு ஆரோக்கியமாக இருக்க முடியும்.
1: சரிவிகித உணவு ஊட்டச்சத்தின் அவசியம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் 2வது பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.
2: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது தெரியுமா?
3: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கிலலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக்கு. என்ன சொல்ற, இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே வொர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.
4: தூய்மை இந்தியா இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும்

0: பெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே.

நேரம் 9:30 ஆகாஷ்வாணி. அரங்கேசி நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது ஜேடி ஜெயராஜ் கிருஷ்ணன், ஜெயஸ்ரீ ஜெயராஜ் ஆகியோரின் வீண இசை. திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் சங்கர் அவர்கள் கட்டம். முதலில் தருணி நின்னோ, பொன்னுசுவாமி இயற்றிய காம்போஜி ராகவர்ணம் ஆதிதாளம்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜே டி ஜெயராஜ் கிருஷ்ணன், ஜெயஸ்ரீ ஜெயராஜ் ஆகியோரின் வீண இசை. திருமணந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம்,

எஸ் சங்கர் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சங்கரி சங்குரு சந்திரமுகி என தொடங்கும் சமசாஸ்திரி கீர்த்தனை. சாவேரி ராகம், ஆதிதாளம், திஸ்ர நடை.

நிகழ்ச்சிக்கு நிறைவாக நானூறு விளையாட்டு பொம்மையா என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் நவரச கன்னட ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஜேடி ஜெயராஜ் கிருஷ்ணன், ஜெயஸ்ரீ ஜெயராஜ் ஆகியோரின் வீணை இசை கேட்டீர்கள். திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் சங்கர் அவர்கள் கட்டம். அடுத்த அறிவிப்பு தொடரும்.

இதுவரை கேட்டோம் சர்வதேச கடற்கரை சுத்தம் செய்யும் தினத்தை முன்னிட்டு. சென்னை தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் வழங்கிய உரையின் ஆங்கில ஒளிப்பதிவு. நேரம் இரவு 10:53.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பே.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தேன்னா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
5: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்னு பேசு பாய்.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் நாம் கேட்க இருக்கின்றோம். நமது வானொலியில் நாளை விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக நிகழ்ச்சியும் நேரமும். நாளை செகண்ட் 1948 பாத்ரபத மாதம் 26 நாள் பரபவரிடம் ஆவணி மாதம் 31 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 நாள் வியாழக்கிழமை மங்கள இசையோடும் நாள் ஒரு குரல் 388 தொடங்கும் நிகழ்ச்சிகளாக காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க. வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டர் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். 7:00 மதுரத்தென்றால். 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சலாக. 7:25 நலமாய்வாளர் தலைசுற்றல் நீக்கத்திற்கான உடல் இயக்க பயிற்சிகள் குறித்து தகவல் தருகிறார் இயன்முறை மருத்துவர் ஏ அரசகுமார் அவர்கள். பகுதி 7 கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நாளை காலை 7:30 அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக

வர்ணனை. வர்ணனையாளர்கள் எஸ் ஞான சம்பந்தம் மற்றும் ரமேஷ் ராஜா ஆகியோர். 8 மணிக்கு மதுரத்தன்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 8:30 செயற்கரிய செய்த பெரியார் உரை வழங்குகிறார் எழுத்தாளர் பசு கௌதமன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 9 மணிக்கு அரங்கிசை, 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 10:30 புதுடெல்லி யசோபூமியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் இந்திய செமிகண்டக்டர் மிஷன் சார்பில் நடத்தப்பட உள்ள செமிகான் இந்தியா 2026 குறித்த தொடக்க விழாவின் நேரடி காட்சி வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 11 மணிக்கு மதுரத்தன்றல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லிஞ்சல், 12:10 இசை மேடை, 12:40 தமிழ் செய்திகள் சென்னஞ்சல், 12:50 மெல்லிசை, 1 மணிக்கு வானொலி ஒளி கீற்றுகள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 என் உயிர் தொழில் சென்னை அஞ்சலாக. இதில் இயன் உரை மருத்துவம் நேர்முகம் கேட்கலாம். இதில் பங்கேற்பவர் டாக்டர் பத்மஸ்ரீ பாபு அவர்கள். அதனைத் தொடர்ந்து பதின் பருவத்தினரும் சமூக ஊடகங்களின் தாக்கமும் உரை வழங்குகிறார் எஸ்எம்சி ரோஹிணி அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லிஞ்சல், 2:15 மதுரத்தன்றல், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு ஒலிபரப்பு இனிமையாக நிறைவு பெற்று 5:27 குறளமுதம் 388 தொடங்கும் நிகழ்ச்சிகளாக, 5:30 மதுரத்தன்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நிரம்பும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லிஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்களில் நாளை சிம்மாசனம் திரைப்படத்திலிருந்து, 6:30 மாநில செய்திகள் சென்னையிலாக, 6:40 மதுரத்தன்றில், 6:55 சேவை செய்திகள். நாளை இரவு 7 மணிக்கு மதுரத்தன்றில், 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதி வரையும் ஹரிஹரன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள் சென்னஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் மல்புரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் குறித்து மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8 மணிக்கு சியர் ஃபார் பாரத் சிறப்பு நிகழ்ச்சியாக 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் நடைபெற உள்ள அந்த நிகழ்ச்சி குறித்த சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 நலமாய்வாள, இதில் மகளிர் நலன் குறித்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகள் தருகின்றார் மகப்பேறு மருத்துவர் வி பூ மாதா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:45 மதுரத்தன்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லிஞ்சல், 9:15 மதுரத்தன்றல், 9:30 நாடக மலர் உயிரின் உறவே நாடகம் எழுதியவர் காந்திமதி சுப்பிரமணியன் அவர்கள், பங்கேற்போர் ஜோதி முத்துகிருஷ்ணன், எஸ் சுந்தரி, ஞான வடிவேல், எஸ் ஆர் கலா, தமிழ்ச்செல்வி ஆகியோர். நமது மதுரை படைப்பாக தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. 10 மணிக்கு நட்சத்திரங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரம், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லிஞ்சலாக, 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை, 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒளிபரப்பு இனிமையாக நிறைவு பெற்று மறுநாள் காலை 5:45 ஒளிபரப்பு துவங்கும். இவையாவும் நமது வானொலியில் நாளை விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை கேட்டோம் நிகழ்ச்சியும் நேரமும். நேரம் சரியாக 11:04:45. நாம் கேட்க இருக்கின்றோம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 11:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஜெய் ஹிந்த்.